0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இடடானு.
0: இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: Who is it?
1: Don.
2: Don. 102.3 பாட்டுக்கு இட டான்.

பொள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
3: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது 6 மணிக்கான
4: நேரம். 6 மணி, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: जब एक परिवार को अपना घर मिलता है तो उसका आत्मसम्मान बढ़ जाता है, वो अपना वर्तमान सुधारने के साथ ही बेहतर भविष्य के बारे में सोचने लगता है।
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்
2: நிகழ்ச்சி நிரல். இன்று இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பாப்பக்குடி ஆ. முருகன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கை மொழி நிகழ்ச்சியில் தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். காலை 7:00 காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்திகள். காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரி நிகழ்ச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 3 பருவம் நிறைவாக உணவே உன்னதம், 3 முதல் 6 வயதிலான பாலப்பருவ குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவு முறைகள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைக்கானம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் யோகா கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவருடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள். காலை 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். காலை 10:00 NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30

மணிக்கு மகளிர் மட்டும் நேர்கள் கருத்து பகிர்வு, 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். தலைப்பு நான் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல அப்டேட். 12:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வியின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீள மணி நேரம் நிகழ்ச்சியில் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம். ஆழ்வார்கள் பாடிய அருள் தமிழ் தமிழுரை தொடர்ந்து கவிஞர் ஜனார்தனன் அவர்கள் இயற்றிய ரோஜாவனம் நூல் குறித்து விமர்சனம்.

0: 2:55 வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சல் பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல் 3:00 ஹலோ ஊட்டி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகள். வினாடி வினா நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு நான் யார். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல் 5:02 பொன்மாலை பொழுது. 5:10 புதுடெல்லி விஞ்ஞான பவனில் நடைபெறும் ரோஜ்கார் மேளா 2026 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று உரையாற்றும் நிகழ்ச்சி. நேரடி ஒளிபரப்பு டெல்லி அஞ்சல். 7 மணிக்கு திரைக்காணம். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் அங்கக மேலாண்மை புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து நீலகிரி மாவட்ட அங்கக மேலாண்மை திட்டத்தின் துணை தோட்டக்கலை அலுவலர் என் சந்திரன் அவருடன் நேர்மும். தொடர்ந்து கிராமப்பட நேர தகவல் களஞ்சியம். 9:30 அரங்கிசை. 10:45 காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi has said that India is emerging as a trusted partner to the world. Addressing Indian diaspora in Paris last night, Mr. Modi said there was a time when relations between countries were determined solely by trade. But today, trust has become just as important alongside trade.
2: Har desh reliable supply chain chahta hai. Har desh stable partnership chahta hai. Har desh ऐसे साथियों की तलाश में है जिन पर लंबे समय तक भरोसा किया जा सके और ऐसे समय में भारत विश्व में एक ट्रस्टेड पार्टनर के रूप में उभर रहा है.
1: Mr. Modi further said the country is investing across sectors that will drive growth, innovation and opportunity for generations to come. He said that this is a defining period in India's journey where aspirations are reaching new heights. Mr. Modi said that at the G7's meeting in Evian, he emphasized the importance of partnerships based on trust. Prime Minister said India's message to the G7 summit was clear that global governance will only be effective when it is inclusive. Earlier, Modi was welcomed with the message Bonjour Modi or Hello Modi and chants of Bharat Mata Ki Jai. The Indian community in France gathered in large numbers chanting slogans of Modi Modi and Bharat Mata Ki Jai. Prime Minister Narendra Modi has left for New Delhi after concluding his successful and productive visit to Paris, marking the third leg of his two-nation visit to France and Slovakia. In a social media post, Mr. Modi said that the India-France friendship will become even stronger in the times to come as he concludes his visit to France. Prime Minister said, "This visit to France has been extensive when it comes to engagement and outcomes." French President Emmanuel Macron recorded a special farewell video message in Hindi for PM Modi as he was wrapping up his trip to France.
3: Priye Mitre Narendra, Mujhe Bahut Khushi, we aapka Nice, Evian, or Paris. Main isse saadve daure ke liye swagat karke. France aur Bharat ki dosti amarai. I hope it was correct, but my dear Narendra, dear Prime Minister, I wanted to thank you so much for your friendship. France loves you. I'm so happy you are with so many friends in Paris before leaving and going back.

0: Modi will visit Pahadpur village in Odisha's Mayurbhanj district tomorrow. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has approved large-scale procurement of pulses and oil seeds at the minimum support price for four states. The ministry said that the procurement will be undertaken under the price support scheme in Tamil Nadu, Gujarat, Uttar Pradesh and Haryana. Uttar Pradesh has emerged as the biggest beneficiary under the approvals for the summer 2026 season. In Gujarat, procurement of 18,250 metric tons of moong has been approved for the summer 2026 season. The minister also approved an enhancement in the moong procurement limit for Tamil Nadu under the Rabi marketing season 2025-26 from 885 metric tons to 990 metric tons. Mr. Chauhan approved procurement of 2,115 metric tons of moong during the summer 2026 season for Haryana. In FIFA World Cup, Czechia were held 1-1 by South Africa in Group A match at the Atlanta Stadium in United States last night. And that is the end of this news bulletin.
1: Akashvani, Neram 6 mani 10 nimidam.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க மெய் வருத்த கூலி தரும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
3: தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்னும் உலக பொதுபறையாம் திருக்குறள் வழியே மனித வாழ்வின் உழைப்பின் முக்கியத்தை நாம் அறிவோம். கடமையச்சை பலனை எதிர்பாராதே என்று கீதை சொன்னாலும் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருபடி மேல் சென்று உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகின்றார். விதியே விதியே என்று வீட்டுக்குள் இருந்தால் வயிறு நிறையுமா என்பார்கள் கிராமத்து மக்கள். மேலும் வியர்க்க உழைத்தால் வியாதி இல்லை என்பார்கள். உழைப்பு என்பது ஊதியத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல, உடல் நலத்தையும் அடிப்படையாக கொண்டது. வானத்தையும் பூமியையும் தன் உழைப்பையும் நம்பி காலம் நேரம் லாப நட்டம் கணக்கு பாராது உழைக்கும் உழவன் தன் உடலை வருத்தி வியர்வை துளிகளை சிந்தி விளையும் பயிருக்கு உரமாக்கி பலன் பெறுவது தன் உடலை வருத்தி உழைப்பதால் தான். அதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும் உழைச்சா உயர்வம் என்ற விவரம் அண்டையில் ஏறணும் என்று தன் பாடல் வரிகளால் சுட்டி காட்டியவர். உழைப்புக்கு பகையான சோம்பலையும் தூக்கத்தையும் முதலில் நம்மை விட்டு விரட்ட வேண்டுமென்றார். உதாரணமாக ஆன்மீக அன்பர்களுக்கு சிவபக்தியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திய மார்க்கண்டேயன் தனது 16வது வயதில் இறந்து விடுவான் என்பது விதி. ஆனால் அவனுடைய ஓயாத பக்தியும் இறை நம்பிக்கையும் தன்னை வருத்தி லிங்கத்தை கட்டிப்பிடித்து சிவநாமத்தை உச்சரித்து மரணத்தின் பிடியில் இருந்து தப்பி என்றும் மார்க்கண்டேயனாக வாழ்கின்ற சிறப்பினை பெற்றான். அது இறை நம்பிக்கையோ வாழ்க்கையோ ஓயாத உழைப்பு மனிதனுக்கு வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் முதல் மதிப்பெண் பெறுவதில்லை. விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் வெற்றி பெறுவதில்லை. அதற்கான விடாமுயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் வேண்டும். வாழ்வில் சிகரம் தொட்ட மாமனிதர்கள் அத்தனை பேரும் ஓயாது உழைத்தவர்களே என்பதை அறிய வேண்டும். நமக்கு அந்நியரிடமிருந்து தேசத்தின் விடுதலையை பெற்றுத்தர அண்ணல் காந்தியடிகளும் அவரோடு அகிம்சை வழியே போரிட்ட அத்தனை பேரும் உண்ணாமல் உறங்காமல் உழைத்ததுதானே, தன் செந்நீரை வேர்வை நீராய் சிந்தியதால் தானே நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து வருகிறோம், சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அதனுள் இருக்கிற உழைப்பை தியாகத்தை நாம் உணர வேண்டும். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்து சிரமப்பட்டு உழைத்து அந்நாட்டின் அதிபரானார் என்பதும் சரித்திரம் கூறும் உண்மையே. அதுபோல இரவை பகலாக மாற்றும் மின்சாரத்தை மின்விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் பலமுறை அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு வெற்றியை தராவிட்டாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் கடின உழைப்பால் கண்டுபிடித்த மின்சாரம் என்பதை நாம் அறிவோம். விடாமுயற்சி வெற்றி தரும், முயற்சி திருவினையாக்கும், திட்டமிட்ட காரியம் வெற்றி தரும், கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. வாழ்வின் உயர்வின் ரகசியம் உழைப்பில்தான் உள்ளது. முயன்று முடங்கள் குற்றமில்லை, முயலாது முடங்கள் குற்றமாகும், இயன்றதை செய்தல் உயர்வாகும், இயலாததை எண்ணுதல் இழிவாகும். இயற்கையெல்லாம் யாரிடம் பாடம் கேட்டு தன் கடமை செய்கின்றன, ஓயாம்

0: உழைப்பதில் சூரியன் என்பார்கள். எல்லோருக்கும் ஞாயிறு விடுமுறை, ஞாயிற்றுக்கு ஏது விடுமுறை என கேட்பது போல அயராத உழைப்புக்கு ஆதவன் ஆதாரம்தான். எண்ணிய எண்ணியாங்கு ஏதுவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என மன உறுதியோடு முயற்சி கொண்டு உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை நாம் அறிய வேண்டும். சிகரம் தொட உழைத்து முயற்சி செய், உன் முயற்சி வெற்றி பெறாவிட்டால் மீண்டும் நீ பயிற்சி செய் என்பது வெற்றி பெற உழைப்பவரின் அடிநாதமாகும். மெய்வரித்தி உழைத்தால் நினைக்கின்ற இலக்கை அடையலாம் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி அ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில்தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில்தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து நிறைய விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் நீலகிரி மாவட்ட அங்கக வேளாண்மை திட்டம் துணை தோட்டக்கலை அலுவலர் என் சந்திரன் அவர்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு மறக்காம கேளுங்க தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்கப்பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
2: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில்தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும், நீண்டகால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும், இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயறு மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். பச்சை பயறு கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறு அரசிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில

0: செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொழில் முனைவோராக மாணவர்களை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
2: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கிறோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைகளுக்கு அங்கிருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இதெல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்ன குப்பையை எப்படி பிரிக்கணும், 4 வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் சொன்னோம்.
1: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும், இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30ஆம் தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருவரி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கீழக்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய

0: ஆட்டோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25-14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள குடாலாஜராவில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம்.
3: ஜானகி அம்மா மிக சிறந்த மூலிகை மருத்துவர். அவங்க வந்து நிறைய மூலிகைகளோட பேசுறத வந்து பார்க்க முடிஞ்சு. எனக்கு அந்த இயற்கை எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து. ஆளுக்குறும்பர் பழங்குடி மக்கள்ல வந்து ஜானகி அம்மா அவர்கள் வந்து மிக பெரிய ஒரு மருத்துவர். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்போ வந்து மருத்துவ தாவரங்களோட அவங்க பேசுறத பார்க்க முடிஞ்சு. நிறைய தாவரங்களை பத்தி சொல்லுங்கம்மா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. எனக்கு ஏதாவது சொல்லி தருமானா, அந்த பெயர்களை வந்து நான் உச்சரிக்க மாட்டேன், எனக்கும் தாவரங்களுக்கும் உள்ள உணர்வுகள் வந்து தடைப்படும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு கேட்டுட்டே நடக்கிறோம். அப்போம் போது தாவரங்கள்லாம் வந்து எப்படி இருக்காங்க தெரியுமா, இது மாதிரி தான் நம்ம வாழணும், நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொல்லுங்கம்மா அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு அப்படின்னாங்க. என்ன கதை சொல்லுங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டுட்டே கொஞ்சம் தூரம் நடக்கிறோம். பெரிய பாறைகள் வருது, அந்த பாறைகள்ல இருந்து அந்த தாவரங்கள்லாம் வளர்ந்துருக்கு. பாறை இடுக்குகள்லயும் சில தாவரங்கள் இருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த பாறைகளை துளையிட்டு இந்த வேர்கள் எல்லாம் போகுது, இருட்டுலதான் வேர்கள் வளரும், அது போல நம்ம இருக்கணும். மிகப்பெரிய பாறை மேல வேர்கள் வந்து மிக ஆழமாக மிகுந்த நம்பிக்கையோட அந்த தாய் மரம் தர ஒத்தை சொல் நம்பிக்கையில வந்து இந்த வேர்கள் வந்து இருட்டுலதான் அவங்களோட வளர்ச்சி இருக்கும். அவங்க எல்லாமே தன் உழைப்பை கொடுத்து வளர்ந்துட்டே வருவாங்க. வளர்றது வந்து மண்ணுக்கடியிலும் இருட்டிலையும் தான் இருக்கும். அது போலதான் நம்ம உழைப்பு இருக்கணும். நம்மளோட உழைப்பு கடுமையான உழைப்பு, யாருக்கும் தெரியாமல் மிக கடுமையாகும். வேதனை நிறைந்த நாட்கள்ல வந்து அந்த உழைப்பு மிக பிற நாட்கள்ல தான் மரங்களாகவும் மலர்களாகவும் பெரிய பெரிய விருட்சங்களாகவும் மரங்களாகவும் வளரணும். நம்ம உழைப்பு மட்டும் எப்போதும் இந்த இருட்டில் எப்படி வேர்கள் வளருதோ அது போல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பழங்குடி மக்கள் வனவிலங்குகளையும் பறவைகளையும் அவர்கள் கண்ட தாவரங்களையும் தாவரங்கள்கிட்ட பேசுறத நான் பார்க்க முடிஞ்சு. அந்த தாவரங்கள்கிட்ட பேசி இருட்டில் வேர்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கா, வேரெல்லாம் நல்ல பலமாக இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதை கேட்க முடிஞ்சு.

அந்த வேர்கள் எல்லாம் படர்ந்து பலமான பிறகு அந்த தாவரம் மிக சிறந்த ஒரு சில நாட்கள்லயே வந்து ரொம்ப வேகமா வளர்ந்துறத வந்து அவங்க சொல்லுவாங்க. பாத்திருக்கேன், இதெல்லாம் காஞ்ச மாதிரி இருக்கமா அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க இது எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு நான் உங்களுக்கு அடுத்த டைம் வரும்போது சொல்லுவேன் அப்படின்வாங்க. நம்மளோட உழைப்பு வேர்கள் இருட்டுல எப்படி படர்ந்து விரிந்து பலப்படுதோ அது போலதான் நம்மளோட உழைப்பு இருக்கும். அந்த உழைப்போட பலன் மட்டுமே வெற்றியா நம்ம வந்து தாவரமா வெளியே மலர்களாகவும் காய்களாகவும் கனிகளாகவும் இருக்கணும்ட்டு அந்த பழங்குடி தாய் சொன்னாங்க. அந்த ஆளுக்குறுமர் பழங்குடி மக்கள் மருத்துவம் வந்து அதிகமா செய்யறது வந்து ஆளுக்குறுமர் பழங்குடி தான். அவர்களோட வாழ்வேல முழுமையா பயணப்படும் போது ஜானகி மிகச்சிறந்த மூலிகை வைத்தியரா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த மூலிகை வைத்தியர் அந்த பழங்குடி தாய் சொன்ன இந்த கதை வந்து நம் வாழ்க்கையில வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க வந்து விடை பெற்று வரேன். வரும்போது அந்த மண்ணும் மரமும் ஆறுகளும் சிறிய சிறிய நீரோடைகளும் நிறைய கதைகளை வந்து சொல்லிட்டே இருந்துச்சு. அவங்க பாக்குறது இடத்துல எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. பேசுறத பார்க்க முடிஞ்சு. ஆறுகள்கிட்ட நல்லா இருக்கியா, அருவிகள்கிட்ட நல்லா இருக்கியா, தாவரங்கள்லாம் சிரிக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு என் கூடவே பயணப்பட்டு என்னை வந்து அந்த கோத்தகிரி மாமரம் ஜங்ஷன்ல வந்து இறங்கி என்னை வந்து வழி அனுப்பிட்டு ஒரு சின்ன கடை இருக்கு அங்க ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு இனி நிறைய கதைகளை பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு போனாங்க அந்த பழங்குடி தாய். என் வாழ்வில் இது போன்ற தலை சிறந்த ஆளுமைகளை வந்து எனக்கு இயற்கை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம் இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம்,
4: ஊட்டி FM 101.8. காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
5: வீட்டுச் செலவு அதிகமாக இருந்த போதிலும் எளிய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற மனப்போக்கு டர்பனிலேயே ஆரம்பமாகிவிட்டது என்பதை முன்பே கவனித்து இருக்கிறோம். ஆனால் ரஸ்கினின் உபதேசங்களை அனுசரித்து ஜோகன்னஸ்பர்க் வீடே கடுமையான மாறுதலை அடைந்தது. ஒரு பாரிஸ்டரின் வீட்டில் எவ்வளவு எளிமையை புகுத்துவது சாத்தியமோ அவ்வளவையும் செய்தேன். ஓரளவுக்கு மேஜை நாற்காலிகள் இல்லாமல் இருக்க முடியாது. புறத்தில் ஏற்பட்ட மாறுதலை விட அகத்தில் ஏற்பட்ட மாறுதலே அதிகம். உடல் உழைப்பு வேலைகளெல்லாம் நாமே செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் வளர்ந்தது. ஆகையால் என் குழந்தைகளையும் கூட இவ்விதமான கட்டுத்திட்டங்களின் கீழ் வளர்க்க ஆரம்பித்தேன். கடையில் ரொட்டி வாங்குவதை நிறுத்தினோம். கூனேயின் முறைப்படி தவிடு போக்காத கோதுமையை கொண்டு வீட்டிலேயே ரொட்டி தயாரிக்க ஆரம்பித்தோம். இதற்கு கடையில் விற்கும் மில் மாவு பயனில்லை. கையினாலேயே அரைத்த மாவை உபயோகிப்பது அதிக எளிமையாவதோடு உடம்புக்கும் நல்லதாகவும் சிக்கனமாகவும் இருக்குமென்று எண்ணினோம். எனவே கையினால் மாவு அரைக்கும் இயந்திரம் ஒன்றை 7 பவுன் கொடுத்து வாங்கினேன். அதன் இரும்பு சக்கரத்தை ஒருவரே சுற்றுவது கஷ்டம், 2 பேர் சுலபத்தில் சுற்றலாம். வழக்கமாக போலக்கும் நானும் குழந்தைகள்

நாங்களும் அந்த இயந்திரத்தில் மாவு அரைப்போம். நாங்கள் மாவு அரைக்கும் நேரம்தான் சாதாரணமாக என் மனைவி அடுப்பங்கரை வேலையை பார்க்க போகும் நேரம். என்றாலும் மாவு அரைப்பதில் அவ்வப்போது அவளும் எங்களுக்கு உதவி செய்ய வருவாள். ஸ்ரீமதி போல வந்து சேர்ந்த பிறகு அவரும் எங்களுடன் சேர்ந்து கொள்ளுவார். மாவு அரைப்பது குழந்தைகளுக்கு நன்மை தரும் தேக பயிற்சியாகவே இருந்தது. வேறு எந்த வேலையோ செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் கட்டாயப்படுத்துவதில்லை. தாங்களே வந்து இதில் எங்களுக்கு உதவி செய்வது குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு. களைத்துப் போனால் அவர்கள் போய்விடலாம். குழந்தைகள் பின்னால் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்கப் போகிறவர்கள் உட்பட எனக்கு உதவி செய்ய வராமல் இருந்ததே இல்லை. இந்த வேளையில் பின்தங்கியவர்களும் உண்டு. ஆனால் அநேகர் உற்சாகமாகவே வேலை செய்தனர். அந்த நாளில் இளைஞர்கள் வேலை செய்ய தயங்கியதாகவோ களைப்பாய் இருப்பதாக சொன்னதாகவோ எனக்கு நினைவில்லை. வீட்டு வேலைகளை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு வேலைக்காரரை நியமித்திருந்தோம். குடும்பத்தில் ஒருவராக அவரும் எங்களுடன் வசித்தார். அவருடைய வேலைகளில் குழந்தைகளும் அவருக்கு உதவியாக இருப்பார்கள். சுகாதார விதிகள் சம்பந்தமாகவும் நல்ல பயிற்சி பெற்றவர்கள். ஜோகனஸ்பர்க் வீட்டில் யாருக்கும் நோய் என்பதே இல்லை. யாருக்காவது நோய் வந்தால் குழந்தைகளை மனமுவந்து பணிவிடை செய்வார்கள். குழந்தைகளின் புத்தக படிப்பு விஷயத்தில் நான் அசிரத்தையாக இருந்தேன் என்றும் சொல்ல மாட்டேன். என்றாலும் அதை தியாகம் செய்துவிட நிச்சயமாக நான் தயங்கியதில்லை. ஆகையால் என் புதல்வர்கள் என் மீது குறை சொல்லுவதற்கு கொஞ்சம் காரணமும் இருக்கிறது. சில சமயங்களில் இதை அவர்கள் தெரிவித்தும் இருக்கிறார்கள். இதில் ஓரளவுக்கு என் குற்றத்தையும் நான் ஒப்புக்கொள்ளவே வேண்டும். அவர்களுக்கு இலக்கிய கல்வியை அளிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. நானே அதை சொல்லிக் கொடுக்கவும் முயன்றேன். ஆனால் ஒவ்வொரு சமயமும் இதற்கு ஏதாவது ஓர் இடையூறு வந்து கொண்டே இருந்தது. வீட்டில் அவர்களுக்கு போதிக்க நான் வேறு எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. என்றாலும் தினமும் என் அலுவலகத்திற்கு போகும்போதும் வீடு திரும்பும் போதும் அவர்கள் என்னுடன் நடந்து வரும்படி செய்து வந்தேன். இப்படி நடக்கும் தூரம் மொத்தம் 5 மைல்கள். இது எனக்கும் அவர்களுக்கும் நல்ல தேகாபியாசமாயிற்று. இவ்விதம் நடந்து போகும்போது வேறு யாரும் என் கவனத்தை கவராது போனால் பேசிக்கொண்டே போவதன் மூலம் அவர்களுக்கு கல்வி போதிக்க முயல்வேன். இந்தியாவில் தங்கியிருந்த மூத்த மகன் ஹரிலாவை தவிர மற்ற என் புதல்வர்கள் எல்லோரும் ஜோகனஸ்பர்க்கில் இந்த வகையில் வளர்ந்தவர்கள்தான். தினமும் 1 மணி நேரம் ஒழுங்காக அவர்களுடைய இலக்கிய படிப்புக்கு செலவிட என்னால் முடிந்திருக்குமானால் மிகச் சிறந்த படிப்பை நான் அவர்களுக்கு அளித்திருப்பேன் என்பது என் கருத்து. அவர்களுக்கு போதுமான இலக்கிய பயிற்சியை அளிக்க நான் தவறிவிட்டது அவர்களுக்கும் எனக்கும் கூட துயரம் தருவதாயிற்று. என் மூத்த மகன் தனது வருத்தத்தை தனிமையில் என்னிடத்திலும் பகிரங்கமாக பத்திரிகைகளிலும் அடிக்கடி தெரிவித்து வந்திருக்கிறான். ஆனால் மற்ற புதல்வர்கள் என் தவறு தவிர்க்க முடியாதது என்று எண்ணி தாராளத்துடன் என்னை மன்னித்துவிட்டனர். இதற்காக நான் மனமுடைந்து போய்விடவில்லை. இதில் எனக்கு ஏதாவது வருத்தம் இருந்தால் அது ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நான் இல்லாது போய்விட்டேன் என்பதற்காகத்தான். சமூகத்திற்கு சேவை என்று நான் எதை நம்பினேனோ அது தவறானதாகவும் இருந்திருக்கக்கூடும். என்றாலும் நான் உண்மையாகவே நம்பிய அந்த சேவையில் என் புதல்வர்களில் இலக்கிய பயிற்சியை நான் தியாகம் செய்துவிட்டேன் என்றே கருதுகிறேன். அவர்களுடைய ஒழுக்கத்தை வளர்ப்பதற்கு அவசியமானவை எவையோ அவைகளை நான் அலட்சியம் செய்துவிட்டதில்லை என்பது நிச்சயம். இதற்கு சரியான ஏற்பாடு செய்ய வேண்டியதே ஒவ்வொரு பெற்றோரின் முக்கியமான கடமையும் என்று நம்புகிறேன். இதில் நான் எவ்வளவு முயன்றிருந்தும் என் புதல்வர்களிடம் குறைபாடுகள் தோன்றும் போதெல்லாம் அவற்றை குறித்து எனக்கு நிச்சயமாக தோன்றும் முடிவு ஒன்று உண்டு. அவர்களுடைய குறைபாடுகளுக்கு காரணம் நான் போதிய கவனம் செலுத்த தவறியது அல்ல. ஆனால் அவர்களுடைய பெற்றோர் இருவரிடமும் இருக்கும் குறைகள்தான் என்பதே என் உறுதியான முடிவு. குழந்தைகள் பெற்றோரின் உடற்கூற்றை மாத்திரமே

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: அப்போது காந்தி உத்தரப்பிரதேசத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய உதவியாளர் மகாதேவ் தேசாயும் அவருடன் இருந்தார். ஓடுகிற ரயிலிலும் மகாதேவ் எழுதி கொண்டிருப்பார். அன்றிரவு நெடுநேரம் வரை எழுதிவிட்டு உறங்கச் சென்றார். எனவே காலையில் தாமதமாகத்தான் விழிக்க முடிந்தது. அவர் எழுந்தபோது காந்தி அவரிடம் பிளாஸ்கை நீட்டி, இதோ உங்களுக்காக டீ, குடியுங்கள் என்றார். பக்கத்தில் ரொட்டி வெண்ணெய் இவையும் இருக்கிறது, காலை உணவுக்காக வாங்கி வைக்கப்பட்டுள்ளது. காந்திக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. அவர் மகாதேவ் தேசாய்க்காக முந்தின ரயில் நிலையத்திலேயே அவற்றை வாங்கியிருக்கிறார். தேசாய் எழும்பரை காத்திருந்து கொடுத்திருக்கிறார்.
2: தேசாய் ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்கத் தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லுகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுயஉதவி குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர் திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா சிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய

0: விவகாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசி பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாசிப்பயிறு கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40% மகாராஷ்டிராவிற்கு வருவதாக கூறினார். சமிருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும் இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதற்கு விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும், இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம், மேகாலயா, இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்க மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது.

0: அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
2: பன்னிரண்டு
1: ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

தன் கழுத்தை நெரிக்கும் வலிய கைகளின் பிடியில் சிக்கொண்டு அந்த கபாலிகை விகாரமாக கூக்குரலிட்ட மரண ஓலம் சக்கரவாளத்தை சூழ்ந்திருந்த காடெல்லாம் எதிரொலித்தது. இளங்குமரன் வியப்படைந்து பார்த்தான். கபாலிகைக்கு பின்புறம் நீலநாகமர் அவருடைய முகம் தெரிந்தது. அவள் கழுத்தை இருக்கும் கரங்கள் அவருடையவை என்று கண்டான். ஐயா, விட்டுவிடுங்கள். பாவம், இவள் நமக்கு என்ன கொடுமையை செய்வதற்கு இருந்தாளோ அந்த கொடுமையை இவளுக்கு நாம் செய்து பழி சுமக்க வேண்டாம் என்றான் இளங்குமரன். கொலைவரி பிடித்த பேய்மகளே, இனி இத்தகைய செயலை செய்யவும் நினைக்காதே. செய்ய நினைத்தாயோ, நீ செய்ய நினைத்தது உனக்கே செய்யப்படும். இதோ இப்படி ஒரு வினாடி என்னை திரும்பி பார்த்துவிட்டு போய்த் தொலை என்று இடி முழக்க குரலில் எச்சரித்துவிட்டு கீழே தள்ளுவது போல கைகளின் பிடியிலிருந்து அவளை உதறினார் நீலநாகமரவர். நிலை குலைந்து விழுந்த பைரவி எழுந்து ஓடுவதற்கு முன்னால் தன்னை ஒடுக்கிய பெரு வலிமை எது என்று காண்பவள் போல் ஒரு கணம் திரும்பி நிமிர்ந்து பார்த்தாள். ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக நின்ற அந்த கம்பீர ஆக்ருதியை பார்த்தாளோ இல்லையோ அலறியடித்துக் கொண்டு தலை தெறிக்க ஓட்டமெடுத்தாள் அவள். ஓடிப்போய்விடு, மறுபடி திரும்பி பார்த்தாயோ, எல்லா கபாலங்களுக்கும் நடுவே உன்னுடைய கபாலமும் கிடக்கும். நீலநாகருடைய இந்த வார்த்தைகள் அவளை இன்னும் வேகமாக விரட்டின. குதிகால் பிடரியில் படுகிறார் போல் ஓடி மறைந்தாள் கபாலிகை. நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று இளங்குமரன் தன்னை கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் இடி இடித்து ஓய்ந்தது என பெரியதாய் சிரித்தார் நீலநாகமரவர். அவரிடம் மேலும் கூறினான் இளங்குமரன், என் மனதில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சிறிதும் சந்தேகமே உண்டாகவில்லை ஐயா. ஏதோ இவள் வந்து சொன்னால் நம்பிவிட்டேன். சுடுகாட்டுக் கோட்டத்தில் வன்னிமன்றத்தின் அருகே தன்னுடைய குரு காத்துக் கொண்டிருப்பதாகவும் அவருடனே சமயவாதம் புரிவதற்கு நான் வரவேண்டும் என்றும் அழைத்தாள். உடனே புறப்பட்டு விட்டேன். நீ புறப்பட்டது தவறில்லை இளங்குமரா. அறிவின் முடிந்த எல்லை கருணை. பிறர்மேல் இரக்கம் எவ்வளவு தீய உண்மை பொதிந்ததாய் இருந்தாலும் நல்லதாகவே பாவித்தல் இவைதாம். ஆனால் சூழ்ச்சியின் முடிந்த எல்லையோ சந்தேகம் மட்டும்தான். நீயும் நானும் இப்போது வேறு எல்லைகளில் வந்து நிற்கிறோம். நீ ஞானத்தையே வீரமாக கொண்டு ஞான வீரனாக வந்து நிற்கிறாய். நான் எப்போதும் போல் வீரத்தையும் ஞானமாகவே கொண்டு நிற்கிறேன். எதையும் எதிர்மறையாக எண்ணி பார்த்துவிட்டு பின்புதான் உடன்பாடாக எண்ணி பார்க்க வேண்டும் என்பது வீரனின் சிந்தனை சூழ்

சாட்சிகளில் முதன்மையானது. உடன்பாடாகவே எண்ணி பார்ப்பது ஞானியின் பாவனை. கொடியும் கையுமாக யானை மேல் ஏறிக்கொண்டு நீ படைக்கல சாலையிலிருந்து புறப்பட்ட சிறிது நாழிகைக்கெல்லாம் நானும் உன்னை பின்தொடர்ந்து புறப்பட்டேன் என்பது உனக்கு தெரியாது. நாளங்காடியில் நீ நின்ற இடங்களிலும் சென்ற இடங்களிலும் மறைந்து மறைந்து தோன்றா துணையாக உன்னை பின்தொடர்ந்தேன் என்பதும் உனக்கு தெரிந்திருக்க முடியாது. நீ எதையும் சத்தியமாகவே உடன்பட்டு பாவனை செய்து கொண்டிருப்பதால் அங்கிருந்து புறப்படுகிற போது சமயவாதம் புரிய போவதையும் வேறுபட்ட கருத்துடைய அறிஞர்களை சந்திக்கப் போவதையும் மட்டும்தான் நினைத்துக் கொண்டு புறப்பட்டாய். நானோ உன்னுடைய பகைவர்கள், உன்னை கொல்ல நினைத்து திரிந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரையும் எண்ணி பின்தொடர்ந்தேன். நீ உன்னுடைய அறிவுக்கு பகைவர்களாக எதிரே வந்து கொடி நடப்போகிறவர்களை மட்டும் எதிர்பார்த்து வந்தாய். நானோ உன்னுடைய உயிருக்கு பகைவர்களை எதிர்பார்த்தும் எதிர்த்து பார்க்கவும் வந்தேன். நீ பிரம்மவாதியை சொற்களால் மடக்கி வென்றதையும் சாருவாகனனின் செருக்கை வேரோடு சாய்த்து வென்றதையும் கருணைதான் செல்வம் என்று அந்த பல்லக்கு செல்லக்குமரிக்கு பதில் சொல்லிவிட்டு கீழே விழுந்த முதுமகளை தூக்கி வழியனுப்பியதையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த நான் கடைசியில் இந்த கபாலிகையின் பொய்யான வேண்டுகோளுக்கு நீ செவிசாய்த்த போதுதான் மகிழ்வதை நிறுத்திக் கொண்டு சந்தேகப்படத் தொடங்கினேன். இவள் உன்னிடம் பேசிய விதமும் அந்த அகாலத்தில் வன்னிமன்றத்துக்கு அழைத்த முறையும் எனக்கு சந்தேகமூட்டின. நீ இவளோடு புறப்பட்டால் நானும் பின்தொடர்வது என்று முடிவு செய்தேன். அப்படியே நடந்தது. ஐயா, எதிர்மறையாக எண்ணி பார்ப்பதற்கும் சந்தேகப்படுவதற்கும் எனக்கு தோன்றவே இல்லையே. கையை கூப்பி வணங்கினார் போன்ற மதிப்போடு இவள் கூப்பிட்டவுடனே மெய்யென்று நம்பிவிட்டேன். ஞானம் உலகத்தை நம்பிக்கை மயமாகவும் கருணை மயமாகவும் பார்ப்பதற்கு உன்னை பழக்கியிருப்பது நல்லதுதான். ஆனால் கையை ஓங்கிக் கொண்டு வருகிற பகைவர்களை காட்டிலும் கை கூப்பிக் கொண்டு மனம் கூசாமல் வருகிற பகைவர்கள் பயங்கரமானவர்கள். உலகத்தில் கையை கூப்பிக் கொண்டு நண்பர் போல் வரும் பகைவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். தொழுத கை உள்ளும் படைநடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்று படித்திருப்பாயே? படித்திருக்கிறேன். ஆனால் அது அரச தந்திரிகளுக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் சொன்ன உண்மையல்லவா? ஒவ்வொரு மனமும் ஓர் அரசுதான். அது அரச தந்திரமும் அமைச்சும் இருந்தால் மனத்தையும் மனோராஜ்யத்தையும் அற்புதமாக ஆளலாம். எல்லாவற்றையும் விட வேண்டுமென்று நான் கற்று வந்திருக்கிற எல்லாவற்றையும் ஆள்வதற்கு நீங்கள் வழி சொல்லிக் கொடுக்கிறீர்கள் ஐயா என்றான் இளங்குமரன். இதை கேட்டு நீலநாகமரவர் புன்னகை புரிந்தார். ஒன்றை பற்றிக் கொள்ள முடியாமல் மற்றொன்றை விட முடியுமா இளங்குமரா? கவலையில்லாமல் உன்னுடைய அறிவு போராட்டத்தை நடத்து. அறிவுடையவனுக்கு அந்த அறிவே பெரிய அரண். வேறு பாதுகாப்பு அவசியமே இல்லை. ஆனால் கண்ணுக்கு அழகாயிருக்கிறது என்று மற்றவர்கள் புகழும் மையை கண்ணே கண்டு அனுபவிக்க முடியாதது போல அறிஞனுக்கும் மயக்கங்கள் வருவது உண்டு. இதுபோல் உயிர் போகிற ஆபத்துகளும் அப்படி மயங்கி வரும். இன்று நீ இந்த கபாலிகையிடம் சிக்கிக் கொண்டதற்கும் அப்படி பிறழ்ந்த அனுமானம்தான் காரணம். இந்த நகரத்து எல்லைக்குள் நான் ஒருவன் உயிரோடு இருக்கிற வரை உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. வா, போகலாம் என்று அவனை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் நீலநாகமரவர். இருவரும் யானை மேல் ஏறிக்கொண்டு படைக்கல சாலைக்கு போய் சேர்ந்தார்கள். அப்போது பின்னிரவு தொடங்கும் நேரமாய் இருந்தது. மேகங்களே இல்லாத தெளிந்த வானத்தில் ஆலமுற்றத்து கோவிலுக்கு அப்பால் முழுநிலா அற்புதமாக தோன்றிக் கொண்டிருந்தது. வானில் ஊர்ந்து திரிந்து வந்து அழுத்தது போல் அந்த பின்னிரவு நிலாவில் சற்றே ஒளி மங்கியும் இருந்தது. ஏமாற்றத்தால் அன்று யாரிடமோ சாவதற்கு இருந்த தன் உயிரை காத்த திருவுருளை எண்ணி ஆலமுற்றத்தை நோக்கி கைகூப்பி வணங்கினான் இளங்குமரன். அந்த நேரத்துக்கு பின்பும் நீலநாகமரவர் சில நாழிகைகள் உறங்கினார். இளங்குமரனுக்கு உறக்கம் வரவில்லை. கண்களை மூடியபடி அன்று காலையிலிருந்து நடந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக நினைவுக்கு கொண்டு வந்து சிந்தித்தவாறே படுத்திருந்தான் அவன். விடுகிற நேரம் நெருங்கியது. ஆலமுற்றத்து மரத்தில் காகங்கள் கரைந்தன. எங்கோ கோழி ஒன்று விடிகாலை குரல் எழுப்பியது. விடிவதற்கு இன்னும் 2-3 நாழிகைகள் இருக்கும் என்று தோன்றியது. அப்போது நீலநாகமரவர் அவனை எழுப்பி அழைத்துக் கொண்டு ஆலமுற்றத்து கடற்கரை ஓரமாக உலாவ புறப்பட்டு விட்டார். கரையோரத்து நெய்தற்கழி முகங்களில் பூத்திருந்த தாழம்பூக்களின் நறுமணம் வெள்ளமாய் பரவி கொண்டிருந்தது. பூக்களுக்கு மனம்தான் பாஷை, மனம்தான் அர்த்தம், மனம்தான் இலக்கணம், மனம்தான் கவி, மனம்தான் அலங்காரம் என்று பூம்பொழிலில் குருகுல வாசம் செய்த காலத்தில் திருநாங்கூர் அடிகள் அடிக்கடி கூறிய வாக்கியங்களை இன்றும் இளங்குமரன் நினைவு கூர்ந்தான். திருநாங்கூரில் இருந்தபோது அடிகளும் இதேபோல வைகரையில் அவனை அழைத்துக் கொண்டு உலாவ புறப்பட்டு விடுவார். அப்படி பனிப்புலரா காலையில் அடிகளோடு புறப்பட்டு போகும்போது இப்படி எத்தனை எத்தனையோ அழகிய சிந்தனைகள் அவரிடமிருந்து பூத்து அவன் செவிகளில் உதிர்த்திருக்கின்றன. தாழம்பூக்களின் மனத்தை உணர்ந்தபோது அவனுக்கு ஏதேதோ பழைய

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா.
1: வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: உணவே உன்னதம். இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் 3 முதல் 6 வயதிலான பாலப்பருவ குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகள் குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: வணக்கம். இப்போ நம்ம 3 to 6 வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கலாம் மற்றும் என்னென்ன ஊட்டச்சத்து கொடுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். காலை உணவு, பெரும்பாலும் குழந்தைகளுக்கு காலை உணவுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரும்பாலும் வீட்டில் வந்து இப்போ பள்ளிக்கு போகிற குழந்தைங்களாக இருப்பாங்க, அவங்கள வந்து காலை உணவை வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணுறது உண்டு. அப்படி இல்லைன்னா அந்த டைமுக்கு அவங்களால புறப்பட முடியாது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரு 8 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்போது இந்த குழந்தைங்க வந்து லேட்டாக எழுந்திரிப்பாங்க. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க ரெடி ஆகிறது ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்களால ஈஸியாக சாப்பிடக்கூடிய உணவு, ஈஸியாக வந்துட்டு டைமிங்க்கு விழுங்கக்கூடிய உணவாக அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது குழந்தைங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து அவங்க உணவுலேருந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட காலை நேரத்தில் நீங்கள் புரதச்சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இந்த புரதச்சத்து நீங்கள் எந்தெந்த உணவுலேருந்து பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேழ்வரகு, சோளம், வரகு, கம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறுதானியங்கள்லேருந்து நம்ம அந்த புரதச்சத்தை கொடுக்க ட்ரை பண்ணலாம். சிறுதானியங்கள் இல்லைன்னா நம்ம முட்டையை கூட காலை நேரத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேழ்வரகை வந்து காலை நேர உணவில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அனைத்து வகை ஊட்டச்சத்தும் ஈஸியாக பெறுவாங்க. அதாவது கேழ்வரகில் கால்சியம், புரதம், இரும்பு, மீத்தியோனின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாக அடங்கியிருக்கு. ஸோ நம்ம வந்து கேழ்வரகு காலை நேரத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால குழந்தைகளின் தினசரி ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் சரி, இந்த கற்றல் திறனும் கூட அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் காலை நேரத்தில் இந்த கேழ்வரகு எந்தெந்த மாதிரி டைப் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி கஞ்சி, ராகி தோசை, ராகி இட்லி இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு கேரட் தோசை, பீட்ரூட் தோசை அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியாக ஃபுட்டு கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. ஸோ முடிஞ்ச அளவு காலையில் ஒரு முட்டை பாப்பா குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி கொடுங்க. ஆம்லேட் பண்ணி போடுங்க, பொரியல் பண்ணி கூட கொடுக்கலாம். சுண்டல், இப்போ வந்து குழந்தைங்க வந்து காலைல பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு வந்து பன்னீர், ராகி கஞ்சி, இந்த சுண்டல் இந்த மாதிரி இதுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க. காலையில் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு பழம், ஒரு வாழைப்பழம், ஒரு பாதி பழம் அளவுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிலும் செவ்வாழை அல்லது நேந்திரம் பழம் இந்த பழத்தை நம்ம கொடுக்கலாம். இந்த பழம் குழந்தைகளின் எடையை கூட்டுறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஒரு வகை மகிழ்ச்சியும் தரக்கூடியது. அதாவது காலை நேரத்திலேயே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாங்கன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் அந்த டே ஃபுல்லாகவும் ஃபுல்ஃபில்லாக, அதாவது அந்த நாள் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியோடவே அந்த குழந்தைங்க கழிப்பாங்க. இப்போ மதிய உணவில் வந்து ஒரு முழு மீல்ஸ் வந்து கொடுக்கணும். அதில் வந்து கண்டிப்பாக முட்டை இருக்கணும், கீரை இருக்கணும், கூட்டு இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற அந்த சாம்பாரில் வந்து குழந்தைங்களுக்கு பருப்பு, கொண்டக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. இப்போ சாயந்தரம் வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைக்கு வந்துட்டு நம்ம ஹெல்த் மிக்ஸ் அதாவது வீட்டை ரெடி பண்ணி கொடுக்கலாம். எந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ்னால் நம்ம வந்து பாசி பயிர் கஞ்சி, உளுந்த கஞ்சி இந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க. நைட்டு வீட்டில் என்ன இருக்கோ அதுவே அளவாக கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 தடவையாச்சும் நான்வெஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்டு வாரத்தில் எல்லா நாளும் முட்டை கொடுக்கணுங்க. 3 to 6 வயதில் இருக்கிற குழந்தைங்க எந்த அளவு கலோரி, அதாவது கலோரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு நமக்கு நம்ம உடலுக்கு தேவைப்படும் ஆற்றலுக்கு தேவையான ஒரு எரிசக்தின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி நம்ம நடக்கணும், பேசணும், ஓடணும், விளையாடணும், படிக்கணும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கலோரி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கலோரி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிட்டத்தட்ட 75 to 80% நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுவே புரோட்டீன் புரத சத்து, அதை பார்த்தீங்கன்னா 10 to 14 கிராம் அளவுக்கு நம்ம புரத சத்தை எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தையோட ஆவரேஜ் வெயிட்டு இப்போ வந்து இந்த 1 வயது

0: முதல் நம்ம எடுத்துக்கப்போம் எக்ஸாம்பிளுக்கு, இந்த 1 வயது to 3 வயதில் இருக்கிற குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட 12.5 kg to 13, அதாவது 12.5 to 13 kg வரைக்கும் வெயிட் இருக்கணும் குழந்தைங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும் நார்மல் வெயிட். இதுக்கு கீழே போனாங்கன்னா நம்ம வந்துட்டு அண்டர் வெயிட் அல்லது மேல் நியூட்ரிஷன் நம்ம சொல்லுவோம். அதே வந்துட்டு இப்போ 4 to 6 வயசில் இருக்கிற குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட 18 to 18.5 kg வெயிட் வரைக்கும் அந்த குழந்தைங்க இருக்கணும். ஸோ இந்த குழந்தைங்களை இந்த மாதிரி வெயிட்டை வந்து நம்ம எப்படி வந்து கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 1360 kcal கொடுக்கணும் இந்த 4 to 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு. அதே புரத சத்துன்னு பார்த்தீங்கன்னா 13 to 15 gram அளவுக்கு புரத சத்தை நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் கொடுக்கணுங்க. இது இந்த புரத சத்தானது குழந்தைகளின் தசை வளர்ச்சிக்கும் மற்றும் எலும்பு வளர்ச்சி இந்த திசு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். அதுவே நம்ம வந்துட்டு கால்சியம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த குழந்தைக்கு நம்ம காலையில் பால் கொடுப்போம், இந்த கேழ்வரகு சிறுதானியங்கள் இந்த மாதிரி உணவுகளை வந்துட்டு கால்சியம் அதிக அளவில் அடங்கியிருக்கு. இந்த கால்சியம் வந்து இந்த 1 to 3 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 400 mg அளவுக்கு ஒரு நாளுக்கு தேவைப்படுது. இது 4 to 6 வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு 450 mg வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாளுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு அயன், ஜிங்க், அயோடின், தயமின், ரைபோஃப்ளேவின், நயாசின், விட்டமின் B6, ஃபோலேட், விட்டமின் B12, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் டி இந்த மாதிரி மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் நம்ம சாப்பாட்டில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஃபுட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபில் ஆகிற மாதிரி பார்க்கணுங்க. ஸோ அப்போ தான் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கும் எதிர்காலத்தில் குழந்தைகளின் கல்வியிலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடானது குழந்தைங்களுக்கு போதுமான அளவில் இருக்கணும், அதுவும் இல்லாமல் ரொம்ப சத்தாகவும் இருக்கணும், சரிங்களா? இப்போ குழந்தைங்க காலங்காத்தால் வந்து நீங்கள் பால் கொடுக்கலாம். காலை எழுந்திரிச்சோன்னா குழந்தைங்களுக்கு குழந்தைங்க காலை கொஞ்சம் ஏர்லியாக சீக்கிரமாக எழுந்திரிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எழுப்பி ஒரு கிளாஸ் பால் குடிக்க வைக்கலாம். இல்லை அவங்க பால் குடிக்கலை அப்படின்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாதாம், முந்திரி இந்த மாதிரி வந்துட்டு நட்ஸ் விதைகளை வந்துட்டு முன்னாடி நாள் ஊற வச்சு இந்த குழந்தைங்க அடுத்த நாள் பாதாம் மாதிரி ஒரு 4 to 5 gram வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் பன்னீர், முட்டை, ராகி அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க உணவில் கண்டிப்பாக நார் சத்து இருக்கணும். இந்த நார் சத்து இருக்கணும்னா காய்கறிகள், அப்புறம் கீரைகள், பழங்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமான அளவுக்கு நம்ம சாப்பாட்டில் இருக்கணுங்க. குழந்தைகள் சாப்பிடும்போது நம்ம புது புது சாப்பாடை காட்டி குழந்தைகளை என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேஷன் பண்ணணும். மோட்டிவேஷன் பண்ணி இந்த காய்கறி சாப்பிட்டா நல்லது, இப்போ கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு எல்லாருமே சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, இப்போ நம்ம கீரை சாப்பிட்டா நம்ம செல்களுக்கு நல்லது, இந்த மாதிரி மீன் சாப்பிட்டா நம்ம கண், அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசி இந்த கொழுப்பு சாப்பிட்டா நம்ம கண்ணுக்கெல்லாம் நல்லது, மூளை வளர்ச்சிக்கு நல்லது, இந்த மாதிரி சொல்லி சொல்லி கொடுக்கணும். இப்போ முருங்கைக்கீரை சாப்பிட்டா நல்லா குழந்தைக்கு ரத்தம் ஊறும், அதே போல் முருங்கைக்கீரையோட கால்சியம் வந்து எலும்புக்கு வலு சேர்க்கும், அதே மாதிரி நம்ம ஈரல் கொடுத்தோம்னா குழந்தைங்க ரத்தம் ஊறும், இந்த மாதிரி நம்ம சொல்லி குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணி உணவெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கணுங்க. அதாவது முடிஞ்ச அளவு குழந்தைங்களுக்கு உணவானது ரொம்ப வெரைட்டி ஃபுட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்தந்த சீசனில் இப்போ நம்ம லோக்கலாக அந்தந்த சீசனில் என்னென்ன காய்கறி நமக்கு விளையுதோ, என்னென்ன பழம் நமக்கு கிடைக்குதோ, அந்த மாதிரி நீங்கள் சீசனபிள் ஃபுட்டாக நீங்கள் கொடுத்தா கூட ரொம்ப நல்லது தான். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்காத உணவு அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்தால், இப்போ வந்து சில குழந்தைங்களுக்கு பாவக்காய் பிடிக்காது, ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு பருப்பு சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவு, இப்போ கேரட் நல்லா சாப்பிடுவாங்க, பீட்ரூட் நல்லா சாப்பிடுவாங்கும்போது அது கூட சிறிதளவு சேர்த்தே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பல பழங்கள்லாம் அந்தளவு சாப்பிட மாட்டாங்கன்னா ஃப்ரூட் சாலடாக நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவானது புதுமையாகவும் புதுவிதமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் அந்த மாதிரி உணவு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்போது அது இருக்கிற ப்ரோபயோட்டிக் வந்து குழந்தைங்களின் செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பின் நாட்களில் வந்துட்டு டயரியா அந்த மாதிரி வந்துட்டு எதுவும் வராமல் தடுக்கும். குழந்தைகள் சாப்பிடும் பொழுது டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இருக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணுங்க. அதாவது குழந்தைங்களுக்கு இப்போ சாப்பாடு போட்டு கொடுத்துருப்பீங்க, பக்கத்தில் டிவி ஓடிட்டுருக்கோம், இல்லை மொபைல் கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனால் குழந்தைங்க ரொம்ப பாதிப்படைவாங்க. இதனால் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் இல்லாமல் குழந்தைங்கள் தனி ரூமில் தனி ஒரு பிளேஸில் சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி பார்க்கணும். கூடவே நம்மளும் இருந்து கூட நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணி நம்மளும் கூட சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணுங்க.
1: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு, இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு.
3: சரிங்க சார்.
2: முதல்ல யோகா, ஏன்னா இந்த யோகாங்கிறது இந்தியாவிலிருந்து உருவானது அப்படின்றதுதான் நம்ம பாரத பிரதமர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டு போய் உலகத்துல வந்து யோகாக்குன்னு ஒரு தினம், அதாவது June 21 யோகா தினமா வந்து உலகம் முழுக்க கொண்டாடுறதுக்கு நம்ம நாடு தான் வழிவகை பண்ணிருக்கு. அதுல பாரத பிரதமருடைய ரோல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த யோகா பத்தின அடிப்படையான செய்திகளை சொல்லுங்க.
3: யோகா என்பது உடல், மனம் மற்றும் உணர்வு ரீதியான நல்வாழ்வை மேம்படுத்துதல், ஒரு முழுமையான பயிற்சி. இது எக்ஸசைஸ் எடுத்துக்கினா உடல் மட்டும் இருக்கு, மனசுக்கு மட்டும் இருக்கு, இல்லை உணர்ச்சி வசப்படுறாங்க சில பேர் இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே சமநிலையில கொண்டு வர்றது உதவியா இருக்கு. நம்ம தினமும் பயிற்சி செய்யும் பொழுது பேசுவதனாலேயோ பாக்குறதுனாலயோ வராது, பயிற்சி மூலமா தான் இது கிடைக்கும்.
2: இப்ப உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறத்துக்கு யோகா இது வந்து பல்வேறு வகைகளை உதவுது அப்படிங்கறது ஆராய்ச்சிகள் மூலியமாவே நிரூபிச்சிருக்காங்க.
3: ஆமா.
2: சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எந்த விதத்துல வந்து யோகா உதவி செய்யுது?
3: யோகா நம்ம தினமும் பழகும்பொழுது பயிற்சி செய்யும்பொழுது உடல்ல வந்து ரத்த அழுத்தம் வந்து இயல்பா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகரிக்கும். அதை நம்ம பிளட் பிரஷரா எடுத்துக்கூடாது, அது திரும்ப நார்மலுக்கு வந்துடும். மற்ற உடற்பயிற்சி விட இதுல அவ்வளவு அதிகரிக்கிறது இல்லை. கால்ல இருந்து மூளை வரைக்கும் ரத்த ஓட்டத்தை ஒரே சீரா செயல்படுத்துறதுக்கு மிகவும் உதவியா இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் வந்து வராது, நல்ல தூக்கம் வரும் நமக்கு, உடல் ஒரு முழுமையான ஆரோக்கியம் வந்து நம்ம யோகா பயிற்சியில கிடைக்கும். ஒரு யோகா பயிற்சியாளரை பார்த்தாலே ஒரு அமைதியான ஒரு சூழல் தான் அவர் பரப்பியும், ஒரு படப்படப்பா இருக்க மாட்டார் அவர். அது என்ன நடந்தாலும் சரி, இந்த மனநிலை வந்து அந்த யோகத்தினுடைய கொள்கைகள், பயிற்சிகள், உணவு முறைகள் இவை எல்லாமே சேர்ந்து அதுக்கு உதவியா இருக்கு.
2: சாதாரணமா மனிதர்கள் வந்து நான் தான் நல்லா வாக்கிங் போறேன், நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேன், நான் ஜாகிங் போறேன், நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், கை கால எல்லாம் தூக்குறேன், ஓடுறேன், ஓடாடுறேன், நெட்டி முறிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், எல்லாம் ஒண்ணு தானே, அப்ப எனக்கு எதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா, இல்ல யோக கலைங்கிறது அது கொஞ்சம் வேற மாதிரி, அது உடல் மனம் ரெண்டுத்தையும் இயக்க வேண்டியது ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்ட சந்தேகம் மாதிரி பல பேர் இருக்காங்க நாட்டுல.
3: இது ஒரு அற்புதமான கேள்வி. இப்போ நடக்கிறோம், ஓடுறோம், விளையாடுறோம், இதெல்லாம் வந்து யோக பயிற்சி பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய மன ஒருங்கிணைப்பு இருக்காது. ஒரு பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு மூச்சு பயிற்சியே பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு வெளியே வருது கார்பன் டை ஆக்சைடாக. இப்போ வரும்பொழுது இந்த காற்று எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் மனமும் போகும். இதுதான் இதனுடைய மிக முக்கியமான சிறப்பே யோகத்தில். தியானம் பண்றோம், நம்ம தியானம் பண்ணும்பொழுது கூட சிந்தனை வெளியிலே போகாது, உள்ளுக்குள்ளேதான் நம்ம பயணமாகும். மிகவும் நுணுக்கமான உறுப்புகள்லாம் இருக்கு நம்ம உடல்ல, குறிப்பா மூளை, இதயம்,
2: கணையம்,
3: ஹார்மோன்ஸ், இதெல்லாம் நாளமில்லா சுரப்பிகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்குது உருவத்துல. ஆனா அனைத்துக்குமே வந்து கவனத்தை செலுத்தும் பொழுது அது சிறப்பா இயல்பா வேலை செய்யுது. அந்த பேலன்ஸா இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் அதிகரிச்சாலும் பிரச்சனை நமக்கு, அது குறைந்தாலும் பிரச்சனை. அது எல்லாத்தையுமே ஒரு சமநிலையில கொண்டு போறது யோகம். அதனாலதான் நம்மளால வந்து இந்த அறிவாற்றல் வந்து சிறப்பா செய்ய முடியும், மெமரி பவரை நம்ம நிலை நிறுத்த முடியும், எப்ப வேணுமானாலும் நம்ம அதை நினைவுக்கு கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து இயல்பாகவே அவங்களுக்கு வரும்.
2: இப்ப யோகா

0: செய்யும் போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரத்த ஓட்டத்தை வந்து மூளைக்கு வந்து அதிகப்படுத்துது, அதனால மூளை வந்து நல்ல முறையில வேலை செய்ய முடியும்.
1: கண்டிப்பா
0: மூளையை சோர்வு அகற்றி நல்ல ஒரு புத்துணர்வோட மூளை இருக்கும். இது வந்து இந்த சிந்தனை திறன் ஆரோக்கியத்துல முக்கியமான ஒரு விஷயம்.
1: அதுதான் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், ஒரு பயிற்சினாலே ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், கால் முதல் மூளை வரைக்கும் வந்து ரத்த ஓட்டம் சீரா போகும், அப்ப எல்லா உறுப்புமே ஆரோக்கியமா இருக்கும், வேலையை சிறப்பா செய்ய முடியும், அறிவு கூர்மை அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். முக்கியமா நம்ம ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் போகணும் சார், அதுக்கு ஒரு பயிற்சி தேவை நமக்கு.
0: இப்ப இந்த சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், இதுல வந்து பத்மாசனம், பிராணாயாமம், அப்புறம் அந்த விருக்ஷாசனா அப்படின்னு சொல்றாங்க, ஒரு காலை மட்டும் வந்து உயர்த்திக்கிட்டு இன்னொரு காலை ஊன்றி மரம் போல சிலையா நிக்கிறது, இது வந்து நம்ம யோகம் செய்யறவங்க நிறைய பேர் செய்யறத உடனே பார்ப்போம், அந்த முத்திரையே அவங்க காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அறிவை வந்து தூண்டி மூளையை நல்லா செயல்பட வைக்குங்கிறாங்க. இது எந்த விதத்துல,
1: அதாவது இது வந்து அக்குபஞ்சர் சொல்லுவாங்க, அக்குபிரஷர் சொல்லுவாங்க, அது ஒரு கலை, அது ஒரு சிகிச்சை முறை, அது யோகத்துல இதுலயே வருது. இந்த ஆகினை முத்திரன்னு ஒண்ணு, எல்லா ஐந்து விரல்களும் மற்ற ஐந்து விரலோட ஒன்னா சேர்ந்து இருக்கிறது.
0: இந்த வலது கை கட்ட விரல் இடது கை கட்ட விரலோட சேரணும்,
1: நடுவிரல், மோதிர விரல், அந்த கடைசியா இருக்காது, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து கொஞ்சம் அகலப்படுத்தி சாதாரணமா நம்ம தொடமலை வச்சுக்கலாம், இல்ல டேபிள் இருந்தா டேபிள் மேல வச்சுக்கலாம். இது தினமும் நம்ம சீரியஸா நம்மளுடைய அறிவாற்றல் வளரணும், மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும், படிப்புல மாணவர்கள் எல்லோருமே, வேலையில இருக்கிறவங்க கூட, அலுவலகத்துல இருக்கிறவங்க கூட, ஆசிரியர்கள் கூட, எல்லாமே வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தினாதான் நம்ம நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும். சோ அறிவாற்றல ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த ஒரு முத்திரா போதும், ஆகினை முத்திரன்னு சொல்றது, சேர்ந்து ஒரு 15 நிமிடம் தினமும் இரண்டு வேலையா இருந்தா சிறப்பு, இல்ல ஒரு வேலையா நம்ம செய்து வரணும், குறிப்பா வந்து இரவுல செஞ்சா ரொம்ப நல்லது, இந்த ஒரு முத்திரை மட்டும் போதும்.
0: சரிங்க சார், இந்த அறிவுசார் ஆரோக்கியத்துல வந்து ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்றது, ஏன்னா வந்து நம்ம உடம்பே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் நடக்குது.
1: கண்டிப்பா
0: இந்த ஹார்மோன் செக்ரியேஷன், அப்புறம் ஒரு கார்டிசால் சொல்றோம், ஒரு அட்ரினலின் சொல்றோம், டோபாமைன் சொல்றோம், மெலட்டோனின் ஹார்மோன் சொல்றோம், ஹார்மோன்ஸ் நிறைய இருக்குது, பட் இதெல்லாம் ஒரு சீரா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், தேவையான அளவு சுரக்கணும், நல்ல முறையில நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப உதவுதுன்னு சொல்றாங்க சார். இந்த ஹார்மோன் சமநிலைக்கும் இப்ப இந்த யோக பயிற்சிக்கும் என்ன தொடர்பு?
1: இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம நிறைய உடற்பயிற்சி பண்றோம் நம்ம, ஆனா ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆயிருக்கான்றது கேள்விக்குறி. ஆனா யோகத்துல இயற்கையாவே அதான் நம்ம ஒரு பிராணாயாமம் சொன்னோம், நம்ம உள்ளார மூச்சு எங்கெல்லாம் போகுதோ அது கூடயே போகும்போது காற்று எல்லா இடத்துலயும் பரவும், வெளியிலயும் சரி உள்ளேயும் சரி, சின்ன சின்ன நாளமில்லா சுரப்பிக்கும் போகும்போது அது இயல்பா சந்தோஷமா செயல்படும். இன்னொன்னு, நம்ம கவனத்தை வந்து செலுத்துறோம், அதாவது மனம் எங்க போகுதோ அங்க வந்து உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆக்சிஜன் அங்க போகும், இயற்கையாவே வந்து அது பேலன்ஸ் ஆகும்.
0: இப்ப இன்னொன்னு சார், இப்ப வந்து மனம் எப்போதும் ஒரு பதட்டமா இருக்குது, ஒரு டென்ஷனா இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி யோகா பயிற்சி பண்ணுங்க, அல்லது எப்போதுமே உனக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்கா டெய்லி யோகா கிளாஸ் போங்க, நிச்சயமா உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே அதுக்கான ஒரு விடிவு உங்களுக்கு கிடைக்கும், மனம் தெளிவு பெறும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிக்கிறோம் சார், நாங்க ஏதாவது சொல்லுங்க
1: சார். யோகா வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பிராக்டிஸ் சார். சிஸ்டமேட்டிக்னா யோக அணுசாசனம் சொல்லுவாங்க, யோகான்றது ஒரு சயின்ஸ், அணுனா சயின்ஸ், அதை நம்ம அப்படியே ஈஸியா எடுத்துக்க முடியாது இல்லைங்களா, அது ஒரு முறை இருக்கு, அந்த ஒரு ஃபார்முலா போட்டாதான் அது வேலை செய்யும். அது மாதிரி இது ஒரு முறையா செஞ்சோம்னு சொன்னா நிச்சயமா நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அதான் நம்ம அந்த 8 படிகள் இருக்கு, நியமோ நியமோ ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரா தாரணா தியான சமாதி, இந்த 8 படிகளும் முறையா செய்யணும். நம்ம
0: முறையான பயிற்சியும் வேணும் நமக்கு,
1: முறையான ஒரு ஆசிரியர் வேணும்.
0: ஒரு புக்கை பார்த்துட்டு நாமளா செய்யறது அது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லைங்க,
1: அது அவ்வளவு ஆரோக்கியம் கிடையாது. ஒரு ஆசிரியரோட செய்யறதுதான் எப்பயுமே நல்லது, அது இந்த 8 படிகள் முறைப்படி போகணும்.
0: அப்புறம் சார், நிறைய பேர் வந்து சரியான தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க, தூக்கம் மாத்திரை போட்டுட்டு தூங்குற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா இந்த யோக பயிற்சி செஞ்சா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சார்.
1: யோக பயிற்சி நீங்க செய்யும்போது இயற்கையா நல்ல தூக்கம் வரும் சார். தூக்கம் எப்படி வருதுன்னா பயிற்சியின் போது ஆக்சிஜன் நல்லா போகும் சார், உடல் முழுவதும் எல்லா உறுப்பும் நல்லா வேலை செய்யும் சார். இப்ப இயற்கையாவே நமக்கு தூக்கம் வந்துடும் சார், ஒரு 5 நிமிடம் இல்ல 10 நிமிடம் தியானம் பண்ணாலே இயற்கையா தூக்கம் வந்துடும், ஒரு மூச்சு பயிற்சி பண்ணா கூட அந்த நேரத்துல டக்குனு தூக்கம் வந்துடும். ஏற்கனவே நீங்க பண்ணிருங்க உடற்பயிற்சி, ஏதாவது யோகா பயிற்சி இல்ல உடற்பயிற்சி கூட பண்ணா கூட இயற்கையா தூக்கம் வந்துடும் சார். நம்ம உழைக்கணும் சார், உடல் உழைப்பு அவசியம்.
0: இன்னொன்னு சார், இந்த நினைவாற்றல தக்க வைப்பதற்கு யோகா எந்த விதத்துல உதவுது? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், மாணவர்கள் கல்லூரியில இருப்பாங்க, பள்ளிக்கூடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நினைவாற்றல வந்து தக்க வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு யோகா வந்து ரொம்ப உதவியா இருக்கு, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன்.
1: குறிப்பா நம்ம யோகா பயிற்சி பண்ணும்போது ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி எல்லாம் பண்ணும்போது இயற்கையாவே ஒரு அமைதியான நிலை கிடைக்கும், நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அப்ப அவங்களால நல்லா போக்கஸ் பண்ண முடியும் சார். மாணவர்கள் இருந்தா படிப்புல சிறப்பா செய்யலாம், அவங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சில நேரம் மாணவர்கள் யோகா பயிற்சி பண்றவங்களும் பண்ணாதவங்களுக்கும் பார்த்தன வகுப்புல இவன் அமைதியா இருந்து கவனிப்பான் வகுப்பை. யோகா பயிற்சி பண்ணாதவன், அந்த பிரின்சிபிள் தெரியாதவன் சீண்டிகிட்டே இருப்பான், அவனை குத்துவான், அந்த பேனை ஆடிக்கிட்டே இருக்கும், கால் ஆடிக்கிட்டே இருக்கும், இப்படி பார்ப்பான் அப்படி பார்ப்பான், கழுத்து முதல்ல நேரம் நிக்காது, உடம்பே முதல்ல நேரம் இருக்காது சார். யோகா பயிற்சி பண்றவங்க பாருங்க, உடம்பு 90 டிகிரியில் இருக்கும். யாருக்கு உடம்பு 90 டிகிரியில் பழகிறாங்களோ, உட்காரும் போதோ நிக்கும் பொழுதோ, அவங்களால எதுவுமே சிறப்பா செய்ய முடியும் சார். நம்மளுடைய அறிவாற்றல், ஆரோக்கியம், சிந்தனையை தக்க வச்சுக்கிறது, இது ரெண்டுமே அற்புதமா வேலை செய்யும் சார். நம்ம எப்ப யோகா பயிற்சி ஆரம்பிச்சாலும் அவங்க நல்ல முறையில கவனத்தை செலுத்த முடியும் சார், அதுல சந்தேகமே இல்லை.
0: இன்னொன்னு சார், ஒரு நிமிஷத்துல ஒரு 16 தடவை சுவாசிக்கிறவன் வந்து அதை ஒரு 12 ஒரு 10 கொண்டு வந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஆயுள் அதிகமாகும்ன்றாங்க. பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி, அது எந்த விதத்துல உதவு சார்?
1: ஒரு நிமிடத்துக்கு 15 முறை சார் ஒரு இயல்பா நடக்கிறது எல்லாருக்கும். அத நம்ம வந்து மூச்சு பயிற்சியின் மூலமா அதை 8 கொண்டு வரலாம், 7 கொண்டு வரலாம், 6 கூட கொண்டு வரலாம் சார். நீங்க எந்த அளவுக்கு அதை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கையில வரும் சார். உங்களுக்கு திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு உட்கார்ந்த இடத்துலே. காரணம் வந்து இந்த தியானமும் இந்த மூச்சு பயிற்சியும் அவர் இவ்வளவு நாள் வந்து வாழ வச்சுது.
0: அதாவது உண்மையிலேயே இவ்வளவு வருஷம் வாழ்ந்தாருங்கிறது நமக்கு ஆராய்ச்சி பூர்வமா அறிவியல் பூர்வமா தெரியாது. மூச்சு பயிற்சி பத்தி அவருடைய பாடல் எல்லாம் இருக்குது, அது மூலியமா நிச்சயமா வந்து நமக்கு நீண்ட ஆரோக்கியம், நீண்ட காலம் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது அதை வந்து அறிவியலும் ஒத்துக்குது.
1: டாக்டர் கே பிரிஷான் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல சார் ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து கண்ணை கட்டி விட்டுறாங்க, அவங்க எல்லாமே என்னன்னு வெளியில இருக்கிறதுனா சொல்லிடுறாங்க சார். அந்த ஆற்றல் எப்படி சார் அவங்களுக்கு வந்தது? அவங்க சொல்றாங்க, யோகா பயிற்சி பண்றேன், தியான பயிற்சி பண்றேன், அவங்க நல்ல நினைவாற்றல் தக்க வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு டாக்டர் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க சார், யூஎஸ்ஏ நம்ம நாடு இந்தியாவும் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. சோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் சார். யோகத்தினால வந்து இந்த டாக்டர் கே பீஷா ஒரு உதாரணமா
0: எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. சரிங்க சார், இவ்வளவு நேரம் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன் ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு, இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை பகிர்ந்துட்டீங்க. உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் சார்.
1: அப்புறம் இருக்கின்ற 12வது சர்வதேச யோகா தினத்தினுடைய கருப்பொருள் வந்து ஹெல்தி ஏஜிங்,
0: ஆரோக்கியமான
1: முதுமை. இதுக்கு நிச்சயமா யோகா பயிற்சி வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம நல்ல சிந்தனையோட நல்ல நம்மளுடைய நினைவாற்றல் வந்து நம்ம நிலைத்து இருக்கிறதுக்கும், ஏதாவது உங்களால முடிஞ்சது ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியான பயிற்சி, என்னவோ நீங்க உங்களால முடிந்ததை நல்ல ஒரு ஆரோக்கியமான இடத்துல செய்து பயனடுமாறு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில், யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சைபால். ஒருத்தர் வேகமா நடந்து போறார். கடத்தெருவுல ஒரு ஸ்வீட்டு கடைய பாக்குறார். உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிக்கிறார். ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாமேனு மனசு சொல்லுது. டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார், உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால அது வேணாம்னு சொல்லுது அறிவு. இவர் மனசு சொல்றத கேட்கல, அறிவு சொல்றபடி கேட்கிறார். அதனால மறுபடியும் வேகமா அங்கிருந்து நடந்து போயிடுறார். அவர் நல்ல மனுஷன், மனுஷனுக்கு அறிவும் இருக்குது உணர்ச்சியும் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அறிவு வசத்தில் நாம் இருக்கணும். அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும், இல்லைன்னா அவஸ்தை தான். மகாபாரதத்தில் சந்தனம்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான். அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான். அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது. அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை போடுறான். அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். சரி, அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இது மாதிரி நான் உங்கள் மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது. நான் செய்கிற காரியத்தை தடுக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கணமே நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன். இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை. சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா? இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தா இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான். இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான். அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதனால் என்னாச்சு? 7 பச்சை இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எறிஞ்சி கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று பின்னாடி ஒன்றா பார்க்க வேண்டியதாக போச்சு. கடைசியில் 8வது குழந்தை பிறந்ததுன்னு தான் அவனுடைய அறிவு மேலோங்குது. அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துறான். அந்த 8வது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மர் ஆகிறார். ஒரு பக்தி பிரசங்கத்தில் ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னன்னா, சந்தனு மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க, பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான். ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம், அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க சார், ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படி சார் முடியும்னார் அவர். நான் தானே சார் கல்யாணம் மாப்பிள்ளை அப்படிங்கிறார் அந்த ஆள்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ஹரிஹரன் திப்பு குரலில் கேட்ட பாடல் சாமுராய் திரைப்படத்திற்காக.
1: என்னம்மா கண்ணு

0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.

0: മഴലയാകി തല്ലാടും പേതയാകി ചെല്ല പെരുമയാകി മലച്ചൂടും മങ്കയാകി കച്ചറിന്റെ മടന്തയാകി മലർമാലി സൂട്ടി ആടിൻ വാഴ്ക്കയ്ക്ക് അർത്ഥം തരും അരുവിയാകി പെൺമൈ പൂത്ത് ഉയർ കൊണ്ടുവന്ന് പാലൂട്ടി സീനാട്ടി വളർത്ത് உலகை பண்படுத்தும் தெரிவையாகி கல்வி வீரம் செல்வம் ஆகியவற்றின் அரசியாகி அன்பை விதைத்தும் தீயோரை உதைத்தும் நாள்தோறும் குடியின் நன்மைக்காக போர் செய்யும் கொற்றவையாகி உலகின் எல்லாமும் ஆகிய பெண்களை போற்றும் விதமாக இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: உங்களோட பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ரம்யா.
1: என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க.
1: ஓகேங்க, சூப்பர். உங்க ஒர்க் பத்தி சொல்லுங்க.
2: டெய்லி காலேஜ் போறோம், பசங்க கூட இருக்கோம்.
1: இப்ப காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்ற பேச்சு கேட்பாங்களா? கண்ட்ரோலா இருப்பாங்களா? ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா? எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: பசங்க பாத்தீங்கன்னா வெளியே அப்படிதான் ஜாலியா இருப்பாங்க, ஆனா நம்ம கிளாஸ் பாடம் எடுக்கணும் இல்ல உள்ள போயிட்டோம்னா அந்த கண்ட்ரோல் தானே வந்துடும். எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, நம்மள்கிட்ட மரியாதையா தான் நடப்பாங்க.
1: ஓகேங்க. அடுத்ததா உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஃபேமிலியில எத்தனை பேர்?
2: எங்க ஃபேமிலியில நாங்க 4 பேர் இருக்கோம்.
1: ஓகே. பசங்க எத்தனை பேர்?
2: எனக்கு 2 பசங்க இருக்காங்க.
1: என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: ஒரு பையன் 11th ஜாயின் பண்ணிருக்கான், இன்னொரு பையன் 4th ஸ்டாண்டர்ட்.
1: ஓகே. நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலைகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
2: மார்னிங் பாத்தீங்கன்னா சமைக்கிற வேலை எல்லாமே மார்னிங்கே முடிச்சிருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ஆல்மோஸ்ட் நைட்டுக்குமே இருக்கும். நைட்டுக்கு மட்டும் ஏதாச்சும் டிஃபன்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். மற்றபடி மற்ற எல்லா வேலையுமே ஈவினிங் வந்து அப்படியே டைம் கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா வேலையுமே செஞ்சு வச்சிருந்தோங்க.
1: ஓகே. உங்களுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்களா?
2: வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: நீங்க வீட்டில் எந்த வேலை விருப்பப்பட்டு செய்வீங்க?
2: எனக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே நீட்டாக வைக்கணும், அதனால அதை ஆர்கனைஸாக வச்சுட்டு இருக்கிறதுலே சரியாயிருக்கும்.
1: எந்த வேலை வந்து ரொம்ப போர் அடிக்கும், இந்த வேலை செய்யணுனாலே அப்படியே கடுப்பாக இருக்கும்னா எந்த வேலை?
2: எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா காய் அறுக்கிறது, அதெல்லாமே ரொம்பவே பிடிக்கும். எல்லாம் ரெடியா இருந்துச்சுன்னா எடுத்து தாளிச்செல்லாம் விட்டுடலாம். இந்த காய் இருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அதெல்லாம் தான்.
1: ஓகே. அப்ப செஃப் மாதிரி வேற குக்கிங் மட்டும் பண்றதா பிடிக்கும். ஹெல்பிங் கால் வச்சுட்டு ஈஸியா இருக்கும்.
2: ஆமா.
1: ஓகேங்க, சூப்பர். சாங்ஸ் எல்லாம் கேப்பீங்களா?
2: சாங்ஸ் எப்பொழுதுமே கேட்கவும் செய்வேன், அப்புறம் பாடிட்டே இருப்பாங்க வீட்டுல.
1: ஓ சூப்பர். இந்த சாங்ஸ் வந்து பாடிட்டே இருப்பேன்னு சொல்றீங்க, உங்க லைஃப்ல சாங்ஸ் வந்து எப்படி ஒரு ரோல் கிரியேட் பண்ணிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
2: சாங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா மோஸ்டா பாத்திரம் கழுவும் போது சரி, ஏன்னா கிச்சன்ல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்ப எல்லாமே மோஸ்டா போன்ல பாட்டு போட்டு விட்டு நம்ம அப்படியே கேட்டுட்டே வேலை பண்றதா இருக்கும். அதே மாதிரி டே ஃபுல்லா இருக்கோம்னாக்கா வெளியில இல்ல, வீட்டுல இருக்கோம்னாக்கா ஃபுல்லாவே பாடிட்டு அந்த மாதிரி, அதுதான் நமக்கு டைம் பாஸ். மோஸ்டா பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும் போதும் நிறைய சாங்ஸ் கேட்போம், இல்ல ரொம்ப சேடா இருக்கும் போதுமே நிறைய பாட்டு கேட்போம். நான் மோஸ்டா ஸ்பிரிச்சுவல்லா இருக்கனால நிறைய கிறிஸ்டியன் சாங்ஸ் தான் கேட்பேன்.
1: ஓகேங்க, சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது நீங்க இப்போ ஆஸ் எ லெக்சரரா இருக்கீங்க, சோ இந்த காலத்துல இருக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க?
2: இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பசங்கள்லாம் வந்து என்னதான் காலேஜ் போனாலும் எக்ஸாம் வரும்போது நிறைய அரியர் வைப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா, இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கிறாங்கன்னா அந்த யூனிட்ல ப்ரீவியஸ் இயர்ல வந்து என்னென்ன க்வெஸ்சன்ஸ் ரிப்பீட்டடா வந்திருக்கோ அப்ப அதை படிச்சாங்கனாலே அதுலயே ஒரு 5 questions அந்த மாதிரி கவர் ஆயிரும். ஆல்மோஸ்ட் ஒரு யூனிட் அப்படி முடிக்கலாம். இப்போ ஒரு மினிமம் ஒரு 3 யூனிட் படிச்சாங்கனாலே அவங்க வந்து அரியர் வைக்காம அவங்க பாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும்.
1: ஓகே மேம், ரொம்ப சூப்பரா ஒரு டிப்ஸ் சொன்னீங்க. உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்?
2: எனக்கு சூர்யா பிடிக்கும்.
1: ஓகே. உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டிங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
2: எனி சூர்யா சாங்ஸ்.
1: ஓகே மேம், தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

0: வணக்கம்.
1: ஹாய், வணக்கம்.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சித்ரா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் கார்டன்ல கடை வச்சிருக்கேன்.
0: மேரிடுங்களா?
1: ஆ, மேரேஜ் ஆயிடுச்சு.
0: எத்தனை குழந்தைங்க இருக்காங்க?
1: எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா.
0: நேம் என்ன?
1: அவரோட பேர் ஷாமினி.
0: என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவ யூகேஜி படிச்சுட்டு இருக்கா.
0: ஓகே, நீங்க எங்க கார்டன்ல கடை வச்சிருக்கீங்களா? எப்படி பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்போ மழை டைம்னால அவ்வளவு ஒண்ணு பிசினஸ்லாம் இல்லைங்க, போய் தான் ஆகணுமேன்றதுக்காக போயிட்டு இருக்கிறோம்.
0: மழை டைம்ல கடைக்கெல்லாம் போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். எப்படி மேனேஜ் பண்றீங்க? எத்தனை மணிக்கு கடையை ஓபன் பண்ணி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க?
1: மழை டைம்ல ரொம்ப கஷ்டம் தான், ஆனா போய் தான் ஆகணுமேன்றதுக்காக போயிட்டு இருக்கிறோம். காலையில 11 மணிக்கு போகுவோம், நைட் வீட்டுக்கு வரதுக்கு எப்படி 9 மணி எல்லாம் ஆயிடும்.
0: அவ்வளவு லேட் ஆயிடுங்க?
1: லேட் ஆயிடுங்க. ஈவினிங் தாங்க கொஞ்சம் இதா இருக்கும், கிரௌட் இருக்கும், அதனால பார்த்து முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடும்.
0: ஓகே, அப்புறம் வீட்டுல வந்து வீட்டு வேலைகள் எந்த டைம்ல செய்வீங்க?
1: முடிஞ்ச அளவு காலையில செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம், நைட்ல வந்து ஏதோ சமையல் ஏதாவது பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதுதான்.
0: ஓகேங்க. இது தவிர வீட்டுல ஏதாவது உங்களுக்கு ஹாபிஸ் இருக்கா?
1: கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவோம், யோகா பண்ணுவோம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல.
0: ஓகே, வீட்டு வேலையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலைனா எது சொல்வீங்க?
1: ரொம்ப பிடிச்ச வேலைனா துணி துவைக்கிறது மட்டும்தான்.
0: வாஷிங் தான் ரொம்ப பிடிக்குமா?
1: ஈஸியா முடிஞ்சிடும் அது, அதனால சமையல்லாம் ரொம்ப கஷ்டம்.
0: ஓகே, அப்ப எப்பவுமே துணி துவைச்சிட்டே இருப்பீங்க.
1: வீட்டுல இருந்து வீட்டு வேலையே சரியா இருக்குதுங்களே.
0: ஓகே ஓகே. மூவிஸ்லாம் பார்ப்பீங்களா?
1: பார்ப்பேன், பாட்டு ரொம்ப கேட்பேன்.
0: ஓ, சாங்ஸ் நிறைய
1: நிறைய கேட்பேன், மொபைலில் எப்போவுமே வச்சு கேட்டுகிட்டே இருப்பேன்.
0: ஓகே, பிடிச்ச ஹீரோ யாரு?
1: விஜய் ரொம்ப பிடிக்கும்.
0: நேயர்களுக்காக ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுமா?
1: டிப்ஸ்னா, நம்ம கற்றாழையில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அப்ளை போட்டுட்டு போட்டோம்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். அது இல்லாமல் எக்கு ஒயிட் எடுத்துட்டு பின்ன கொஞ்சம் வேஸ்லின் போட்டுட்டு போட்டிங்கன்னா கூட முகத்தில் சுருக்கம்லாம் இல்லாமல் முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும்.
0: ஓகே, ரொம்ப சூப்பரான டிப்ஸ் சொன்னீங்க, தேங்க்யூ. ஓகே, உங்களுக்காக ஒரு பாடல் ப்ளே பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ.

0: ஹலோ மேம், வணக்கம்.
1: ஹலோ மேம், வணக்கம்.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்கள்.
1: என்னுடைய பேர் இன்ஃபன்டா.
0: என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
1: நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேம்மா.
0: ஓ, டீச்சிங் ஜாப் ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப். உங்களோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
1: டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிந்தது சொல்லி கொடுக்குறதுல ஒரு பெரிய மன திருப்தி இருக்குதுமா. வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு மன நிம்மதி இல்லாமல்லாம் போகக்குள்ள அந்த குழந்தைங்க கூட அன்பாக பேசுகிறது, அவங்க வந்து நம்மகிட்ட பேசுறது, பழகிறது எல்லாமே மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்குமா.
0: ஓகே, ரொம்ப இப்போ விருப்பப்பட்டு செய்கிறீங்க.
1: ஆமாம்மா.
0: இதை தவிர்த்து உங்களோட ஹாபிஸ்லாம் என்ன? வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க?
1: வீட்டில் வேலை முடிச்சுட்டு போயிட்டு அடுத்த நாள் அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்குமா. இன்னும் வீட்டில் மற்ற வேலைங்க செய்யறதுக்கு சரியாக இருக்கும்.
0: நேர்களுக்காக ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுங்களா?
1: குழந்தைங்க கிட்ட அதிகமாக செல்போன் கொடுத்துட்றோம்மா. நம்ம பெற்றோர்களே அந்த மாதிரி காரணத்துக்கு வழிவகுத்துறோம். அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு மூளைக்கு வேலை செய்கிற மாதிரி வேற கேம்ஸ், செஸ், வேற கேரம் போர்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம், டிராயிங் கணக்குங்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள வரைய வச்சா கொஞ்சம் நல்லா இருக்காங்க. மைண்ட் கொஞ்சம் வேற பக்கம் போகும். அதுக்கு நாம தான், பெற்றோர்கள் தான் மூல காரணமே. நம்ம தாமா, நம்ம தான் கொடுக்குறோம். நம்ம பணி விரைவில் முடியணுன்றதுக்காக, வெளியே போகணுன்றதுக்காக அவங்க கிட்ட கொடுத்துட்றோம். ஆனால் குழந்தைங்க மேலே பழி சொல்லிடுறோம். அவங்க செல் பார்க்குறாங்க, செல் பார்க்குறாங்க. நம்ம இதில் கொஞ்சம் முயற்சி எடுத்து, பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் இதுக்கு முழு முயற்சி எடுத்து குழந்தைங்களை திருத்தணும். குழந்தைங்க இல்லாமல் பெரியவங்களுக்கும் அதே தாமா. வந்து ஃபோன்களை பார்த்துட்டே இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப பாதிப்பாகுது. அது தெரியறதில்ல, நம்மளுக்கு பெரியவங்களுக்கே தெரியறதில்ல. அவங்களும் சின்னவங்களுக்கு மாதிரியே அப்படி இல்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுடைய ஹெல்த் பாதிக்காது. அதுதான் நான் சொல்ல விரும்புறது.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையாக ஒரு டிப்ஸ் சொன்னீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் ப்ளே பண்ணிடுறோம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. காவிரி நதிநீர் உரிமையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ந்து வரும் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பத்தில் இந்தியா முதலீடு செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய நான்கு மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான்

சோஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின்போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து சவரன் 1,08,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பெலா தம்கான்கர் சீனாவின் ஃபெயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் மெக்சிகோ 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணிகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
1: நாடு முழுவதும் உயர்நீதி மன்றங்களில் விசாரணை முடிந்து ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் எத்தனை மாதங்களுக்குள் கட்டாயம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என தன் உச்சபட்ச அதிகாரமான அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சரியான பதில் 3 மாதங்கள். சரியான பதிலளித்த நேயர்கள் அறந்தாங்கி ஐயப்பன், சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, மதுரை சு சண்முக சுந்தரம், பாம்பே கேஸ் மாறன், மைசூர் கலா, திருப்பூர் மாவட்டம் கவிதா, வெள்ளையங்காடு கதீஜா. அடுத்த கேள்வி. திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அருகிலுள்ள தின்னக்குளம் கிராமத்தில் எந்த மன்னரின் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டது? சரியான பதில் விக்ரம சோழன். சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை எஸ் மித்ரன், காளிப்பாளையம் தருண், சென்னை முகிலன், கோவை வரலட்சுமி, தேவலா சுனிதா, அவினாசி ராஜேஸ்வரி, தாராபுரம் மணிமேகலை. அடுத்த கேள்வி. 23வது உலக கோப்பை கால்பந்து போட்டி நடத்தும் நாடுகள் எவை? சரியான பதில் கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா. சரியான பதில் அளித்த நேயர்கள் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், மதுரை ஐஸ்வர்யா, டேவிஸ்டேல் சிவா, துடியலூர் அந்தோனிராஜ், கிண்ணக்குறை சுஜித்ரா, கோழிக்கோடு லக்ஷ்மி. அடுத்த கேள்வி. G7 2026 மாநாட்டை நடத்தும் நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் பிரான்ஸ். சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை அக்ஷய மீனாட்சி, குன்னத்தூர் விஜயா, கனக்கம்பாளையம் வளர்மதி, எடக்காடு சாந்தி, மஞ்சூர் சகாயநாதன், சூலூர் வினோபாலா, மேட்டுப்பாளையம் முருகன், வெள்ளிநகர் தனபாலன். அடுத்த கேள்வி. இயற்கையால் உத்வேகம் பெற்று பருவநிலையை மேம்படுத்துவோம் என்பது எந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள்? கேள்விக்கான சரியான பதில் 2026. சரியான பதிலளித்த நேயர்கள் கோழிப்பண்ணை மணிகண்டன், சூலூர் சாமிநாதன், சங்ககிரி சீலா, கரூர் வெற்றிவேலன்,

0: எடக்காடு கதிர்வேல், வெள்ளலூர் துரையமுதன், சின்னக்குன்னூர் சுரேஷ். தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கேள்வி: மக்களாட்சியில் நீண்ட காலம் பிரதமர் பதவி வகிப்பவர் யார்? கேள்வி மீண்டும் ஒரு முறை: மக்களாட்சியில் நீண்ட காலம் பிரதமர் பதவி வகிப்பவர் யார்?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

0: இனி கேட்கலாம் நீங்கள் கேட்டவை. நேர்களே, இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல அப்டேட். இன்றைய டெக்னாலஜி வளர்ச்சியில் நம்ம எந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கோம், அதில் நீங்கள் புதுசாக என்ன ஒரு அப்டேட் கற்றுக்கீங்கன்றத நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018, அது மட்டும் இல்லாமல் 0423 கோடு ஆட் பண்ணி 2966781 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம், உங்களுடைய விருப்பமான பாடல்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க மனோகரன், நீங்க என்ன அப்டேட்டோட வந்திருக்கீங்க?
1: என்னங்க
0: சார்? அதாவது சார், இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வளர்ச்சியில நம்ம புதுசு புதுசா விஷயம் கத்துக்கிறோம், அதுல நீங்க என்ன வந்து புது விஷயத்தை கத்துருக்கீங்க?
1: நான் வந்து இப்ப வந்து இந்த பணம் போடுறது எப்படி, பணம் எப்படி எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கத்துக்கிட்டேன்.
0: சரிங்க.
1: நம்மளே பயிர் பண்ணி நம்மளே வந்து புக் பண்றது,
0: உண்மை
1: அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு புது ஒரு புது விதமான ஒரு இதுதானே.
0: உண்மைதான், கரெக்டுங்க.
1: யாரையும் நம்ம யாரையுமே எதிர்பார்க்க வேண்டியது இல்ல, நம்மளே பணம் எடுத்துக்கலாம், நம்மளே பணம் போட்டுக்கலாம்.
0: நிறைய விஷயங்கள் அப்படித்தானுங்க இன்னைக்கு.
1: ஆமா, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. நிறைய விஞ்ஞான வளர்ச்சி, அதிகமா ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து வரவேற்கணும். ஆனா நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை
0: இல்ல. இன்னைக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கே சார். இப்போ நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணுனாலும் ஃபஸ்ட்டெல்லாம் போயிட்டு ரயில்வே கவுண்டர்லேயோ இல்லை பஸ் ஸ்டாப்லேயோ வந்து கியூ வரிசையில் நிற்க வேண்டிய சூழல் இருந்தது. போது இன்னைக்கு நம்ம இணைய வழியாக எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாமே.
1: ஆமாம், ட்ரெயினுக்கு கூட நான் புக் பண்ணுவேன். ட்ரெயினுக்கு கூட வீட்டில் இருந்துக்கிட்டே புக் பண்ணிடலாம்.
0: ஆ, இன்னைக்கு வந்து அந்தளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு இல்லையா?
1: நேராக போனோமா ட்ரெயினில் ஏறணுமா புக் ஆகாமான்னு இருக்கு.
0: ஓகே,
1: நம்ம எந்த கஷ்டமும் பட வேண்டியது.
0: உண்மைதாங்க.
1: நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். சந்திரசேகர், திருப்பூர். ம்,
0: நல்லா இருக்கீங்களா சந்திரசேகர்?
1: நல்லா இருக்கேன் சார். நீ வரீங்களா?
0: தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆ, கால நிகழ்ச்சி நிறையிலே கேட்டேங்க.
0: ஓகே, சந்தோஷம்.
1: புதிய அப்டேட்.
0: நீங்க என்ன மாதிரி அப்டேட்ல இருக்கீங்க?
1: நான் வந்து நல்ல மொபைல்ல பாத்துக்க, இந்த ஜெமினி ஜிபி சாட் இதெல்லாம் கத்துக்கிட்டேங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி விமர்சனம் தேவைன்னா டக்குனு அதுல இருந்து கொடுத்து எடுத்துருவாங்க.
0: ஓகே,
1: அதே மாதிரி ஆபீஸ் வேலை யூஸ்க்கு எடுத்துக்குவாங்க. நான் அந்த இது.
0: ஓகே,
1: அது அந்த மாதிரி அப்டேட்டுங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கிறேங்க மொபைல்ல.
0: இப்போ ஓகே,
1: எழுதுறதுலாம் இல்லைங்க எதுவுமே. இப்போ அப்படியே வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணி அதுல கொடுத்து அதே விமர்சனம் கொடுத்துருதுங்க. நம்ம அப்படியே கால் பண்ணி உங்களுக்கு வானொலி நிலையத்துக்கு பத்திரிகைக்கு மெயில் அனுப்பிச்சிருவாங்க அப்படியே. அந்த மாதிரி.
0: ஓகே சார், ஓகே, நன்றி. அடுத்த, ஹலோ, வணக்கம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பரஞ்சமி.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கோவை வைதேகி சாரல், நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: நல்லா இருக்கீங்களா கந்தசாமி?
1: சூப்பராக இருக்கு சார். நீங்கள் பட்ட வெயில் அடிக்குது சார்.
0: ஓகே, தலைப்பு கேட்டிங்க தானே?
1: கேட்டேங்க.
0: நான் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல அப்டேட். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி சூழ்நிலையில் நீங்கள் எந்த மாதிரி அப்டேட்டில் இருக்கீங்க?
1: சார், விவசாயிங்க.
0: ஓகே,
1: பாக்கு தோப்பு வச்சிருக்கிறேன்.
0: புரியல சார்.
1: அது கூட ஹலோ
0: சொல்லுங்க.
1: பாக்கு தோப்பு.
0: பாக்கு தோப்பு. ஓகே,
1: விவசாயம்.
0: ஓகே,
1: அதுக்கு சொட்டு நீர்ல இப்போ நவீன முறைப்படி ஸ்ப்ரிங்க்லர் மாட்டி
0: ஓகே
1: தண்ணீர் அப்படி நல்லா செடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி நல்லா இருக்கு சார்.
0: ஓகே ஓகே,
1: நல்லா அருமையான ஒரு திட்டம் இது. அதனால பாக்கு மரம் நல்லா செழித்து வளரும்.
0: ஓகே, இன்னைக்கு அதுலேயும் ஒரு புது விதமான ஒரு உங்களுக்கு ஒரு தெரிய விஷயம்
1: சொல்லுங்க.
0: விலைப்பட்டியல் வந்து இன்னைக்கு நம்ம ஃபோன் எடுத்து நெட்டில் கூட பார்த்துடலாம் இன்னைக்கு என்ன விலை போகுதுன்றது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: அப்போ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்லை?
1: ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ நான் பார்க்கறது லோக்கல் வியாபாரி நம்பர் இல்லைங்க.
0: ஓகே,
1: பவானியில் கோபியில் ஒழுங்குமுறை போடுறதுங்க.
0: சரி,
1: அதனுடைய விலைப்பட்டியலாம் எனக்கு இன்னைக்கு ஃப்ரைடே பாக்கு வியாபாரத்தை பத்தி இன்னைக்கு ஈவினிங் டீடைல் வந்துருங்க எனக்கு.
0: ஓகே,
1: அது ஒரு நல்ல உபகாரமா இருக்குங்க.
0: ஓகே சார், என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? இன்னைக்கு ஏஎல் ராவனோட பிறந்த நாள்.

0: ஓகே.
1: அதை முன்னிட்டு பார்த்தால் பசுக்கள் பறந்து அல்லு உமை பெண்களோ அந்த பாடல்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி.
2: ஆவண்ணா ஈயண்ணா பூனா பூவண்ணா ஏனா
3: ஏ
2: ஏயண்ணா
3: ஏய்
2: ஐயண்ணா
3: ஐயண்ணா
2: ஓனா
3: ஓனா
2: ஓவண்ணா
3: ஓவண்ணா
2: அவ்வண்ணா
3: அவ்வண்ணா
2: அக்கண்ணா
3: அக்கண்ணா.
2: இடையினமாம்.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் யார் எங்கிருந்து கேட்டலாம். ஹலோ வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: சத்யநாராயணன். சரி
0: சார், லைன்ல இருக்கீங்க?
1: இருக்கேன், லைன்ல தான் இருக்கேன்.
0: சொல்லுங்க சார்.
1: கேக்குங்களா?
0: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
1: நான் கட்டத்தை அப்டேட் பாத்தீங்கன்னா. ஹலோ
0: சொல்லுங்க சார், கேக்குறேன் சொல்லுங்க.
1: இந்த ஜிபே பண்றது வந்து என்கிட்ட பழைய பட்டன் போன் வச்சிருந்தேன்.
0: ஓகே.
1: அது எங்க போனாலும் எல்லாரும் ஜிபே பண்றாங்க, ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் போன் மாத்தி,
0: சரி,
1: அதுல இருந்து இப்ப ஜிபே பண்ணிட்டு இருக்க. ரொம்ப சௌரியமா இருக்கு எனக்கு.
0: ஓகே ஓகே,
1: ரொம்ப கன்வீனியா இருக்கு, ரொம்ப சௌரியமான கத்துக்கிட்டது. அப்டேட் ஆனது.
0: ஓகே சார். ஓகே.
1: படம் வந்து சூரிய வம்சம், பாடல் நட்சத்திர ஜன்னல்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் இதோ.
1: தேங்க்யூ சார்.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே. நலம் தானா?
0: நலம் சார், நலம் சார். நீங்க நலமா?
1: மலை வேகத்தோட நலமாக இருக்கிறேன். ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க சார், தலைப்புக்கு போயிடலாம்.
1: அதாவது நீங்க கற்றுக்கொண்ட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இந்த அலைபேசின்றது ஒன்று இருக்குது.
0: ஓகே,
1: இதுல இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு தீபமாவும் இருக்குது, தீயாவும் இருக்குது.
0: ஓகே,
1: இப்ப நான் தேர்ந்தெடுக்கக்கூடியது வந்து இசை அல்லது ஆன்மீகம். இது போன்ற விஷயங்களை நாம் தேர்ந்தெடுக்கணும். அதே நேரத்தில் தேவையில்லாத இந்த ஆன்லைன் சூதாட்டம், ரெண்டாவது ஸ்கேன் பண்றது, இந்த தேவையில்லாத பணம் ஆசைப்பட்டுக்கிட்டு பேராசைப்பட்டுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு லிங்க் டச் பண்ணேன்னு சொல்லி சொன்னா அதுல வந்து இறக்குறது. இதை வந்துட்டு, ஆமா, இதை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அறிமுகம் இல்லாதவர்களுக்கு போன் எதை கேட்கறாங்கன்னு சொல்லி பார்த்து கொடுக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு எச்சரிக்கையா இப்ப வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
0: சரி,
1: அதனால அதை கொஞ்சம் பாத்துருக்கணும். அதனால கொஞ்சம் அப்டேட்டா, கொஞ்சம் விழிப்புணர்வோட தான் இருக்கேன். மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும்ன்றது என்னோட ஆப்ஷன்.
0: ஓகே சார், நன்றி நன்றி. என்ன பாடம் கொடுக்கலாங்க?
1: எனக்கு நெகல்கள் என்ற படத்திலிருந்து பாரதிராஜாவின் மடை திறந்து தாவும் அதிகாலை நான் அந்த பாடலை கேட்க ஆசைப்படுறேன்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி, வணக்கம்.

நாளை திறந்து தாவும் நதியலை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் ஈரோடு சூரம்பட்டி வள சுனிதா இளங்கோ.
0: சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டங்க.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய அப்டேட்.
1: எனக்கு படிப்பு 8 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேங்க.
0: ஓகே.
1: ஆங்கிலத்தெல்லாம் அந்த அளவுக்கு படிக்க தெரியாது.
0: சரி,
1: இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கணும்ல.
0: ஆமா,
1: அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி கத்துக்கிட்டேன்.
0: சரிங்க சார், சந்தோஷம்.
1: ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, யாராவது அமுச்சு விடுறதே ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். இப்ப அப்படி இல்லை, கொஞ்சம் உள்ள போய் தேடி பிடிச்சி அதை நான் தேடி பிடிச்சி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறேங்க. இப்ப ஓரளவுக்கு அப்படியே செல்ல நோட்ட ஆரம்பிச்சதும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிச்சுதேன்.
0: சரி,
1: அதே மாதிரி அந்த பணம் யாராவது இந்த 10, 20, 50, 100 அமுச்சு விட சொன்னா தெரியாது.
0: ஓகே,
1: இப்ப அதுவும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன்.
0: சரி,
1: அதனால வந்து இப்ப என்னதான் இன்னைக்கு காலத்துக்கு மாதிரி மாற வேண்டியதா இருக்குது இல்ல, அதனால கொஞ்சம் மாட்டிட்டு இருக்கேன். என்ன, எனக்கு ஒரு பாடல் கொடுத்துருங்களேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து உயர்ந்த மனிதன்.
0: ஓகே,
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
0: ஓகே,
1: ஏதனால கேட்கணும். என் நண்பர் வந்திருக்காரு, அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுறீங்களா? வேறு சுகுமார்.
0: ஓகே சார்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் ஈரோட்டில் இருந்து சுகுமார்.
0: ஓகே ஓகே, உங்களுக்கு சரி, நீங்கள் என்ன அப்டேட்டில் இருக்கீங்க அதை சொல்லுங்கள்.
2: நான் வந்து நானும் சொன்ன மாதிரி 4 வரைக்கும் படிச்சிருக்கேன்.
0: சரிங்க.
2: ஆனால் பெங்களூரில் போய் ஒரு வருஷம் வேலை செஞ்சதில் கேட்டல் லெட்டர் இங்கிலீஷ் எல்லாம் படிச்சு ஓரளவுக்கு இங்கிலீஷ் எல்லாம் படிப்பேன்.
0: சந்தோஷம்.
2: பொது நாலேஜ் தான், படிக்கல.
0: ஓகே சார், ஓகே.
2: இப்போ பெட்ரோல் பங்கில் கேஷியராக இருக்கேன்.
0: சரி, சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி
2: மகிழ்ச்சி. நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கோவை மாவட்டம் சின்னதம் சிறந்து செல்வராஜ் மந்திரா பேசுறேன் சார். நல்லா இருக்குங்களா?
0: நல்லா இருக்கும் சார். தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேங்க சார். நான் வந்து இப்பதான் பணம் போடுறதுக்கு பழகிட்டு இருக்கிறேங்க சார்.
0: ஓகே,
1: என் பையன்கிட்ட சொல்லி சொல்லி அதுதான் கொஞ்சம் ஒரு பாதி பழகிட்டேங்க சார்.
0: சரி சரி.
1: ஏன்னா இப்ப யாரு பார்த்தாலும் பணம் அக்கௌண்ட்ல பாத்துறாங்க. இப்ப பணமே கை கண்ணுல பார்க்க முடியுது இல்லையா?
0: உண்மைதாங்க, உண்மைதான்.
1: அதனால அதைத்தான் பழகி கொண்டு இருக்கிறேன் சார். வேற எந்த இது பழகினாலும் அது கெட்ட பழக்கமா இருக்கு சார்.
0: உண்மைதாங்க, உண்மைதான்.
1: அது பாத்தீங்கன்னா போன் எப்ப பார்த்தா போனே பாத்துட்டு சொல்லுங்க சார்.
0: கரெக்ட்.
1: அதனால அது மட்டும் முக்கியமான எது தேவையோ அதை மட்டும் அந்த பணம் போடுறது இந்த பண அரசு அனுப்புனாலும் அதை பார்த்துட்டு தான் போதுங்க சார்.
0: ஓகே.
1: இந்த வாட்ஸ்அப்ல பார்த்து எனக்கு ரொம்ப அது கெட்ட பழக்கம் ஆயிடுச்சுங்க சார். இப்ப ரீல்ஸ் பாக்குறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாதி ஏண்டா பாத்து டச் போன் ஏன்டா வாங்கினது ஆகி போச்சுங்க சார்.
0: சரி சரி.
1: அதனால நான் பணம் போற மட்டும் அது மட்டும் பழகிக்கோன்னு பாக்குறேங்க சார்.
0: ஓகே.
1: மற்ற எதுவும் பாக்குறதுக்கெல்லாம் மனசு கொஞ்சம் தைரியம் வச்சுக்கோங்க சார்.
0: ஓகே சார். ஓகே ஓகே. என்ன பாடல் கொடுக்கலாங்க
1: சார்? பொண்ணு ஊர் புதுசுல இருந்து எஸ்பி சைலேஜா பாட்டு போடுங்க சார்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் இதோ.
1: தேங்க்யூ.

0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கொண்டோம். லாஸ்ட் காலர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆ, சொல்லுங்க சார்.
0: நான் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல அப்டேட்.
1: அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து டெக்னாலஜி ஓரியன்டாக நான் கத்துக்கிட்டேன். அதுல வாட்ஸ்அப்லயே பாத்தீங்கன்னா நம்ம பணப்பணி பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் மூலியமா நமக்கு சேஃப்டி அப்படிங்கறதும் இன்ஷூர் பண்ணும். இந்த ஒரு நல்ல அப்டேட் அப்படிங்கறத என்னுடைய வாழ்க்கையில இப்ப சமீபத்துல
0: கத்துக்கிட்டேன்.
1: பிகில் இந்த திரைப்படம், இதுல இருந்து சிங்கப்பெண்ணே அந்த பாடல் ஒளிபரப்பு.
0: ஓகே, நன்றி.
1: தேங்க்யூ.

0: பத்து ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: பிச்சலே ஏக தசக் ஹமாரி சேனா தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம் ஆழ்வார்கள் பாடிய அருந்தமிழ் தமிழுரை. தொடர்ந்து கவிஞர் ஜனார்த்தனன் அவர்கள் இயற்றிய ரோஜாவனம் நூல் குறித்த விமர்சனம். வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சல் 3:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஹலோ ஊட்டி. 3:02 வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு. 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி நான் யார். 5:00 செய்தி சுருக்கம். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். 5:10 புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் ரோஜ்கார் யோஜன் மேலா 2026 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று உரையாற்றும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் மேலே. 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு. 7:00 திரைகானம். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். அங்கக வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து நீலகிரி மாவட்ட அங்கக வேளாண்மை திட்டத்தின் துணை தோட்டக்கலை அலுவலர் என் சந்திரன் அவர்களுடன் நீர்முகம் தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியமாக இடம்பெறும். 9:30 அரங்கிசை. கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு. பி ஞானதேவ் அவர்கள் வயலின். நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். 10:45 காற்றோடு கலந்திருவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இன்னும் சில நொடிகளில் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நேர்களே, சிநேகிதையே, மகளிர் நலனில் பங்கு பெறும் முக்கிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344-9030-3018, 9342-9030-3018, 8300-1909-1108 வெளியூர் நேர்கள் 2966-7810-4423 இணைப்பெண்ணோடு சேர்த்து உங்களுடைய கருத்துக்களை நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8 கோடியே 68 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயறு மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21ஆம் தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதி சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா தடை உத்தரவை செயல்படுத்தும் போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சதாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின்

0: மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக்குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில் மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணுனாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்படுத்த. அப்போ நீங்க இவ்வளவு நாள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, இனி நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் நம்ம ஊக்குவப்படுத்தணும். நம்மளோட மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து கொண்டு போகலாம். சோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ.
0: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார் 200 கனடியாக தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபான்ட் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிக்கா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்கான்கர், சீனாவின் ஃபயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்கள்

குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா செட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
1: செர்ப் பவர் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆனால் அந்த மாதவம் செய்து பிறந்த பெண்கள் இன்று வெறும் குடும்ப பொறுப்புகளோடு நின்றுவிடாமல் விண்வெளி ஆராய்ச்சி முதல் அணுசக்தி துறை வரை தங்களது முத்திரையை பதித்து வருகிறார்கள். இருப்பினும் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் போன்ற உயரிய ஆராய்ச்சி பிரிவுகளில் பெண்களுக்கு தேவையான நிதி வசதியும் வாய்ப்புகளும் சமமாக கிடைக்கிறதா என்று கேட்டால் அங்கு இன்னும் ஒரு தேக்க நிலை இருப்பதை நாம் மறுக்க முடியாது. ஒளிரும் தீபத்தை மூடி வைக்கக்கூடாது என்பார்கள். பெண்களிடம் இருக்கும் அசாத்தியமான ஆராய்ச்சி திறனை வெளிக்கொண்டு வரவும் ஆராய்ச்சி நிதியுதவில் இருக்கும் பாலின பாகுபாட்டை களையவும் மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னத திட்டம்தான் செர்ப் பவர். இத்திட்டத்தின் பெயரிலேயே பவர் அதாவது சக்தி என்ற வார்த்தை அடங்கியுள்ளது. இது மத்திய அரசின் அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி வாரியத்தால் செயல்படுத்தப்படுகிறது. செர்ப் என்பதற்கு சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு என்று பொருள். இதன் முக்கிய நோக்கங்கள் இந்திய கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி ஆய்வகங்களில் பணிபுரியும் பெண் விஞ்ஞானிகளுக்கு சமமான வாய்ப்புகளையும் வெயிட்டட் வாய்ப்புகளையும் வழங்குவது, ஆராய்ச்சி துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரித்து ஒரு பாலின சமநிலையான ஆராய்ச்சி சூழலை உருவாக்குவதும் இதன் முக்கிய இலக்காகும். மேலும் பெண் விஞ்ஞானிகளை தேசத்தின் மிக முக்கிய முடிவெடுக்கும் குழுக்களிலும் தலைமை பொறுப்புகளிலும் அமர வைப்பது இதன் மிக முக்கியமான நோக்கம். இந்த திட்டம் பெண் ஆராய்ச்சியாளர்களை இரண்டு வழிகளில் ஆதரிக்கிறது. ஒன்று உயரிய விருது போன்ற உதவித்தொகை, மற்றொன்று ஆராய்ச்சி செய்வதற்கான நேரடி நிதியுதவி. செர்ப் பவர் ஃபெலோஷிப், இது இந்தியாவில் மிகச்சிறந்த தகுதி வாய்ந்த பெண் விஞ்ஞானிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு கௌரவமாகும். முனைவர் பட்டம் பெற்று இந்திய கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் வழக்கமான பணியில் இருக்கும் 35 முதல் 55 வயது வரையிலான பெண் விஞ்ஞானிகள் இதற்கு தகுதியானவர்கள். ஆண்டிற்கு அதிகபட்சமாக 25 பேருக்கு மட்டுமே இந்த உயரிய ஃபெலோஷிப் வழங்கப்படும். தகுதி பெற்ற பெண் விஞ்ஞானிகளுக்கு அவர்களின் வழக்கமான மாத சம்பளத்துடன் கூடுதலாக மாதம் 15,000 ரூபாய் தனிப்பட்ட உதவித்தொகையாக 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். அத்துடன் அவர்களின் ஆராய்ச்சி பணிகளுக்காக ஆண்டுக்கு ரூபாய் 10 லட்சம் ஆராய்ச்சி மானியமும், நிறுவனத்திற்கான கூடுதல் நிர்வாக நிதியாக ஆண்டுக்கு ரூபாய் 90,000 வழங்கி அரசு கௌரவிக்கிறது. இந்த திட்டம் பெண் விஞ்ஞானிகள் தங்கள் தனித்துவமான புதிய கண்டுபிடிப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக வழங்கப்படும் நேரடி நிதியுதவி. இது 2 நிலைகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. நிலை 1, ஐஐடி, ஐஐஎஸ்சி, மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய அரசு ஆராய்ச்சி நிறுவனங்களில் பணிபுரியும் பெண் விஞ்ஞானிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 60 லட்சம் வரை ஆராய்ச்சி நிதி வழங்கப்படுகிறது. நிலை 2, மாநில பல்கலைக்கழகங்கள், அரசு கலைக்கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் பெண் ஆய்வாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் வரை நிதி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் எளிய கிராமப்புற பின்னணியில் இருக்கும் கல்லூரி பேராசிரியர்களும் உலகத்தரமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடிகிறது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒப்புக்கொள் என்பது நமது பழமொழி. ஆராய்ச்சி என்பது வெறும் ஆய்வுக் கட்டரைகளுடன் முடிந்துவிடக்கூடாது. கண்டுபிடிப்புகள் அனைத்தும் மக்களின் பயன்பாட்டிற்கு வர வேண்டும். இதற்காக இத்திட்டத்தின் கீழ் மொழிபெயர்ப்பு மானியம் அதாவது டிரான்ஸ்லேஷன் கிராண்டும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் பெண் விஞ்ஞானிகள் தாங்கள் கண்டுபிடித்த புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வணிக ரீதியான தயாரிப்புகளின் மாதிரிகளை உருவாக்க முடியும். இதற்கு ஆண்டுக்கு 15 லட்சம் வரை 2 ஆண்டுகளுக்கு சிறப்பு நிதியுதவி வழங்கப்படுகிறது. இது பெண் விஞ்ஞானிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றும் ஒரு புதிய முயற்சியாகும். இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 1000-க்கும் மேற்பட்ட பெண் விஞ்ஞானிகள் தங்களின் அறிவியல் கனவுகளை நனவாக்கியுள்ளனர். இது வெறும் ஒரு நிதியுதவி மட்டுமல்ல, நம் வீட்டு பெண்களின் அறிவு திறனுக்கு தேசம் வழங்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். பெண்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் முன்னேறும் போது அது தேசத்தின் பொருளாதார வளர்ச்சியை பல மடங்கு உயர்த்தும். செர்ப் பவர் திட்டம் என்பது இந்தியாவின் ஒரு புதிய அறிவியல் யுகத்தின் அடையாளம். பாரதியார் கண்ட புதுமை பெண் இன்று அறிவியல் ஆய்வகங்களில் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு துணையாக இந்த திட்டம் ஒரு பெரும் பாதுகாப்பாளராக திகழ்கிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை செர்ப் பவர் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டூக்கேலியூர் கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா?

0: இருக்கட்டும், கேளுங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திங்கள் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா
2: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் வரும் 2047 ஆண்டிற்கு முன்பே சிக்கிள் செல் நோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான மகளிர் வலுவூட்டப்பட்ட குடும்பம் என்ற இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இந்நோயை கண்டறிந்து முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நோயை கண்டறிய இதுவரை நடத்தப்பட்ட பரிசோதனையில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை வழங்குகிறார். இந்த ஊக்கத்தொகை நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழிவகுத்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகை பெற தகுதியுடையவர்கள். கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் முதலாளிகள் மற்றும் ஒரு கூடுதல் பணியாளருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை பெற இத்திட்டம் வகை செய்கிறது. இந்நிகழ்ச்சியை நாடு முழுவதும் நேரலை ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளின் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் இன்று புதுடெல்லி திரும்பினார். இப்பயணத்தின்போது பிரான்ஸ் நீஸ் நகரில் நடைபெற்ற பாரத் இன்னோவேட்ஸ் தொடங்கி G7 மாநாடு விவாடெக் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாடியது குறித்தும் எடுத்துரைத்துள்ளார். இரு நாடுகளின் அன்பான உபசரிப்பிற்கும் பிரதமர் சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற 26வது இந்திய கைரேகை மாநாட்டில் உரையாற்றிய அவர், சிக்கலான வழக்குகளை எளிமையாக்குவதில் இந்த அமைப்பு உதவி புரிவதாக கூறினார். குற்றப்பத்திரிகைகள் சுருக்கமானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர், பயனுள்ள ஆதாரங்களை மட்டுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் தொழில்நுட்ப அடிப்படையிலான

0: கருவிகளை அரசு தரப்பு திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் வகையில் தொலைதூர மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள் தேசிய போக்குவரத்து அமைப்புடன் இணைக்கப்பட்டு இப்பகுதிகளை உள்ளடக்கிய மாநிலங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 17 உயர்ந்துள்ளது. உதான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. வடகிழக்கு பகுதிகளில் 4170 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராம சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து இப்பகுதிகளில் வர்த்தகம், பொருளாதாரம், போக்குவரத்து, கல்வி உள்ளிட்ட துறைகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளன. போக்குவரத்து மேம்பட்டதை அடுத்து சுற்றுலாத்துறை வளர்ச்சி கண்டு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. மத்திய அரசின் 12 ஆண்டுகால வளர்ச்சிப் பணிகள் குறித்து திருச்சி தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி மாணிக்கம் தெரிவிக்கையில்,
2: பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் 47,270 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி செலவுப்பட்டு 46,290 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 8 விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. உடான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. 4,170 கிலோமீட்டர் ரயில் நிலையங்கள் மின்மயமாக்கப்பட்டு முழுமையான மின்மயமாக்கப்பட்ட இந்தியா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டுவந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டும் முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பை பேரவை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் கூறினார். காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு, படுகையின் மொத்த நீரினையும் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்துவிட்டதால் காவிரி படுகையின் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாகவோ நீரை பயன்படுத்த இயலாது என்றும் தெரிவித்தார். அரசியல் கட்சிகளுக்கிடையே கொள்கை நிலைப்பாட்டில் வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களுக்காக ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்.
4: காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். கர்நாடக அரசு மேகதாதுவிலோ வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ள கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது.
0: இத்தீர்மானத்தை வரவேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், இத்தீர்மானத்தை அனைத்துக் கட்சிக் குழுவினரும் பிரதமரிடம் நேரில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ், அஇஅதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இத்தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து இத்தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக அவை இன்று காலை கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் தா வீராசாமி, சி ராமசாமி, சுவாமிநாதன், ஆறுமுகம், பே கண்ணன், நாஞ்சில் முருகேசன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் இரா நல்லக்கண்ணு, பேரவை முன்னாள் செயலாளர் ராமசாமி, திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா, தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன் ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் 2வது கட்ட போலியோ தடுப்பூசி முகாம் வரும் 28 தேதி நடைபெறுகிறது. தருமபுரியில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை இம்முகாமில் பங்கேற்க செய்து போலியோ இல்லாத மாவட்டமாக உருவாக்க மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அறிவுறுத்தியுள்ளார்.
5: வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
0: தென்காசி மாவட்டத்தில் கார்பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: தென்காசியில் அடவி நன்னார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகளை கொண்டுள்ள மாவட்டத்தில் தற்போது கார்பருவ சாகுபடிக்கான நெல் நாற்று பாவுதல் உள்ளிட்ட முதற்கட்ட பணிகளை விவசாயிகள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கால்வாய்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் முறையாக சீரமைக்கப்பட்டால் அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் தடையின்றி விவசாய நிலங்களுக்கு சென்றடையும். இதன் மூலம் இந்த ஆண்டு கார்பருவ சாகுபடி முழுமையான விளைச்சல் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1397 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நீலகிரி, சேலம், நாமக்கல், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அவர் தென்கொரியாவின் மின் சன் கிம்மை 21-16, 21-18 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடில்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
7: நேரம் 1:55 நிமிடம். திரைகானம் சீதனம் படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 2:15 நீலமறை நேரம் நிகழ்ச்சி கேட்கும் முன்
1: நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: ஆத்மசம்மான் பட்ஜாதா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
4: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
7: நீலமலை நேரம்.
6: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி முள்ளுக்குறும்ப மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

இந்த பாட்டு வந்து பாடுறது கல்யாணத்துக்கு மட்டும்தான் அதிகமாக பாடுறது. கல்யாணத்துக்கு முதல் நாளில் ராத்திரியில் இந்த பாட்டு வந்து பாடுவோம்.

0: ஓடிவிட்டு மங்கரஞ்சு ஓடிவிட்டு மானே
1: தெய்தா தொந்தெய்தா தொந்தெய்தெய்தா தெய்தெய்தா
0: தெய்தா தொந்தெய்தெய்தா தெய்தா தொந்தெய்தெய்தா
1: தெய்தெய்தா
2: தெய்தெய்தா.
1: இப்போ பாடுற பாட்டு வந்துட்டு கல்யாணம் நடத்துகிற நாள் என்னாச்சா, அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போகிறதுக்கு ஆண் வீட்டில இருந்து வரும்போது அவங்க வந்து உட்காரும்போது அவங்களுக்கு கேட்கறதுக்காக அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக பாடுற பாட்டு ஆட்டம் இது.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்று ஜூன் 19. போர் மோதல் போன்ற காலங்களில் குழந்தைகள் மீது பிரயோகிக்கப்படும் பாலியல் ரீதியான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம், அதாவது இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் இன் கான்ஃபிளிக்ட். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை, அதாவது UN செக்யூரிட்டி கவுன்சில், 2008 ஆண்டு ஜூன் 19 அன்று மோதல்களுடன் தொடர்புடைய பாலியல் வன்முறையை போரின் ஒரு தந்திரமாகவும் சர்வதேச அமைதிக்கு அச்சுறுத்தலாகவும் அங்கீகரிக்கும் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தின் நினைவாகவே இந்த தினம் பிரகடனப்படுத்தப்படுகிறது. இந்த தினத்தின் முக்கிய நோக்கங்களாக போர்க்காலங்களில் திட்டமிடப்பட்ட ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படும் பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதை உறுதி செய்தல் மற்றும் தண்டிப்பிலிருந்து விடுபடும் சூழலை தடுத்தல் ஆகியவையும், மேலும் உயிர் பிழைத்தவர்களுக்கு தேவையான மருத்துவ மற்றும் உளவியல் சார்ந்த உதவிகளையும் சட்ட உதவிகளையும் வழங்குதல் ஆகியவையும் ஆகும். இந்த நாளின் முக்கிய நோக்கமாக போர் போன்ற காலங்களில் குழந்தைகள் மீதும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதே மிகவும் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. ஏனெனில் இவ்வாறாக பாதிக்கப்படும் குழந்தைகளும் பெண்களும் உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் பல ஆண்டுகளுக்கான பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதுதான். இன்று ஜூன் 19 போர் மோதல் போன்ற காலங்களில் குழந்தைகள் மீது பிரயோகிக்கப்படும் பாலியல் ரீதியான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம், இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் இன் கான்ஃபிளிக்ட்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து இலக்கிய இன்பம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 இலக்கிய இன்பம். நேர்களே, இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் ஆழ்வார்கள் ஆதரித்த தமிழ் என்ற தலைப்பில் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து கவிஞர் கா. ஜனார்தனன் அவர்கள் இயற்றிய ரோஜாவனம் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். தமிழ் என்றாலே ஆழ்வார்களும் சரி, 63 நாயன்மார்களும் சரி, அவர்கள் தமிழுக்காகவே வாழ்ந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று ஆழ்வார்களும் அடியார்களும் அங்கே புகழ்கிறார்கள். ஞான சம்பந்தன் தன்னுடைய பாடலாலே பக்தியை பரப்பவில்லை, எங்கும் மதத்தை பரப்பவில்லை, ஆனால் தமிழை பரப்பினான் என்பதையே குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் ஆழ்வார்கள் அருளி செய்த தமிழ் என்ற தலைப்பில் தமிழுரை இடம்பெற கேட்கலாம். ஆழ்வார்கள் மகாவிஷ்ணுவை பற்றி பாடிய பாசுரங்கள் ஒவ்வொன்றும் செவியை குளிர்விக்கும் செம்மையான சொற்களால் செறிந்தவை. சொல் செழுமையிலும் பொருள் ஆழத்திலும் ஒப்புயர்வற்றவை. பிறவி துயரை அறுத்து அளவிலா ஆனந்தத்தை அருள வல்லவை. ஆனால் காலத்தின் பெருவெள்ளத்தாலும் போற்றுவோர் இல்லாமையாலும் மறைந்து போன இப்பாசுரங்களை மீட்டெடுத்து தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தமாக உலகிற்கு அருளிய நாதமுனிகள் ஒரு தெய்வீக அவதாரமே. ஸ்ரீமன் நாதமுனிகள் வீரநாராயணபுரம் காட்டுமன்னார் கோவில் என்ற புனித தலத்தில் சமதர்மஷன கோத்திரத்தில் சித்திரை மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் 9 நூற்றாண்டில் அவதரித்தவர். இவர் கஜானனன் என்ற நித்திய சூரியன் அம்சம் என்று போற்றப்படும் ஒரு தெய்வீக அவதாரமாகும். நாதமுனிகள் தனது வாழ்நாளை முழுவதும் வீரநாராயணபுரத்தின் குலதெய்வமான மன்னனார் சேவைக்கே அர்ப்பணித்தார். அஷ்டாங்க யோகத்தில் தேர்ச்சி பெற்று உள்ளார்ந்த ஆன்மீக அனுபவத்தில் உயர்ந்த நிலையை அடைந்தார். அவரது மகன் ஈஸ்வரமுனிக்கும் வேதம் சாஸ்திரம் யோகம் அனைத்தையும் குருவாக கற்றுத்தந்தார். இதுவே ஒரு ஆச்சாரிய பரம்பரையின் தொடக்கம். இன்று நாம் ஆச்சாரிய பரம்பரை என்று வணங்கும் அந்த தெய்வீக சங்கிலியின் முதல் ஒளிக்கதிர் நாதமுனிகள்தான். நாதமுனிகள் ஒரு கட்டத்தில் முழு குடும்பத்துடன் வடகிந்திய திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டார். அங்கு சில காலம் தங்கியிருந்த பொழுது ஒரு நாள் எம்பெருமான் இவர் கனவில் தோன்றி வீர நாராயணபுரத்திற்கு திரும்புக என்று கட்டளையிட்டார். திரும்பும் வழியில் வாரணாசி, பூரி ஜெகநாத், சிம்மாச்சலம், திருவேங்கடம், கடிகாச்சலம், காஞ்சிபுரம், திருவந்திரபுரம், திருக்கோவலூர், திருவரங்கம், திருக்குடந்தை மற்றும் பல்வேறு திவ்ய தேசங்கள் மங்களாசாசனம் செய்துவிட்டு காட்டுமன்னார் கோவிலுக்கு செல்கிறார். அங்கேதான் இவர் வாழ்வின் திருப்புமுனையை எம்பெருமான் காட்டியருளினார். தமிழை தேடிய பயணம். ஒருநாள் சில வைஷ்ணவர்கள் மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் இருந்து வந்து காட்டுமன்னார் கோவிலில் எம்பெருமான் மன்னனார் முன்னிலையில் திருவாய்மொழியில் உள்ள ஆரா வமுதே அடியேன் உடலம் லயித்தபடி என்ற பாசுரத்தை சேவித்தார்கள். ஆரா வமுதே அடியேன் உடலம் என்பது நம்மாழ்வார் திருமொழியில் பாடிய திருக்குடந்தை கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் மீதான பக்தி பாடலின் தொடக்கம். உன்ன உண்ண தெவிட்டாத அமுதமே, உன் மீது கொண்ட அன்பால் அடியேன் உடலம், அதாவது ஆத்மா கரைந்து உருகுகிறது என்பது இதன் பொருள். இது முழுமையான சரணாகதியையும் பரம்பொருள் மீது கொள்ளும் ஆழ்ந்த காதலையும் குறிக்கிறது. ஆறாவமுதே அடியேன் உடலம் நின் பால் அன்பாலே, நீராய் அலைய கரைய உருகுகின்ற நெடுமாலே, சீரார் சென்னில் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று அவர்கள் இசையுடன் இனிமையான குரலில் பாடிய போது அதனை கேட்ட நாதமுனிகள் மெய் சிலிர்த்து போனார். அவரது மனம் முழுவதும் அந்த பாசுரமே ஒலித்தது. ஆரா வமுதே எவ்வளவு இனிமையான சொல்! அப்படியானால் ஆரிய அமுதம் கூட இருக்கிறதா என்று லயித்தபடி இருந்தார். இந்த 10 பாடல்களை பாடியவர்கள் அதிலும் குறிப்பாக குழலில் மழியச் சொன்ன ஓராயிரத் தொழிற்பத்தும் நம்மாழ்வாரின் 1000 பாடல்களில் இந்த 10 என்று முடித்ததை கேட்ட நாதமுனிகள் உள்ளத்தை அதிரச் செய்தது. அருமை அருமை, ஞான தமிழ் கேட்டு என் செவிகள் பாக்கியம் பெற்றன. இது 1000 இப்பத்தும் என்று வருகிறது, மற்ற பாசுரங்களை பாடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு இந்த 10 பாசுரங்கள் மட்டுமே தெரியும் என்றனர். அப்படியானால் மீதமுள்ள 990 பாசுரங்கள் எங்கே என்ற கேள்வியுடன் உணவை உறக்கத்தை மறந்து ஓயாமல் தேடியபடி இருந்தார். நிறைவில் நம்மாழ்வார் பிறந்த திருக்குறுக்கூருக்கு, அதாவது ஆழ்வார் திருநகரி, அங்கே சென்று விசாரித்த பொழுது யாருக்கும் அந்த பாசுரங்கள் தெரியவில்லை. ஆனால் தெய்வீக அருளால் மதுர கவி ஆழ்வார் வழிவந்த பரங்கு தசாசரை காணும் பாக்கியம் கிடைத்தது. பராங்குசதாசர், எனக்கு முழு பாசுரங்கள் தெரியாது, ஆனால் என் ஆச்சாரியாரும் மற்றும் நம்மாழ்வாரின் சீடரான மதுர கவி ஆழ்வார் அருளிய கண்ணினுன் சிறுதாம்பு என்று ஆரம்பிக்கும் 12 பாசுரங்களையும் தெரியும் என்றார். கண்ணினுன் சிறுதாம்பு என்பது மதுரக்கவி ஆழ்வாரால் தன் குருவான நம்மாழ்வாரை போற்றி பாடிய 12 பாசுரங்களை கொண்ட தமிழ் இலக்கியமாகும். இதற்கு அர்த்தம், முடிச்சுக்கள் நிறைந்த நுண்ணிய சிறிய கயிறு கண்ணனை யசோதை கட்டிய கயிறு என்று பொருள்படும். இது நம்மாழ்வாரின் பெருமையையும், தேவுமற்றறியேன், அதாவது நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் அறியேன் என்று தொடங்கும் பாசுரம் ஆச்சாரிய பக்தியின் உச்சமாக கருதப்படுகிறது. மீதி பாசுரங்கள் பெற மதுர கவியாழ்வாரின் இந்த 12 பாசுரங்களை 12,000 முறை நம்மாழ்வாரை தியானித்து பாராயணம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு பிரத்யட்சமாக தோன்றி அருள் பாலிப்பார் என்று ஆசீர்வாதம் செய்தார் பராங்குசதாசர். நம்மாழ்வார் தியானம் செய்த அதே புளிய மரத்தின் அடியில் பத்மாசனத்தில் அமர்ந்து மூச்சை யோக முறையில் நிலைநிறுத்தி 12 பாசுரத்தையும் 12,000 முறை உயிரே உருகும் பரவசத்துடன் ஜபம் செய்யலானார் நாதமுனிகள். நிறைவில் நம்மாழ்வார் அவருக்கு காட்சி தந்து எம்பெருமான் நம்மாழ்வார்க்கு அருளியது போலவே முழு 4,000 திவ்ய பிரபந்தங்களையும் அதன் இரகசிய அர்த்தங்கள், திருவாய்மொழி, யோக இரகசியங்கள் அனைத்தையும் அருளினார். ஸ்ரீ நாதமுனிகள் அடுத்ததாக திருக்குடந்தை சென்று ஆறாவமுதன் பாசுரங்களுக்கு நன்றி தெரிவித்து நம்மாழ்வாருக்கு பிரதிஷ்டை செய்தார். பின்னர் காட்டுமன்னார் கோவிலில் மன்னனார் சேவைக்கு திரும்பினார். இங்குதான் தெய்வீக 4,000 திவ்ய பிரபந்தத்தை தனது மருமகன்கள் மற்றும் முதன்மை சீடர்களான மேலையகத்தாழ்வான் மற்றும் கீழையகத்தாழ்வான் ஆகியோருக்கு தாளத்துடனும் இசையுடனும் தேவகானம் பாடுவதற்கு கற்பித்தார். அவர்கள் மூலம் 4,000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை உலகறியச் செய்தார் திருவரங்கம் பெரிய பெருமாள் அழகிய மணவாளன் முன்னிலையில். இந்த பாசுரங்களை இசையுடனும் பாவத்துடனும் அபிநயம் பிடித்து பாடி ஆடும்படி நாதமுனிகள் இவர்களுக்கு கட்டளையிட்டார். திருமங்கையாழ்வார் காலத்தில் தொடங்கி இடையில் நின்று போயிருந்த திருமொழி திருநாள் போன்ற திருவிழாக்களை நாதமுனிகள் மீண்டும் தொடங்கினார். அதில் இந்த இருவரையும் கொண்டு பாசுரங்களை சேவிக்கச் செய்து அந்த வைபவத்தை மெருகேற்றினார். இதன் மூலமே இன்று வைணவ கோவில்களில் நடைமுறையில் உள்ள அரையர் சேவை என்னும் கலை வடிவம் உருவானது. இவர்களது பரம்பரையில் வந்தவர்களே இன்றும் ஸ்ரீரங்கம், ஆழ்வார், திருநகரி போன்ற தலங்களில் அரையர்களாக தொண்டு செய்து வருகின்றனர். இந்த தங்கத்தமிழ் திவ்ய பிரபந்த பொக்கிஷத்தை தனக்குள் வைத்துக் கொள்ளாமல் நாதமுனிகள் உலகுக்கே பகிர்ந்தார். நாதமுனிகள் இல்லையென்றால் வைணவத்தமிழாகிய ஆழ்வார்களின் பாசுரங்கள் இல்லை. நாதமுனிகள் பற்றி மணவாள மாமுனிகள் சொல்வது, தெருளுற்ற வாழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளி செயலை அறிவாரார் அருள் பெற்ற நாதமுனி முதலாம் நம் தேசிகரை அல்லால் பேதை மனமே உண்டோ பேசு. ஆழ்வார்களின் பெருமையையும் அவர்களின் பாசுரங்களின் பொருளையும் அந்த பாசுரங்களை மறைந்து போகாமல் காத்து ஆச்சரிய பரம்பரையை தொடங்கி வைத்த ஸ்ரீமன் நாதமுனிகளை தவிர வேறு யாரால் முடியும்? அவர் வழியே ஆளவந்தார், இராமானுஜர், தேசிகர் மற்றும் பல மகான்கள் ஆச்சாரியார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். திவ்ய பிரபந்தங்கள் வேதங்களுக்கு சமமானவை என்பதை நிறுவினார். அவர் பிரம்மசூத்திரங்களின் இரகசியங்களை கற்பித்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உறுதியான அடித்தளத்தில் வைத்தார். அவரே பல தனியன்களை இயற்றினார். திருவாய்மொழி தனியன்கள் என்பவை நம்மாழ்வாரையும் திருவாய்மொழியையும் போற்றிப் பாடும் சிறப்பான செய்யுள்களாகும். நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பக்தர்களுக்கு அமிர்தம் போன்றது. உலகத்தார் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருவது. அனைத்து பொருள்களையும் மற்றும் சடகோபனின் வாக்கு என்று புகழப்படுகிறது. சுவாமி தேசிகன் குறிப்பிடுவது போல, நாதமுனி இல்லை என்றால் நாம் நாதன் இல்லாமல் இழந்திருப்போம் என்று யதிராத சப்ததியில் சுவாமி தேசிகன் புகழ்கிறார். நாதனே முனி நாதனே பாவேயம் நாதவான் அகம். நாதமுனி என்னும் ஆச்சாரியார் அருளால் வேதாந்த தத்துவங்கள் அனைத்தும் என் கையில் இருக்கும் நெல்லிக்கனி போல தெளிவாக புரிகின்றன. நான் நாதனுடையவனானேன். மறைந்து போன வேதத்தின் ஓசையான நாலாகிர திவ்ய பிரபந்தத்தை மீண்டும் இந்த பூமியில் ஒழிக்க வைத்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அவரால்தான் இன்று நமக்குள் ஒரு நூலாக அல்ல, ஒரு சக்தியாக வாழ்கிறது. அவருக்கு வைணவ உலகம் செலுத்த வேண்டிய நன்றி எல்லையற்றது, அளவிட முடியாதது. ஆழ்வார்கள் பாடி திளைத்த ஆறா அமுது இந்த தமிழ், இந்த தமிழ்தான் இன்றும் எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வரிகளோடு இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் தமிழுரையை நிறைவு செய்கிறேன்.

இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் அடுத்து நூல் விமர்சனம். கவிஞர் ஜனார்தனன் அவர்கள் இயற்றிய ரோஜாவனம் என்ற நூல் குறித்த விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். இந்த நூலில் ரோஜாவனம் காதல் கவிதை தொகுப்பு என்றே சொல்ல வேண்டும். ரோஜாமனம் போல காதல் நறுமணம் ஒவ்வொரு கவிதையிலும் கொட்டி கிடக்கிறது. காதல் கவிதை தொகுப்பிற்கு விளம்பரமின்றி ரோஜா மாலையாக கொடுக்கப்பட்டு இந்நூல் உருவாக்கப்பட்டுள்ளது என்றே சொல்ல வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரையில் ஜாதி மத இன மொழி ஏழை செல்வந்தர் என்று சூழ்ந்து அழுத்தும் அச்ச உணர்வில் காதல் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறது. ரோஜாவனம் வயது வித்தியாசமின்றி கவிஞர்கள் தந்த கவிதை வரிசைகளோடு வானவில்லாக பக்கம் பக்கமாய் மிளிர்கிறது. மாறிவரும் நவீன சமூக பொருளாதார கட்டமைப்பில் அன்றும் இன்றும் காதல் பாடுபொருளாக பேசு பொருளாக திரைப்படம் எனும் கனவு தொழிற்சி

காலையில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஒரு கவிஞன் பாடினான், நீங்கள் ரோஜா பூவை பாட வேண்டுமென்றால் நீங்கள் ரோஜாவாக மாற வேண்டும் என்றான். பலரின் காதல் அனுபவங்களை கவிதை வரிகளாக இந்நூலில் தந்து சிறப்பித்துள்ளார். பாவேந்தர் இலக்கிய பேரவையின் தலைவரும் நூல் ஆசிரியருமான க. ஜனார்தனன் ஏற்கனவே பல்வேறு தலைப்புகளில் 5 நூல்களை வெளியிட்டுள்ளார். கவிஞர் ஜனார்தனன் அவர்களின் 6வது நூல் இது. மேலும் பல்வேறு பல 100 நூல்களை வெளியிடவும் அவர் திட்டமிட்டுள்ளார். காதல் இல்லையேல் கல்லும் மண்ணும் தான் இந்த உலகில் இருக்கும். உலகில் எதுவும் உயிர் வாழாது. உயிர்களின் இயக்கமும் பரிணாமமும் தான் உலகை உயிர்ப்புடன் வைத்துள்ளது. வண்ணங்களாலும் மலர்களாலும் மனதாலும் தேன்களின் சுவையாலும் அவை ஏற்படுத்தும் ஈர்ப்பாலும் கவர்ச்சியாலும் தான் இந்த பூவுலகில் பல்லுயிர் பெருக்கம் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிவோம். இதுவரை மானிடரில் காதலின் ஆழத்தையும் எல்லையையும் கண்டவர் இல்லை. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், கண்டதும் காதல் என்றெல்லாம் அறிந்திருக்கின்றோம். மேலும் பூவினும் மெல்லிய காதல் எப்போது அரும்பும், எப்போது காதல் மலரும் என்பதை யாரும் அறியார். ஆம், காதலுக்கு கண்ணில்லை என்பதை நாம் அறிவோம். 1000 காதல் மலர்களை ரோஜாவனத்தில் பூக்க வைத்திருக்கிறார் இந்நூலின் ஆசிரியர். இல்லை, அவர் வாழும் குறிஞ்சிவனத்தின் காதலின் அடையாளமான ரோஜாவனத்தை தொகுத்து குறிஞ்சித்தேன் எடுத்து நமக்கு திகட்டாத ரோஜாவனம் என்னும் நூலை அளித்துள்ளது மிகவும் சிறப்பானது. இந்நூலில் ஆசிரியர் 65 தலைப்புகளில் தங்களுடைய கவிதைகளை படைத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். தலைவனின் கூற்று, பெண்ணின் ஓர்நிலை, உனை நான் மறப்பேனா, தேநீர் காதல், ஏங்குது, உன்னத காதல், கவிதையகத்தின் பிரதி, கனவோ நிஜமோ, மார்கழிக் காதல், தத்துவ காதல், காதலன் பிரிவு, மௌனித்த காதல், கிராமிய காதல், காதலை வாழவிடு, தெய்வீக காதல், காதல் பொன்னால், நெஞ்சோடு கலந்தவளே என்னை காதலிக்க வேண்டும், காதல் கிளியே, காதல் மாலை, தீரா காதல், காதல் நறுமணம் என்று காதலை முன்னிட்டு 65 தலைப்புகளே தன்னுடைய கவிதைகளை இங்கே அரங்கேற்றியிருக்கிறார் ஆசிரியர் க. ஜனார்தனன் அவர்கள். காதலை பற்றி நமக்கு அனைவருக்கும் தெரியுமானால் அது என்ன தத்துவ காதல்? எல்லா வரைமுறைக்கும் நொறுங்கி உடைய வைப்பதும் காதல். தன் பாலின ஈர்ப்பென்றும் தடம் மாறி காலம் தோறும் உருமாறும் காதல். காதலிக்க மறுத்த பெண்ணிற்கு அமிலம் வீச்சும் கொலையில் கோரத்தாண்டவம் ஆடுது காதல். இணையம் திரைப்படம் என எல்லா சூழலும் குழந்தைகளையும் பதின்ம வயதுடையோரையும் சூறையாடும் சூறாவளி காதல். ஜாதி மதம் என ஆணவக் கொலை கொடை இந்திய சமூகத்தில் தொடரும் துயரென காதல். காதலியில் கல்வி ஏதென அறியாமல் திக்கு முக்காடும் திசையற்ற காதல் என்று காதலை தத்துவ வரிசையிலே இணைத்திருக்கிறார். காதலனின் பிரிவு, அதாவது சங்க இலக்கியங்கள் முதல் கொண்டு இந்நாள் வரையிலுமே நம்முடைய காதல் இலக்கியங்கள் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த காதலனின் பிரிவை தன்னுடைய கவிதை வரியிலே எவ்வாறு தெரிவித்திருக்கிறார் தெரியுமா? என் உயிரில் கலந்தாய், என் உயிரானாய், உன்னையே நினைத்து எங்க வைத்தாய், நான் என்பதையே மறக்க வைத்தாய், உன் உறக்கத்தை துறக்க வைத்தாய், என்னை கனவுலகில் மிதக்க வைத்தாய், என் மனதை இலக வைத்த எங்கிருந்தாய் என்னவளே? இத்தனை நாள் என்னை காணாமல் என்னை புரிந்து கொண்ட என் ஆத்மா என்னில் மட்டும் இருப்பதாக உணரவில்லை, என்னை விரும்பும் உயிர்களிடத்தும் இருப்பதாக உணர்ந்தேன். அதனால்தான் நீ என்னிலிருந்து விலகியிருக்கும் ஒவ்வொரு நொடியும் பல யுகங்களாக தெரியவில்லை எனக்கு. உன்னுள் நானும் என்னுள் நீயும் ஓர் உயிர் ஈருடலாயிருப்பதால் உன்னுடன் நான் பேசாமல் இருக்கும் நாட்கள் எனக்கு நான் கொடுக்கும் தண்டனையே தவிர உனக்கல்ல என்று காதலனின் பிரிவை இங்கே குறிப்பிடுகின்றார் கவிஞர். ரோஜாவனம் என்ற இந்த நூலில் ரோஜாவனமே வருகவே என்று ஒரு தலைப்பிட்டிருக்கிறார் கவிஞர். ரோஜாவனமே வருகவே, காதல் ரோஜாவனமே மலர்கவே, நறுமணம் கமழ ரோஜாவனமே மலர்கவே, அன்பின் தென்றல் தாளாட்ட காதல் ரோஜாவனமே மலர்கவே, மனிதம் தழைக்க மதங்கள் மறைய காதல் ரோஜாவனமே மலர்கவே, பனிமலர் மலர பனிவிழும் காலை குளிரிசை பாட ரோஜாவனமே மலர்கவே, காதல் ரோஜாவனமே மலர்கவே, இதயங்கள் இணைய அமைதி தவள காதலாகி கசிந்துருக காதல் ரோஜாவனமே மலர்கவே, எல்லைகள் மறைய நாடுகள் இணைய காதல் மந்திரம் கைகூட காதல் ரோஜாவனமே மலர்கவே என்று அங்கே குறிப்பிடுகின்றார் கவிஞர். நுரைப்பூக்கள் என்ற தலைப்பில், இந்த கடற்கரையில் உன் பாதச்சுவடிகளில் மட்டுமே நுரைப்பூக்களை சிந்தி செல்லும் அலைகள், உடைந்த படகிற்கும் துடுப்பு வந்ததை போய் உயிரின் துடுப்பு வந்ததை போல் உன் கரங்கள் தழுவிய முதல் மழையில் அடித்துச் சென்ற கட்டு மரங்களெல்லாம் கரைக்கு வந்துவிட்டது. உன் சிரிப்பின் சுரங்களை கேட்டு மணல் மேல் நீ கட்டிய வீட்டை இடித்ததோ என்றே மனதில் நான் கட்டிய வீட்டை நீ மங்கிய மாலை பொழுதுகளில் கலங்கரை விளக்கத்தை தேடும் கப்பலாய் நான் புரியவில்லை. தனித்து நிற்கும் ஒற்றை படகுக்கு கூட அனுதாபப்பட்ட நீ எப்படி என்னை என்று கேள்விக்குறியோடு இந்த கவிதையை நிறுத்தியிருக்கிறார் கவிஞர்.
கவிஞர் தன்னுடைய புத்தகத்திலே காதல் கடிதம் என்னும் தலைப்பில், அன்புள்ள காதலிக்கு, உன் இனியவன் எழுதுவது. எத்தனை கடிதங்கள் போட்டேன், இதுவரை உன்னிடமிருந்து பதிலில்லை. பொங்கலுக்கு முந்தைய நாள் நாம் இருவரும் ஆற்றங்கரையில் சந்தித்தோம். பொங்கலுக்கு வீட்டாருடன் ஊருக்கு போவதாய் சொல்லி விடைபெற்றாய். நாட்கள் கடந்திட உன் வீட்டிற்கு செல்ல வீடு பூட்டியே கிடந்தது. பொறுமையுடன் ஒரு வாரம் என்னை ஒரு வழியாக கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன். பொறுமை இழந்து ஒரு சனிக்கிழமை முற்பகல் உன் பூட்டப்பட்ட வீட்டிற்கு சென்று அக்கம் பக்கத்தில் விசாரிக்க இடியொன்று விழுந்தது போல செய்தியை சொன்னார்கள். சரக்குந்து மூலம் வீட்டு பொருட்களை எடுத்து ஓரிரவன்று வீட்டை காலி செய்ததாகவும், உன் அத்தை மகன் பாஸ்கரோடு திருமணம் பேசிவிட்டதாகவும் சொல்ல, நான் மயக்கமுற்று தரையில் விழுந்திட தண்ணீர் தெளித்து என் முகத்தை மீண்டும் ஈரப்படுத்தி திண்ணையில் உட்கார வைத்தார்கள். குடும்பத்தின் கட்டாயம் என்று நீ கூறாதே, விரைகிறேன் உன் ஊருக்கு. இப்படிக்கு உன் காதலன் இனியவன் என்று அந்த ஆற்றாமையை இங்கே தெளிவுபடுத்தியிருக்கின்றார் கவிஞர். இப்படி ரோஜாவனம் என்ற தலைப்பில் காதல் கவிதைகளை முன்னிறுத்தி ஒரு புத்தகத்தை இயற்றியிருக்கிறார் இதன் நூலாசிரியர் கவிஞர் கா. ஜனார்த்தனன் அவர்கள். இந்த புத்தகம் படிக்க படிக்க தமிழில் இனிக்கிறது என்றே சொல்ல வேண்டும். யதார்த்தமான கவிதைகளை, யதார்த்தமான வார்த்தைகளை கொண்டு இந்த கவிதைகளை அரங்கேற்றியிருக்கிறார் கவிஞர். நாமும் இந்த புத்தகத்தை படிப்போம். சற்று நேரம் ரோஜாவனத்தில் நாமும் சுவாசிப்போம் என்றே சொல்ல வேண்டும். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் ஆழ்வார்கள் அமுது தந்த தமிழ் உரையும், அதனைத் தொடர்ந்து கவிஞர் கா. ஜனார்த்தனன் அவர்கள் இயற்றிய ரோஜாவனம் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி. சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் கோர் மில்தா ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்பனா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ் கே பாரே மே சோச்சனே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேயர்களின் நினைவிற்கு, நேயர்களை இன்று மாலை 5:10 புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் ரோஜ்கார் மேலா 2026 நிகழ்ச்சியில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று உரையாற்றும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

போர் மோதல் போன்ற காலங்களில் குழந்தைகள் மீது பிரயோகிக்கப்படும் பாலியல் ரீதியான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம், அதாவது இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் இன் கான்ஃபிளிக்ட். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை, அதாவது UN செக்யூரிட்டி கவுன்சில், 2008 June 19 அன்று மோதல்களுடன் தொடர்புடைய பாலியல் வன்முறையை போரின் ஒரு தந்திரமாகவும் சர்வதேச அமைதிக்கு அச்சுறுத்தலாகவும் அங்கீகரிக்கும் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தின் நினைவாகவே இந்த தினம் பிரகடனப்படுத்தப்படுகிறது. இந்த தினத்தின் முக்கிய நோக்கங்களாக போர்க்காலங்களில் திட்டமிடப்பட்ட ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படும் பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதை உறுதி செய்தல் மற்றும் தண்டிப்பிலிருந்து விடுபடும் சூழலை தடுத்தல் ஆகியவையும், மேலும் உயிர் பிழைத்தவர்களுக்கு தேவையான மருத்துவ மற்றும் உளவியல் சார்ந்த உதவிகளையும் சட்ட உதவிகளையும் வழங்குதல் ஆகியவையும் ஆகும். இந்த நாளின் முக்கிய நோக்கமாக போர் போன்ற காலங்களில் குழந்தைகள் மீதும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதே மிகவும் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. ஏனெனில் இவ்வாறாக பாதிக்கப்படும் குழந்தைகளும் பெண்களும் உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் பல ஆண்டுகளுக்கான பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதுதான். இன்று June 19 போர் மோதல் போன்ற காலங்களில் குழந்தைகள் மீது பிரயோகிக்கப்படும் பாலியல் ரீதியான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம், இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் இன் கான்ஃபிளிக்ட்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: இன்னும் சில நொடிகளில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
5: அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, சேலம் மாவட்டம் காவேரிபுரம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர். காரைக்காலில் 7 சென்டிமீட்டர். அயப்பாக்கம், சென்னை வளசரவாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர். விருதுநகர், கொரட்டூர், சாம்ராஜ், சென்னை அண்ணாநகர் மேற்கு, பையூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். திருவாரூர், செம்பனார் கோவில், தென்கனிக்கோட்டை, நெடுங்கல், பில்லூரணை, சென்னை எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். சிவகங்கை, பாடாலூர், திருமங்கலம், நகுடி, குன்னூர், சின்னக்கல்லாறு, பிளவக்கல் பெரியார் அணை, கேளம்பாக்கம், ஆவடி, கள்ளிக்குடி, மதுரவாயல், செம்பரம்பாக்கம், ஷாலிகிராமம், கிண்ணக்கோரை, திருத்துறைப்பூண்டி, சீர்காழி, மேட்டூர், கோவில்பட்டி, கருமாந்துறை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். அவலூர்பேட்டை, கொரட்டூர், மணலி, புதுக்கோட்டை, நெற்குன்றம், தண்டையார்பேட்டை, தாமரப்பாக்கம், சேலம், திருவொற்றியூர், சேத்துப்பட்டு, மாரண்டஹள்ளி, காரியாக்கோவில் அணை, பூண்டி, செங்கம், சென்னை வடபழனி, ஸ்ரீமுஷ்ணம், காஞ்சிபுரம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், விருதுநகர், ஆலந்தூர், சென்னை, திருமயம், காரையூர், அம்பத்தூர், பேசின்பாலம், கொளத்தூர், மணலி, சென்னை பாரிமுனை, பாலக்கோடு, மேட்டூர், ஆற்காடு, சாத்தூர், பாலக்கோடு, மாதவரம், கேதண்டப்பட்டி, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிகள வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், சென்னை விமான நிலையம் ஆகிய இடங்களில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கரூர், திருவள்ளூர், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை பலத்த காற்றுடன் நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழைத்தூறலுக்கும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
6: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தாவுக்கு அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் தாவுக்கு அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ, சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
7: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 3:02.
8: வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். மோகன் ராவ் என்ற இயற்பெயரை கொண்ட வெள்ளி விழா நாயகன் என்று அழைக்கப்பட்ட புகழ்பெற்ற கதாநாயகன் மோகன் அவர்கள். மோகன் அவர்கள் நடித்த 80s படங்களிலிருந்து சில பாடல்கள் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் தொகுப்பாக வலம் வர காத்து கொண்டிருக்கிறது.

0: தரும்.
1: நடிகர் மோகன் கர்நாடக மாநிலத்தின் உடுப்பி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் கன்னடம், மலையாளம், தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்திருந்தாலுமே திரைத்துறையில் தமிழ் திரைப்படங்களினால் மிகவும் புகழ் பெற்றார் எனலாம். தமிழ் மொழியில் 80-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தும் இருக்கிறார். இவர் கமலஹாசன் அவர்களின் முதன்மை வேடத்தில் நடித்திருந்த கோகிலா என்ற திரைப்படத்தில் அறிமுகமானதால் கோகிலா மோகன் என முதலில் அழைக்கப்பட்டாராம். தன்னை திரைக்கு கொண்டு வந்த இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களை குருவாக கருதுவதாக சொல்லப்படுகிறது. இப்படி நடிகர் மோகன் அவர்களின் திரைத்துறை பயணங்களை பற்றி தொடர்ந்து கேட்கப் போறீங்க. முதல் பாடலையும் கேட்டு வந்துடலாம். மோகன் அவர்களுக்கு இந்த படத்திற்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான பிலிம்பேர் விருதினை பெற்று தந்தது எனலாம். அந்த படம் தான் 1982 வெளிவந்து இவரது பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்த திரைப்படம். பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து பாடும் நிலா என்றழைக்கப்படும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்டு வரலாம்.

வைரமுத்து அவர்களின் பாடல் வரிகளுக்காக இந்த சூப்பரான பாடலை வந்து கேட்டோம். நடிகர் மோகன் அவர்கள் பி வி கராந்த் என்பவரே இவரை நாடக உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. இவரது முதல் நாடகத்தை விமர்சகர்கள் பெரிதும் பாராட்டினார்கள் எனவும் சொல்லப்படுகிறது. இவரை கன்னட திரை உலகிற்கு பாலுமகேந்திரா அவர்கள் கூக்கிலா திரைப்படத்தின் மூலமாக 1977 நடிகர் கமலஹாசன் அவர்களுடன் அறிமுகப்படுத்தி வைத்ததோடு அடுத்த 3 ஆண்டுகள் கழித்தே 1980 மூடுபனி திரைப்படத்தின் மூலமே தமிழ் துறையில நடிகராக அறிமுகமானார் மோகன் அவர்கள். தமிழில் மிகப்பெரிய நடிகர்களில் ஒருவராக அறியப்பட்டார் அன்றைய காலகட்டத்தில். இவரை வெள்ளி விழா நாயகன் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் நடித்த கிட்டத்தட்ட எல்லா படங்களுமே வெற்றி அடைந்ததாம். தொடர்ந்து அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. வாலி அவர்களின் பாடல் வரிகளை கொண்டு வருகிறது. மகுடி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி அவர்களின் குரலில் இந்த பாடல்.

1984 வெளிவந்த இந்த படத்தில் ஒரு கிராமத்து கதைக்களத்தில் மோகன் அவர்கள் நடித்திருப்பார். இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் இந்த பாடலை கேட்டும் மோகன் அவர்கள் கோகிலா என்ற திரைப்படத்திற்கு பிறகு மலடசா என்ற மலையாள படத்தில் நடித்தாராம். 1978 அதன் பிறகு கிழக்கே போகும் முறையில் இந்த படத்தை எல்லோரும் பார்த்திருப்போம். ஆனால் இந்த படத்தின் மறு ஆக்கமே தெலுங்கில் தூர்ப்பு வெள்ளே ரயில் என்ற படத்தில் நடித்தாராம். அதன் பிறகே மூடு பணி படத்தை தொடர்ந்து நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்தில் நடித்தாராம். இந்த படம் ஓராண்டு ஓடியதுடன் தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதனையும் வென்றதாம். இவருடைய திரைப்படங்கள் வெள்ளிவிழா அல்லது 200 நாட்களுக்கு மேல திரையரங்குகளில் ஓடத் தொடங்கியதாலே தமிழில் 80 காலகட்டங்களில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனாகவே வளம் வந்தார் மோகன் அவர்கள். 85 வெளிவந்த திரைப்படமான தென்றலே இணைத்துடு படத்திலிருந்து நேர்களே அடுத்த பாடலையும் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய இந்த பாடலை கேளுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் நடிகர் மோகன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் இருந்து சில பாடல்களின் தொகுப்பு ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

1985 வெளிவந்து அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம். பாடலுக்காகவே படங்கள் அதிக நாட்கள் திரையிடப்பட்ட படங்கள் பட்டியலில் நடிகர் மோகன் அவர்கள் நடித்த திரைப்படங்களே அதிகம் எனலாம். இளையராஜா அவர்களின் 300வது திரைப்படம் இது என சொல்லப்படுகிறது. இந்த படத்தில் வந்த 6 பாடல்களுமே செம ஹிட்டான பாடல்கள் கொடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பாடல் எந்த படத்துல வந்தது அப்படின்னு கேக்குறீங்களா? உதயகீதம் படத்துல இருந்து. அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. முத்துலிங்கம் அவர்களின் பாடல் வரிகளுக்காக SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே. ஜீவசுகம் பெற ராக நதியினில் நீ நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமணமே என்ற வரிகள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கென்றே எழுதப்பட்ட பாடல் போலவே இருக்கும். மோகன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து குறிப்பிட்டிருப்பார், மேடை பாடல்களில் உண்மையாகவே நீங்கள் பாடுவது போலவே இருக்கு. இது மோகன் பாடிய பாடலா இல்லை நான் பாடிய பாடலா என்பதே சந்தேகமாக வியப்பாக எனக்கு இருக்கும். அந்த அளவிற்கு உங்களுடைய நடிப்பும் இருக்கும் என புகழ்ந்தாராம். இதனால் எனக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்கு என எஸ்பிபி அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். கண்டிப்பாக மோகன் அவர்கள் நடித்த அதிக திரைப்படங்களுமே இளையராஜா அவர்களால் இசையமைத்திருப்பார். நாம் அதிகம் கேட்கும் பாடல்களில் மோகன் இட்ஸ் அல்லது இளையராஜா இட்ஸ் என கேட்கும் போது இந்த இருவரின் காம்போவே அதிகமாக இருக்கும் எனலாம். அதே போல எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடல் என்பதை காட்டிலும் மோகன் அவர்கள் பாடிய பாடல் என்று சொன்னாலே பொருந்தும் அளவிற்கு இருக்கும் அவருடைய பாடல்கள். நேரிலே அடுத்த பாடலையும் கேட்கலாம். நான் பாடும் ராகங்கள் யார் தந்தது? என் காதல் தேவி நீ தந்தது. உன் பார்வை என் நெஞ்சில் யாழ் மீட்டுது, உன் ஆசை என்னை தாளாட்டுது என்ற முத்துலிங்கம் அவர்களின் பாடல் வரிகளுக்காக இசை ஞானி இளையராஜா அவர்களின் இசையில் தாளாட்ட வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் இந்த பாடல் இதய கோவில் படத்திற்காக. கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்.
1: கூட்டத்திலே கோயில் புறா

மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் வந்த படமான அஞ்சலி திரைப்படத்துல நடிக்க முதலில் மோகன் அவர்களையே புக் செய்தாராம். அந்த கதையில் சிறிய மாற்றம் வேண்டும் என மோகன் அவர்கள் சொல்லி அதில் தனக்கான உடன்பாடில்லை என்றும் சொன்னதாலேயே தான் பின்வாங்கியதாகவும், அதனால் ரகுவரன் அவர்கள் நடிக்க வந்தார் எனவும் மோகன் அவர்கள் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில குறிப்பிட்டிருப்பார். அதிக படங்களில் கையில் மைக் இருப்பது போலவே பாடல் காட்சிகள் வந்ததால் இவரை மைக் மோகன் என்றும் பெயரிட்டு சொன்னார்களாம். எந்த ஒரு மொழியானாலும் எந்த ஒரு பாடல் ஆனாலும் சிறப்பாக பாடும் பாடகர்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களே என்று புகழ்ந்திருக்கும் மோகன் அவர்களின் அடுத்த பாடலையும் கேட்கலாம். ஒரு அழகான இயற்கையை ரசித்து பாடிய பாடல். 1986 வெளிவந்த படமான 1000 பூக்கள் மலரட்டும் படத்திற்காக இந்த பாடல். கேளுங்கள், இது ஊட்டி FM 101.8 வானவில்லி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நடிகர் மோகன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் இருந்து சில பாடல்களின் தொகுப்பு.

நடிகர் மோகன் அவர்கள் பெரும்பாலான படங்களில் மேடை பாடகராக பிரபலமானாலும் இவர் பல்துறை நடிகர் இல்லை என்றே ஒரு பொதுவான கருத்து இருந்ததாம். இவரின் தொழிலில் விதி, 100வது நாள், இரட்டைவால் குருவி, சகாதேவன், மகாதேவன் போன்ற வெற்றி படங்களில் உச்சத்தை அடைந்தார் என்றே சொல்லலாம். 1986 ஆண்டில் மௌனராகம் திரைப்படத்திற்காக தனது சிறந்த நடிப்பை வழங்கியதால் இந்த திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதினையும் பெற்று தந்ததாம். இயக்குனர் மணிரத்னம் அவர்களுக்கு 80வது காலகட்டங்களில் இவர் நடித்த பெரும்பாலான திரைப்பட பாடல்கள் இன்றும் அதிகம் விரும்பி கேட்கும் பாடல்களாக வரிசையில் நிற்கிறது என்றே சொல்லலாங்க. இதோ நேர்களே அடுத்த பாடலையும் கேட்கலாம். மௌனராகம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது இந்த பாடல்.

நடிகர் மோகன் அவர்கள் 80 காலகட்டங்களை கடந்து 90 காலகட்டங்களில் அதிக படங்கள் நடிக்கவில்லை. இதற்கு ரசிகர்கள் அதிகம் ஆர்வமோடு எதிர்பார்த்திருந்த நிலையிலும் மோகன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரை உலகிற்கு மீண்டும் வந்த இவர் ஒரு நிகழ்ச்சியில் தனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்ததென்றும் தான் தான் நடிக்க விரும்பவில்லை என்றும் தனக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே தான் படத்தில் நடிப்பேன், இல்லை என்றால் படத்தில் நடிக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இது எப்படியானாலுமே 80s காலகட்டங்களில் தொடர்ந்து பல வெள்ளி விழா கண்ட நாயகனாகவே வளம் வந்து நிலைத்து நிற்பது என்பது ஒரு பெருமிதமான விஷயம் என்றே சொல்லலாம். அடுத்த பாடலையும் கேட்கலாம். மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி அவர்களின் குரல்களுக்காக ஒலிக்கின்றது இந்த பாடல்.

80ஸில் வந்த படங்களில் மறக்க முடியாத படங்கள் பட்டியலில் இருப்பது உதயகீதம், மௌனராகம், இதய கோவில், மெல்ல திறந்தது கதவு என சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு பிடித்த பாடல்கள் அப்படின்னாலே முதலில் மோகன் அவர்களின் பாடல்கள் என்று கேட்க யோசிக்காம சொல்லிவிடுவோம். அந்த அளவிற்கு சூப்பர் ஹிட்டான பாடல்கள் இருக்கும் அந்த படங்களில். அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே. பாடு நிலாவே படத்திற்காக இந்த மலையோரத்தில் இருந்து காற்றலையில் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் கேளுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

நடிகர் மோகன் அவர்கள் நடித்து வெளிவந்த 80s படங்களிலிருந்து பாடல்கள் இதுவரை கேட்டீங்க. அதுக்குள்ளாரையே ஒரு மணி நேரம் ஆச்சான்னு யோசிக்க தோணுது இல்லைங்களா? கண்டிப்பாக இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களின் தொகுப்பு நேயர்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் வேறு ஒரு பாடல்களின் தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கு கனகராஜ்.

0: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. எதிரும் புதிரும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்கள் ஆர்ஜி கீர்த்திகா.
1: நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் டபிள்யூ பிரேமலதா.
0: ஓகே பிரேமலதா, இப்போ வந்து நம்ம எப்பவுமே எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில
1: இப்போ நம்ம மாதிரி உட்காந்துட்டு இருக்கோமே அப்படியா?
0: ஆமாம், நம்ம எதிரும் புதிருமா உட்காந்துட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து தினம் தினம் ஒரு டாபிக்ல நம்ம வந்து நிகழ்ச்சி கொண்டு போவோம் இல்லையா?
1: ஆமா.
0: ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு வந்து என்ன ஒரு தலைப்புல நம்மளோட நிகழ்ச்சி வந்து?
1: நான் யார்?
0: நீங்க யாரு? பிரேமலதா?
1: அப்படி கிடையாது, நான் ஒன்னு சொல்லுவேன் மறைமுகமா, ஒரு அதாவது விடுகதை மாதிரி ஒன்னு சொல்லுவேன், இல்லனா அது ஒரு புதினா டிஃப்ரெண்டா கேப்பேன் இன்டைரக்டா. அப்ப நீங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுதான் இப்ப ஒரு சின்னதா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒன்னு சொல்லிடுறேன். இப்ப வந்து
0: கண்டுபிடிக்க ட்ரை பண்ணட்டுமா?
1: ஆ, கண்டுபிடிங்க. நான் வந்து மழையாக பெய்வேன் ஆனா மழை இல்ல, மழையாக பெய்வேன் ஆனா மழை இல்ல, இருளாக வருவேன் ஆனால் இருளும் அல்ல. நான் யார்?
0: இது விடுகதை மாதிரி இருக்கேன்.
1: நான் மழையா மாதிரி மழையா வருவேன் ஆனா மழை கிடையாது, இருள் ஆயிடுவேன் ஆனா நான் இருட்டும் கிடையாது.
0: இல்ல, இது இல்லாம இன்னொரு க்ளூ ஏதாவது கிடைக்குமா?
1: இன்னொரு க்ளூனா நான் வந்தா குளிர்ச்சியா இருக்கும்.
0: நிலாவா?
1: இல்லையே, அப்ப நான் மழையா பெய்ய மாட்டேனே, மழையாக வருவேன்னு சொல்றேன்ல. ஆனா மழை இல்ல,
0: குளிர்ச்சியா இருக்கும்னா காற்று மேகம் அந்த மாதிரி தாதா?
1: கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, சொல்லுங்க பாக்கலாம்.
0: காற்று மேகம் எது இல்லனா வேற என்ன இருக்கும்? வேற என்னவாக இருக்கும்?
1: மேகம்தான்.
0: மேகம்தான்.
1: மழையா மழையாக வருவேன் ஆனா மழை அப்ப கிடையாது. நான் குளிர்ந்தாதான் மழையாகுவேன், ஆனா இருளா வருவேன். இருட்டா? ஆனா இருட்டு கிடையாது, நானு இரு நல்ல மேக மூட்டம்
0: அதுதான்.
1: மூடிடுச்சுன்னா இருட்டு மாதிரி ஆயிடும்.

பிரேமலதா பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்து மேகம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக சூப்பரா வந்து சொல்லியிருந்தீங்க குறிப்புகள் எல்லாம். சோ நீங்க யாரு அப்படின்னு சொன்னா வந்து மேகம் அப்படின்றதான் சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து வந்து ஒரு பாடலை கேட்கலாம். அண்ட் அந்த பாடலுக்கு முன்னாடி நேர்களாக நீங்களும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344 1909.

1018 9342 1018 லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் யார் அப்படின்றதான் தலைப்பு. ஸோ நான் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு சில குறிப்புகள் சொல்லுவோம், க்ளூஸ் வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: வரே வா, சூப்பர் ஜீபம்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
0: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
2: திம்பல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
0: ஜீபம்பா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
0: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்ம ஒரு சூப்பரான தலைப்புல தான் வந்து பேசிட்டே இருக்கோம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா நான் யார் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு சில க்ளூஸ் எல்லாம் வந்து கொடுப்போம். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நேர்கள் கால் பண்ணோம் அப்படின்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறீங்களா பிரேமலதா?
1: கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 9344901018, 9342901018, 8300190018, 2966781. வெளியூர் நேர்கள் 0423 கோட் நம்பரை யூஸ் பண்ணி உங்களுடைய ஆன்சரை இதில் அப்ளை பண்ணலாம்.
0: ஓகே, அந்த வரிசையில் வந்து நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் நேயர் யார் எங்கேருந்துன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே, முதல் நேயரோட லைன் வந்து கட் ஆகிடுச்சு. இன்னொரு நேயர் கூட நேயர்கள் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அண்ட் அடுத்த நேயர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்,
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? ஹலோ. ஓகே, நேரோட லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆயிடுச்சு. இன்னொரு நேர் இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சந்திரசேகர், திருப்பூர்ல இருந்து.
0: ஓகே சந்திரசேகர், அதாவது எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா முதல் நேரா வந்திருக்கீங்க.
3: சரிங்க.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி வந்து கேட்கலாமா? அதாவது நான் யார் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நடிகர் ஆவதற்கு முன் நடன அமைப்பாளராக இருந்தேன். என் தந்தை சினிமாவில் பிரபலமானவர். நான் இயக்கிய பாடல்கள் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டுள்ளன. கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
3: பிரபுதேவா.
0: பிரபுதேவா அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா?
3: ஆமாங்க, அவங்க அப்பா திரைப்படத்துல இருந்தாருங்க. பிரபுதேவா டான்ஸ் மாஸ்டர், நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணிருக்காரு.
0: ஓகே, சரியான விடை சொல்லிட்டீங்க. பிரபுதேவா அப்படின்றது வந்து சரியான விடை. ரொம்பவே அழகா கண்டுபிடிச்சிங்க. நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. பாத்தீங்க அப்படின்னா பிரேமலதா நேருக்கு வந்து சூப்பரா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் அதாவது இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்துட்டு நம்ம வந்து என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி
1: நான் யார் அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நான் யார் அப்படின்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கப்படும், அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த பர்சனோ பொருளோ இல்லை அந்த அர்த்தமோ அது என்ன அப்படின்னு சொல்லி யாருன்னு சொல்லி சொல்லணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோடைய தீம்.
0: ஓகே, இன்னொரு நேயர் கூட இருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: ஓகே தீபா,
1: தீபா
4: எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கும் தீபா.
0: ஓகே தீபா, இப்ப வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: கேட்டுட்டு இருக்கேங்க மேம்.
0: ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்கலாமா?
4: கேளுங்க மேடம்.
0: ஓகே, நான் வந்து நடிகனாக நடித்துள்ளேன். என் குரல் பல முன்னணி நடிகர்களுக்கு பயன்பட்டுள்ளது. 4000 மேற்பட்ட நடிகர்களுக்கு வாயசேவிற்கு பாடல் ஆசிரியராக இருந்துள்ளேன். பாடலும் பாடியுள்ளேன். நான் யார்? என்னோட பேரை வந்து 3 எழுத்துல வந்து சொல்வாங்க. ஷார்ட்டா
4: எஸ்பிபிங்களா?
0: ஓகே, எஸ்பிபின்னு சொல்லிட்டீங்க, முழு பேரும் சொல்லிருங்க.
4: எஸ்பி பாலசுப்ரமணியன் சார்.
0: ஓகே, எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்றது சரியானது. ஓகே, சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக நன்றி. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி
1: எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய ஆன்சரை நீங்க பதிவு பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்கப்படும், அந்த கேள்வி எதை சார்ந்ததாக கூட இருக்கலாம். இயற்கைய, மற்ற சயின்ஸ, மற்ற வேற

0: குக்கர் அப்படின்னா தானே அது.
1: ஓகே, குக்கர் தான். சும்மா கெஸ் பண்ணா பார்த்தா சரியான விடை ஆயிடுச்சு. அடுத்த நேயர் கூட இருக்காங்க இணைப்புல, அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: பழனி நர்க்கில் பேசுறீங்க, மோகனாம்பாள்.
1: ஓகே மோகனாம்பாள், குவெஸ்டன்
0: குவெஸ்டன் கேளுங்க.
1: ஓகே கண்டிப்பா. அதாவது உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ராக்கெட்டை பயன்படுத்துவேன். நான் வந்து ஒரு வீராங்கனை, ஆனா கிரிக்கெட் வீரர் இல்ல. நான் வந்து ஒலிம்பிக்ல பதக்கம் வென்றிருக்கேன். ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
2: தெரியலீங்களே,
0: என்ன மறுபடியும் சொல்லுங்க. ஏஞ்சலினா,
1: நான் வந்து ராக்கெட்டை பயன்படுத்துவேன்.
0: சரி,
1: அதுக்கப்புறம் நான் வந்து பேட்டையும் பயன்படுத்துவேன்.
0: சரி,
1: ஆனா நான் வந்து கிரிக்கெட் வீரர் கிடையாது.
0: சரி,
1: நான் வந்து ஒலிம்பிக்ல பதக்கம் வென்றிருக்கேன் இந்தியால. ஏதாவது சொல்லுங்க.
0: இந்தியாவில
1: நீங்களும் உங்களுக்கும், இது ஆக்சுவலா வந்து ரெண்டு பேருக்குமே, நேயருக்கும் உங்களுக்கும்,
0: எனக்கும் சேர்ந்து,
1: அவங்களுக்கும் சேர்ந்து. ஹலோ,
2: எனக்கு தெரியல.
1: ஓகே, ஏதாவது கெஸ் பண்ணுங்க.
0: பதக்கம் வென்றிருக்காங்களா? பதக்கம் வென்றிருக்கீங்களா? ஒலிம்பிக்ல பதக்கம்
1: வென்றிருக்கீங்களா? ஆமா, இந்திய வீரர், வீராங்கனை.
0: பிடி உஷா?
1: பிடி உஷா கிடையாது. அவங்க கிரிக்கெட், அதாவது ராக்கெட் பயன்படுத்துவாங்க, அண்ட் கிரிக்கெட், அதாவது சாரி, பேட்டை பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுதுங்களா?
0: இதா இருக்கும், த்ரோ பால் அந்த இது.
1: ஹலோ,
2: ஹலோ
1: சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதுங்களா? ஏதாவது சொல்லுங்க.
2: இல்ல மேம்.
1: ஓகே, எதுவுமே கெஸ் பண்ண முடியலையா?
2: சானியா மிஸ்ராவா?
1: புரியல. ஒலிம்பிக்ல பதக்கம்
0: இன்னும்
1: சரியா சொல்லணும் அப்படின்னா, ஒரு இந்திய பெண் வீராங்கனை ஒலிம்பிக் அப்படின்னாலே அவங்களுடைய ஞாபகம் வரும்.
0: சரி,
1: ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான்.
0: ஒலிம்பிக்னாவே அவங்க ஞாபகம் வருமா? சரி, தெரியல சொல்லுங்க.
1: ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதுங்களா?
2: தெரியல.
1: ஓகே, அதாவது பாத்தீங்க, பி வி சிந்து அப்படின்றது தான் வந்து சரியான விடை.
0: சிந்து
1: ஸ்ட்ரைக் ஆகல இல்லையா?
2: சரி
0: சரி.
1: ஓகே, உங்களுக்கு வேற ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா?
0: உங்களுக்கு என்ன சேட்டலைட்?
1: சேட்டலைட் கிடையாது, ராக்கெட். அதாவது அந்த அவங்க ஷட்டில் காக் விளையாடுவாங்க இல்லையா?
0: ஆமா,
1: அதுல வந்து அந்த இது பேர் வந்து ராக்கெட்னு சொல்லுவாங்க.
0: ஓ சரி சரி சரி,
1: அதுதான் ராக்கெட். ஓகே, ஹலோ.
2: ஹலோ,
1: உங்களுக்கு வேற ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா?
2: கேளுங்க, முயற்சி பண்றேன்.
1: ஓகே, நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன். நான் வந்து ஒரு விளையாட்டு துறையில இருக்கவன்.
2: மேம், எனக்கு விளையாட்டு துறை தெரியாதுங்க மேம்.
1: அப்ப என்ன துறையில கேட்கலாம்?
2: இப்ப சினிமா துறை இது மாதிரி எல்லாம் கேட்டீங்களா? அந்த மாதிரி ஏதாவது விடுகத மாதிரி இப்படி கேளுங்க.
1: ஓகே, என்ன க்வெஸ்சன் கேட்கலாம்? ஓகே, அதாவது நான் வந்து நடிக்க வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விளையாட்டு வீரராக இருந்தேன். பல முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளேன். என்னை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடுவார்கள். நான் ஒரு முன்னணி நடிகர். எவ்வளவு க்ளூ! இன்னும் விட்டா நான் பேர் சொல்லிடுவேன். அழகா கதை சொல்ற மாதிரி ஊன்னு கேக்குறீங்களே, ஏதாவது சொல்லுங்க.
2: அஜித்ங்களா?
1: ஓகே, சூப்பரா வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. அஜித் அவர்கள் அப்படின்றது வந்து சரியான விடை. வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நிகழ்ச்சியில தொடர்ந்து கால் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, பிரேமலதா நேர்கள் எல்லாம் வந்து சூப்பரா கால் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல.
0: அண்ட்
1: இப்ப நீங்க ஏதோ யோசிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா?
0: யோசிச்சு வச்சிருக்கேன், பட்
1: அது நேயருக்கா எனக்கா?
0: ரெண்டு பேருக்குனே வச்சுக்கலாம்.
1: அப்ப ஒரு நேயர்கிட்ட பேசிடலாமா?
0: என்கிட்ட படம் பாக்கலாம், ஆனால் நான் வந்து படம் இல்ல, திரை, அதாவது வெள்ளித்திரை இல்ல. அப்புறம் நான் வந்து என்கிட்ட பேசலாம், ஆனா பேசக்கூடிய நபரும் அல்ல. ஜஸ்ட் பேசலாம், நான் அது ஒரு வாயும் கிடையாது. அது என்ன? அது என்ன? நான் யாரு?
1: மொபைலா?
0: நான் ரொம்ப ஈஸியா கேட்டுறேன்னு நினைக்கிறேன்.
1: மொபைலா? சரியான விடை. ஓகே, எனக்கு ஒரு கிளாப் மட்டும் நான் அப்ப கொடுத்துக்கிறேன். ரொம்ப என்ன சொல்றது, தற்புகழ்ச்சி இல்லாம எனக்கே நான் வந்து கிளாப்

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8.
3: அந்த நிகழ்ச்சிக்கு நம்பர்ஸ் சொல்லிடலாம், 9344901018, 9342901018, 9300191018, 2966781, 0423ங்கிற கோட் நம்பரை சேர்த்து உங்களோட ஆன்சரை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம். அடுத்த ஒரு
2: பிரேமலதா வந்து உங்ககிட்ட கேப்பாங்க, நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம்.
4: ஒரு செய்தி மேடம், அதாவது 3 to 4 மணிக்கு பாட்டு போட்டாங்களே கனகராஜ், 1980க்கு போயிட்டாங்க மேடம் நாங்கெல்லாம்.
2: ஓகே ஓகே சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா?
4: ஆமாங்க, அதுக்கு நன்றி சொல்லிருங்க மேடம்.
2: கண்டிப்பா சொல்லிடுறோம். ஓகே, இப்போ உங்களுக்கான க்வெஸ்சன் இதோ
4: கேளுங்க.
3: அதாவது நான் எத்தனை முறை வேணாலும் சுத்துவேன், எவ்வளவு முறை சுத்தினாலும் எனக்கு தலை சுத்தாது, நான் யார்?
4: ஃபேன்.
3: ரொம்ப ஈஸியா கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியா கேட்டுட்டேனா?
4: ஆமாங்க மேடம்.
2: நான் இன்னொரு ஆன்சர் சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க.
2: வீல்.
4: சொல்லுங்க சொல்லுங்க.
2: வீல்.
3: வீல் தலை சுத்தாதுன்னு வராதுல்ல.
2: ஓகே, வீலுக்கு தலை இல்லையா, ஃபேனுக்கு மட்டும் தலை இருக்கா? இது நல்லா இருக்கு. விட்டா ஃபேனுக்கு வந்து கை கால் கண்ணு மூக்கெல்லாம் இருக்குன்னு
3: சொல்லுவீங்க. ஆமா, ஃபேன் தான் அதோட தலை தானே சுத்துது.
2: ம், அதனால. ஓகே, அதனால ஃபேன்.
3: வீல் உருளுது.
2: ம், வீல் வந்து உருளுதா? ஓகே ஓகே, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா?
3: சொல்லுங்க.
2: ஓகே, நான் வந்து ஒரு ஆசிரியராக பணியாற்றிருக்கேன். ஹலோ,
4: நிகழ்ச்சியில்
2: ஊடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். அந்த வரிசையில் அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
5: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
5: நாகர்கோவில் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
3: சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி. சொல்லுங்க ஏஞ்சலினா, என்ன க்வெஸ்சன்?
2: ஓகே, உங்களுக்கு வந்து என்ன க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க
5: அப்படின்னா,
2: நான் வந்து உயிர் இருக்க ஒரு பொருள் கிடையாது, ஆனா நான் வந்து ஓடிட்டே இருப்பேன், எனக்கு வந்து கால்களும் இருக்காது. ஹலோ,
3: கடிகாரம்.
2: ஓகே, அத வந்து இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, ஆக்சுவலா நீங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க ரெண்டு பேரும். வால் கிளாக், ஹேண்ட் கிளாக், அப்படியே ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் சொல்லக்கூடாது. இத வந்து இன்னும் வித்தியாசமா சொல்லணும்னா என்ன சொல்லலாம்?
3: காலம்.
2: ஓகே, கிட்டத்தட்ட கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா நேரம்.
5: நான்
2: எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருப்பேன், எனக்குள் தீ இருந்து கொண்டே இருக்கும், நான் இல்லாமல் வீடுகள் இருக்காது.
5: லைட், பல்ப், டியூப் லைட், அந்த மாதிரி?
2: இல்ல, நீங்க ரொம்ப டெக்னிக்கலா போயிட்டீங்க, நான் ரொம்ப பேசிக்கா கேக்குறேன்.
3: விளக்கு.
2: நான் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னல, ஆனாலும் விளக்கு கிடையாது.
3: அப்படியா?
2: ரொம்ப பேசிக்கா.
5: பல்ப் எரிஞ்சிட்டே இருக்கும். பல்ப் அது இல்லாம வீட்ல இருக்க முடியாது லைட்லாம்.
2: ஏன்? ஆனா பல்புக்குள்ள நெருப்பு இருக்காதே.
5: அது நெருப்பு இருக்காது.
2: நான் இல்லாம சாப்பிட முடியாது.
3: நெருப்பு.
2: நான் நேருக்கு கேட்ட க்வெஸ்சன்க்கெல்லாம் நீங்க ஆன்சர் சொல்றீங்க.
5: நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க சொல்றாங்களா?
2: ஓகே ஓகே. இப்ப வந்து பிரேமலதா வந்து நான் வாயில பிளாஸ்டர் ஒட்டிடலான்னு இருக்கேன் ஆர்வ கோளாறுக்காக. ஓகே, இப்ப வந்து இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்காக, முழுக்க முழுக்க இந்த கேள்வி நேயர்க்காக மட்டும் தான். ஓகேங்களா?
5: நான் மட்டும் தான் சொன்னா அவங்க சொல்ல
2: விடாதீங்க. ஆமா, சொல்ல கூடாது அவங்க.
5: ஆமா ஆமா.
2: ஓகே, நான் வந்து உலகம் புறா புறா
5: சுற்றுவேன்,
2: எனக்கு வந்து கால் இருக்காது.
5: உலகம் புறா சுற்றுவேன். ஏரோப்ளேன்
2: இல்ல, நான் வந்து எப்பவுமே ஒரு கார்னர்ல தான் இருப்பேன்.

0: இன்னொரு குழு கொடுங்க.
1: நான் வந்து அந்த கார்னரை விட்டு நகர மாட்டேன். நான் சப்போஸ் நகர்ந்துட்டேன்னா என் கூட இருக்கிறவங்களாலேயும் உலகத்தை சுத்த முடியாது, போய் சேர வேண்டிய இடத்த சேர முடியாது. நான் வந்து விழுந்துட்டேன் அப்படின்னா. ஹலோ,
0: கார்னர்ங்கிறது வந்து வீட்லயா வெளியிலயா?
1: அது நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து எல்லா இடத்துக்கும் என்னால போக முடியும், ஆனா எனக்கு கால் கிடையாது. நான் வந்து எப்பவுமே ஒரு கார்னர்ல தான் இருப்பேன். நான் வந்து சப்போஸ் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா என் கூட இருக்கிறவங்களால போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. நான் வந்து எப்பவுமே ஒட்டிட்டு இருப்பேன். இன்னும் சொல்ல போனா என்ன வந்து கம்மு போட்டு ஒட்டுவாங்க.
0: பட்டம்
1: புரியல, வட்டமா?
0: பட்டம் பட்டம்
1: பட்டம் உலகம் பூரா சுத்தாதே. உலகம் பூரா சுத்தும் கிடையாது, என்னால சுத்த முடியும். இது வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் நான் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன். என்ன அவ்வளோ யூஸ் பண்றது இல்ல. பிரேம்லதா கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
2: இல்ல.
1: இன்றைய கா இது இந்த க்ளூ யோசிச்சு பாருங்களேன். இன்றைய காலகட்டத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டாங்க டெக்னாலஜி வளர்ந்துட்டதுனால. அப்ப நான் யாரா இருப்பேன்? ரொம்ப இல்ல, ஓரளவுக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. பட் நான் இன்னும் யூஸ்ல தான் இருக்கேன்.
2: உலகம் ஃபுல்லா சுத்துவனா?
1: உலகம் ஃபுல்லா சுத்துற தகுதி எனக்கு இருக்கு, ஆனா நான் உலகம் ஃபுல்லா சுத்தணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு இடத்துக்கு போய் சேரணும். ஓகே, நானே ஆன்சர் சொல்லிடலாமா? ஓகே, நான் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தேன் அப்படின்னா தபால் தலை. எங்க வீட்டு கார்னர்ல தொடப்பம் தான் இருக்கு.
0: அப்புறம் பெருவசம் மட்டும் அங்கேயும் கார்னர் ஒண்ணுமே இல்ல. யோசிச்சு அப்படி வெளிப்பக்கமா அப்படி போயிட்டேன்.
1: ஓகே ஓகே, நிறைய நேர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. அடுத்த நேர்கிட்ட கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம், யாரை இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம். ஓகே, நேரோட லைன் பாத்தீங்க அப்படின்னா கட் ஆயிடுச்சு. அண்ட் நீங்க வந்து ரொம்ப ஆர்வமா க்வெஸ்சனோட இருக்கீங்கன்னு
2: நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம்.
1: ஓகே, நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல்.

0: நேர்களை, நீங்கள் கேட்டுட்ருக்கிற நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நிகழ்ச்சி ஒழிக்கிற நேரம் 4:37. சொல்லுங்கள் ஏஞ்சலினா, என்ன க்வெஸ்சன் கேட்குறீங்க அடுத்து?
1: ஓகே, அடுத்து வந்து க்வெஸ்சன் கேட்கறதுக்கு முன்னாடி நேயர் வேணும் இல்லையா க்வெஸ்சன் கேட்கறதுக்கு?
0: ஆமாம், நேயர் இருக்கு.
1: கண்டிப்பாக உங்கள்கிட்டயே நான் வந்து க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேர்களெல்லாம் லைனில் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்கலாம் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால நேர்கிட்ட பேசிடலாம்.
0: நேயர்
2: இருக்கா?
1: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சிவசந்தரம்.
1: ஓகே, உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் கேட்கலாமா?
2: கேளுங்க.
1: ஓகே, நான் வந்து இல்லாம ஒரு சிலருக்கு வந்து பார்க்க முடியாது, ஆனா நான் வந்து கண்கள் கிடையாது. நான் வந்து எப்பவுமே
2: மூக்கு கண்ணாடி.
1: ஓகே, மூக்கு கண்ணாடி அப்படின்றது சரியான விடை. சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த க்வெஸ்சனா? அடுத்த க்வெஸ்சன் நிறைய க்வெஸ்சன்ஸ் வேணுமோ?
2: கேளுங்க மேடம்.
1: ஓகே, நான் வந்து ஒரு விஷயத்த சேமிச்சு வச்சிருப்பேன். நிறைய பேர் வந்து நான் வந்து சேமிச்சு வச்சுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக என்னை தேடி வருவாங்க. நான் வந்து பேச மாட்டேன், ஆனா என்னை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து நிறைய அறிவு கிடைக்கும்.
2: புத்தகம்.
1: ஓகே, புத்தகம் அப்படின்றதும் சரியான விடை. சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. அடுத்த க்வெஸ்சன் வேணுமா?
2: ஆ கேளுங்க.
1: ஓகே, இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்களா?
2: ஆ கேட்டிருந்தேன்.
1: ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வந்து ஆக்சுவலா வந்து கேட்கலாம், ஆனா அடுத்த நேருக்கு கேட்கலாம். ஏன்னா வந்து உங்ககிட்டயே கேட்டோம்னா இன்னும் நிறைய நேர்கள் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அதனால நிகழ்ச்சியில தொடர்ந்து கால் பண்ணுங்க. நாளைக்கும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி இருக்கு, நீங்க கலந்துக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் அடுத்த நேருக்கு. நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா இருக்கும், அண்ட் வந்து ரொம்ப டிலேவா வந்து சூப்பரா வந்து அவருக்கு வந்து ஒரு கிளாப்ஸ் குடுத்தீங்க. நான் கூட பயந்துட்டேன், எனக்காக தான் ஏதோ கிளாப்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நேர் இருக்காங்களா?
0: இல்ல, நேர் இல்ல, நம்மளே கேட்டுக்குவோமே.
1: ஓகே, அப்ப நீங்க தான் என்கிட்ட க்வெஸ்சன் கேட்கணும்.
0: சொல்லுங்க, உங்ககிட்ட கேட்கணுமா? சரி,
1: அப்படி என்ன?
0: நான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன பையன், நானு ரொம்ப பவர்ஃபுல்லு. என்ன யாராவது வந்து தீண்டிட்டா நான் சீறிடுவேன்.
1: பட்டாசா?
0: கிட்டத்தட்ட அது மாதிரி தான். நேயர் இருக்காங்க, அவங்களோட பேசிடலாமா?
1: ஓகே, பட் இந்த க்வெஸ்சனுக்கு நான் தான் ஆன்சர் சொல்லுவேன்.
0: ஆ சொல்லுங்கள்.

0: இது தீப்பட்டி, தீ குச்சி.
1: தீ குச்சி, கரெக்ட்.
0: சூப்பர்.
1: சரி, அடுத்து அடுத்த க்வெஸ்சன் நேயருக்காக. ஹலோ, வணக்கம்.
2: உடுமலை வட்டம் குரல் குட்டை மலையாண்டி வட்டத்தில் இருந்து கோபாலகிருஷ்ணன்.
1: ஆ, சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேளுங்க ஏஞ்சலினா.
0: ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து தமிழ்நாட்டுல பிறக்கல. ஹலோ,
2: சொல்லுங்க. ஆ, சொல்லுங்க மேடம்.
0: நான் வந்து தமிழ்நாட்டுல பிறக்கல. ஹலோ, ஓகே, நீங்க லைன்ல இருக்கீங்களானே தெரியல. ஒவ்வொரு ஒரு க்ளூக்கு நீங்க வந்து ஏதாவது சொல்லணும். ஆனா நான் வந்து சொல்லுங்க,
2: தமிழ்நாட்டுல பிறக்கலன்னு சொல்றீங்க?
0: ஆமா, பிறக்கல. நான் வந்து நடிக்க மாட்டேன்.
2: சரிங்க.
0: ஆனா நிறைய கதை சொல்லுவேன். நான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே செல்வேன்.
2: ஒரு குழு கொடுங்க.
0: இவ்வளவு நேரம் கொடுத்தது எல்லாமே க்ளூஸ் தான். ஓகே, நான் வந்து ஒரு மனிதன் கிடையாது. நான் வந்து கதைகளை செய்திகளை எல்லாம் கொண்டு செல்வேன்.
1: வானொலி?
0: வானொலி கிடையாது. நான் வந்து தனிப்பட்ட செய்திகளை கொண்டு செல்வேன்னு சொல்லலாம்.
1: தனிப்பட்ட செய்திகளா? கதைகள் சொல்வேனா?
0: கதைகளும் சொல்வேன். சொல்லுங்க. ஓகே, கிட்டத்தட்ட சரியான விடை தான். கடிதம் அப்படின்றது தான் சரியான விடை.
2: நான் ஒரு விடுகதை கேட்கணும்.
0: அது வந்து விடுகதை நிகழ்ச்சியில தானே கேட்கணும். ஓகே, ட்ரை பண்ணுவோம், சொல்லுங்க.
2: ஒரு நெல்லு போட்டு உரல்ல குத்துனா ஊடே ஊமிங்க.
1: ஒரு நெல்லு போட்டு உரல்ல குத்து,
2: உரல்ல குத்துனா ஊடே ஊமி.
1: ஒரு நெல்லு போட்டு
0: பட்டாசா?
2: அல்லங்க மேடம், நானே சொல்லட்டுங்களா?
0: வேற ஒரு க்ளூ கொடுங்க.
2: அதான் நைட் நேரத்துல, சரி, நைட் தான் அதெல்லாம் சொல்றாங்க.
0: இடி மின்னலா?
2: அல்லங்க, லைட் சுவிட்ச் போட்டா ஊடே ஊடே எரியுதல்லங்க, ஒரு சுவிட்ச் போட்டா.
0: ஓகே, பட் இது வந்து விடுகதை. பட் நம்மளோட நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா யாரு கண்டுபிடிக்கணும்? அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேளுங்க.
2: விடுகதை உங்களுக்காக ஒரு
0: கேட்கணும். ஓகே, பட் அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேளுங்க பார்க்கலாம். நாங்க ஆன்சர் சொல்றோமா ட்ரை பண்ணலாம். இல்ல பிரேமலதா?
1: கண்டிப்பா.
2: கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே மறைந்தால் என்ன காலம்?
0: இது விடுகதை. நான் கேக்குறது நாங்க கேக்குற மாதிரி ஒரு க்வெஸ்சன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டைப் ஆஃப் க்வெஸ்சனோட வாங்க. இப்ப நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாமா பிரேமலதா? நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி.
1: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம்.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ.
0: ஓகே, நேயர் பாத்தீங்க அப்படினா
1: அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ,
0: ரேடியோ வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு.
3: இருவருக்கும் அன்பான வணக்கங்கள்.
0: வணக்கம்.
3: நல்ல நல்ல மாதிரி ஆவல்.
1: ஆ, உங்கள் நல்ல மாதிரி.
3: நான் யார் தெரியுமா?
0: நீங்க யார்? க்ளூ கொடுங்க.
1: இல்ல,
3: நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி.
0: ஓகே, கன்னியாகுமரி மாவட்டம்னா நான் வந்து வேற என்னமோ நினைச்சிட்டேன். நீங்க வந்து வேற ஏதோ க்வெஸ்சன் கே க்வெஸ்சனோட
3: அப்படி நினைச்சேடா. பரவாயில்லையே, உங்களுக்கு கற்பனை திறன் அதிகம்.
0: ஆமா, நான் வந்து திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபமா எல்லாம் இருக்குமோ எல்லாம் யோசிச்சுட்டேன்.
3: இருக்கலாம், பாறையா கூட இருக்கலாம், ஜலமா கூட இருக்கலாம், மணலா இருக்கலாம். நிறைய இருக்கு.
0: என்ன ஃபேமஸ்
3: என்னங்க
0: கன்னியாகுமரியில? என்ன ஃபேமஸ்
3: கன்னியாகுமரி? சுற்றுலாத்தலம் விவேகானந்தர் ராக் நீங்க சொன்னீங்க. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் இருக்குது, காந்தி நினைவு இருக்குது. அப்புறமா வந்து திருவள்ளுவர் ராஜானுபாகவம் அப்படின்னு நின்று அருளாசி வழங்கிட்டே இருக்காரு. அவரை நம்ம இக்கரையில இருந்தே பாத்துக்கலாம்.
0: ஓகே, இவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா பிரேமலதாக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா உங்களுக்கு?
3: ஞாபகம்
0: வருதாமா?
3: என்னதான்?
0: மீன், மீன்.
3: விதவிதமாக மக்கள் வாங்குவாங்க,
1: சாப்பிடுவாங்க.
3: சங்கமா மாற இடம்னாலே இங்கே வந்து மீன்களுக்கு தனி சுவை உண்டு என்று கூட அரும்பவர்கள் சொல்வார்கள்.
0: ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப உங்களுக்கான க்வெஸ்சன் கேக்கலாமா?
3: கேளுங்க, முடிஞ்சா சொல்றேன்.
0: ஓகே, என்னோட வாழ்க்கை வந்து ஒரு திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளது.
3: சரி,
0: நான் வந்து வடகிழக்கு இந்தியாவை சேர்ந்தவர்.
3: ஃபீமேலா மேலா?
0: நான் வந்து ஒரு குத்து சண்டை ஃபீமேலா மேலா சொல்லாம வேணாமா, ரிவீல் பண்ணலாம வேணாமா, வீரர் சொல்லாம வீராங்கனை சொல்லாமா? வீரராகவும் இருக்கலாம் வீராங்கனையாகவும் இருக்கலாம்.
3: இருவரோட கதை இருக்கிறதா அதுலே?
0: அது தெரியல எனக்கு. ஓகே, நான் வந்து வீராங்கனை
3: சொல்லுங்க.
0: வீராங்கனை, வீராங்கனை ஃபீமேல்.
3: ஃபீமேலா, சரி சரி. சினிமா படமா வந்ததா?
0: ஆமா, சினிமா படமா வந்ததா, டாக்குமெண்டரி படமா வந்ததா அப்படின்னு வந்து தெளிவாக.
3: ரீசெண்டா வந்ததா, இடைக்காலத்துல வந்ததா, ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் லாங் எகோல வந்ததா?
0: இடைக்காலத்துல, இடைக்காலத்துல,
3: இடைக்காலத்துல வந்தது. வைஜெந்தா இபிசா?
0: நான் வந்து ஒரு குத்து சண்டை வீராங்கனைன்னு சொல்லிட்டேனே.
3: குத்து சண்டை வீராங்கனை,
0: மிக முக்கிய க்ளூவே நீங்க கவனிக்க தவறி விட்டீர்கள்.
3: ஓ அப்படியா, குத்துச்சண்டை வீராங்கனை.
0: அச்சோ, இந்தியால ஒரு ஃபேமஸ் ஆன குத்துச்சண்டை
3: படமா வந்தது எதுன்னு எனக்கு தெரியலையே.
0: இந்தியால ஒரு ஃபேமஸ் ஆன குத்துச்சண்டை வீராங்கனை இவங்கன்னு சொல்லலாம்.
3: எல்லா மொழியிலும் எடுத்தாங்களா?
0: எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டதா அப்படின்ற தெரியாது. பட் குத்துச்சண்டை வீராங்கனை அப்படினால இந்தியால வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கல்ல இவங்க ஒருத்தவங்க. ஓகே, ஆன்சர் சொல்லலாமா?
1: சொல்லிடுங்க,
3: நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன்.
0: மேரி கோம் அப்படின்றது தான் சரியான விடை.
3: படத்தோட பேரே அதான் அப்படிதானே?
0: ஆமா
3: ஆமா, அந்த டைட்டில் ஞாபகம் இருக்கிறது. நான் அதுல உள்ளே நுழையிலே, நுழைந்திருந்தால் இதற்கு முன்னால சொல்லியிருப்பேன்.
0: ஓகே,
3: நன்றி, வணக்கம்.
0: கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு வந்து தொடர்ந்து
1: அடுத்த ஒரு நேயர் இருக்காரு, அவரோடையும் பேசிடலாம். ஏன்னா திடீர்னு லைன் கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காது இல்லையா?
0: ஓகே
1: இருங்க. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன்.
1: எங்க இருந்துங்க?
4: திருப்பூர். பாலன்
1: இந்த ஊரு?
0: ஓகே,
4: திருப்பூர்ல இருந்து பாலன்மா.
1: சரி, சொல்லுங்க உங்களோட க்வெஸ்சனுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேட்கலாம்? நான் வந்து நல்ல அழகான உடை அணிஞ்சிருக்கேன், ஆனால் என் உடை அந்த என்னுடைய மேல் உடையை எடுக்க எடுக்க எனக்கு நீரா வரும், அது என்ன?
4: வெங்காயம்.
1: கரெக்ட்.
4: நன்றி, நன்றி.
1: ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? சரி, அடுத்த ஒரு க்வெஸ்சன்.
4: தேங்க் யூ, தேங்க் யூ, ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம்.

0: ஏஞ்சல், கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ கடைசியா சந்திரசேகர் இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் கொஞ்சம் லேட்டா வந்துட்ட மாதிரி இருக்கு.
1: ரொம்ப ட்ரை பண்ண மேம், லைனே கிடைக்கல, பயங்கர பிஸியா இருந்தீங்க.
0: ஓ அப்படியா, ரொம்ப லைன் ஆயிடுச்சு. அப்புறம் உங்க ஊர்லாம் எப்படி இருக்கு, மழையா வெயிலா?
1: பயங்கர வெயில் மேம், மழை.
0: என்ன இப்படி சொல்றீங்க, நாங்க ரொம்ப குளிர்ச்சியாயி நேத்து ஃபுல்லா பயங்கர மழை, எங்களுக்கு ஃபுல் டேவும் மழை.
1: அப்ப இங்க கொஞ்சம் அமிச்சு விடுங்க மேம், பெரிய மனுஷன்.
0: எப்படி பேக் பண்ணி அனுப்புறதா, பாராஷூட்ல அனுப்புறதா, என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல.
1: பாராஷூட்ல அனுப்பிச்சு விடுங்க, நல்லாதான் இருக்கும்.
0: அப்படியா, சரி பாக்கேன், ட்ரை பண்றேன். உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், கிட்டத்தட்ட உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், தெரியும் நினைக்கிறேன், கெஸ் பண்ணுவீங்க.
1: ஈஸியான கேள்வியா கேளுங்க மேம்.
0: நான் இளமையாக இருக்கும்போது உயரமாக இருக்கிறேன், வயதாகும் போது குள்ளமாக மாறுவேன்.
1: மேம் இது மெழுகுவர்த்தி அப்படியா?
0: ஓ வெரி நைஸ்,
1: அது கூட கரெக்டா பொருந்தி வருது பாருங்களே.
0: அதான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா வருது இல்லையா?
1: கரெக்டா,
0: இருங்க.
2: ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் நான் கேட்கலாமா?
1: கண்டிப்பா மேம், ஷூர்.
2: ஓகே, அதாவது நான் வந்து உங்களுக்கு முன்னால இருப்பேன்,
1: சரி,
2: ஆனா என்ன உங்களால பார்க்கவே முடியாது.
1: ஓகே,
2: ஆனா நீங்க என்ன நோக்கி வந்துட்டே இருப்பீங்க.
1: நான்
2: யார்
1: மேம்? இது எதோட தொடர்புடையது, ஏதோ க்ளூ
2: கொடுங்களேன். எதோட தொடர்புடையதுன்னா என்ன சொல்லலாம், நீங்க வந்து என்ன எதிர்பார்த்துட்டே வந்துட்டு இருப்பீங்க.
1: என்ன மேம்?
2: நீங்க என்ன எதிர்பார்த்துட்டே வருவீங்க.
1: வயதா மேம்?
2: என்ன பர்த்டே அப்படிங்கறது நெருங்கிட்டீங்க, انا வயது கிடையாது.
1: வயது இல்லையா?
2: நீங்க என்ன எதிர்பார்த்துட்டே வருவீங்க, ஆனா இப்போ உங்களால என்ன பார்க்க முடியாது, ஆனா நான் உங்களுக்கு முன்னாடியே இருப்பேன்.
1: இது கடந்த காலம், காலம் காலம்.
2: அச்சா, கிட்டத்தட்ட கரெக்ட், கடந்த காலம் கிடையாது. உங்க முன்னாடி இருக்கும்போது எப்படி கடந்த காலம் ஆக முடியும்?
1: நிகழ்காலம், நிகழ்காலம
2: இல்லையே. நீங்க என்ன பார்க்க முடியாது, நிகழ்காலத்தை பார்க்கலாமே.
1: எதிர்காலம், எதிர்காலம்
2: கரெக்ட். எல்லா காலமும் சொல்லிட்டீங்க, ஆனா கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா எதிர்காலம்.
1: எப்படியோ வர வச்சிட்டீங்களா ஆன்சர் வாயிலிருந்து, அதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி.
2: ஓகே சூப்பர். ஓகே பிரேமலதா, ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க இல்லையா, நான் வந்து இன்னொரு க்வெஸ்சன் கேட்பேன்னு சொல்லுங்க, நானும் ட்ரை பண்றேன்.
0: அது வந்து நீங்கள் நீங்கள் தொடவே மாட்டீங்க, ஆனா ஒருவேளை நீங்க அதை தொட்டுட்டீங்கன்னா அது உடஞ்சிரும். அது என்ன,
2: இந்த கார்டன் எல்லாம் பபிள்ஸ் விடுவாங்களே, அதுவா?
0: இல்ல இல்ல, தொடவே மாட்டீர்கள் ஆனால் உடையக்கூடியது. ஒரு க்ளூ
2: குடுக்கறேன் சந்திரசேகர், உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா?
1: என்னாலையும் கண்டுபிடிக்கல, கண்ணாடின்னு நினைச்சேன்.
0: இல்ல, நீங்கள் வந்து தொடவே மாட்டீர்கள். சரி, இத இன்னொன்னு கொஞ்சம் பக்கமா வந்து சொல்றேன், அது வாய் சம்பந்தப்பட்டது.
2: தொடவே மாட்டீங்க, தொடஞ்சா தொட்டா உடஞ்சு போடும்.
0: தொடவே மாட்டீங்கன்னா அந்த அசை போடவே மாட்டீங்க, அதாவது என்ன சொல்றது, தொடவே மாட்டீங்கன்னா அந்த ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, உச்சரிக்கவே மாட்டீங்க. ஒருவேளை உச்சரிச்சா உடஞ்சு போயிடும்.
2: கோபமான வார்த்தைகளா?
0: வாக்குறுதி வாக்குறுதி அது சொல்லவே மாம, திடீர்னு சொல்லி நிறைவேற்றலன்னா
2: உடஞ்சிரும்
0: மனசு. நீங்க சொன்ன மாதிரி ஓகே, நல்லா இருந்ததா சந்திரசேகர்?
1: சூப்பரா இருந்தது, ரெண்டு பேரும் கலக்கிட்டீங்க மேம், வாழ்த்துக்கள்.
0: அப்படியா, சரி, எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் கொடுத்துக்கலாமா?
1: ஒரு க்வெஸ்சன் தான், நீங்க ஒரு க்வெஸ்சன் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது.
0: அப்படியா,
2: என்ன கிளாப்ஸ் நமக்கா?
0: நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து,
2: எல்லாருக்காகவும் கிளாப்ஸ். ஓகே, நிகழ்ச்சியில வந்து கால் பண்ணதுக்காக
1: வாழ்த்துக்கள்,
2: ரொம்பவே நன்றி, தொடர்ந்து கால் பண்ணுங்க.
1: பை.
0: கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடியறதுக்கான நேரம் வந்துருச்சு,
2: பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டே தீருவேன்.
0: சொல்லுங்க.
2: ஓகே, என்ன க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து பெரும்பாலும் எல்லாரோட வீட்லயுமே இருப்பேன். என்ன வந்து மக்கள் பொதுவா வந்து ரொம்ப சந்தோஷமா, நான் வந்து உடஞ்சு போனா மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க.
0: நான் உடஞ்சு போனா சந்தோஷம்,
2: உடஞ்சு போனா சந்தோஷப்படுவாங்க. என்ன வந்து உடைப்பாங்க, என்ன உடைக்கிறது மூலமா அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும்.
0: பலூன்,
2: நான் வந்து அந்த உள்ள பலூன் சொல்லலாம், ஆனா எனக்குள்ள வந்து பயனுள்ள பொருட்கள் இருக்கும். நான் வந்து என்ன வந்து உண்ண முடியும்,
0: உடஞ்சா முட்டை
2: உடஞ்சா சந்தோஷப்பட நான் இனிப்பா இருப்பேன்.
0: இது ரொம்ப ட்விஸ்ட் பண்றீங்களே.
2: எங்க தண்ணி இருக்கும்?
0: தேங்காய்.
2: தேங்காய்.
0: சரி, உடஞ்சா சந்தோஷப்படுவாங்களா எல்லாரும் வீட்லயும்?
2: ஆக்சுவலா முட்டை வந்து உடஞ்சா சந்தோஷப்பட மாட்டாங்க. தேங்காய் பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷமான காரியங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து உடைப்போம் இல்லையா, அதுக்காக உடஞ்சா சந்தோஷப்படுவோம்.
0: அப்ப நீங்க இப்படி கூட கேட்டிருந்திருக்கலாம், ஒரு என்ன சொல்றது, ஒரு புனிதமான விஷயங்களுக்கு அப்படின்னு கேட்டுதான் கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பேன்.
2: ஆனா நான் வந்து சந்தோஷப்படுவோம், சந்தோஷமான விஷயங்களுக்கு.
0: சரி, நல்ல விஷயத்த சொல்லி பேசிருக்க. நிறைய நேயர்கள் கால் பண்ணி பேசினாங்க. எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியில பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிகிற நேரம் வந்துருச்சு. நேரம் வந்து 4:59. இதுவரைக்கும் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் டபிள்யூ பிரேமலதா.
2: உடன் ஆர்ஜே கீர்த்திகா.
0: தொடர்ந்து ஒரு பாடல் கேட்க முடியாது, அதனால நம்மளோட ஊட்டி எஃப்எம்மோட சிக்னேச்சர் டியூன் கேட்கலாம்.

0: அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில்.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி மற்றும் மீனாட்சி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ, சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: 5 மணி 2 நிமிடம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
2: Go for PLI.
3: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவுடன் வர்த்தகம் புரிய அனைத்து நாடுகளும் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் நன்மைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 ஆண்டு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 ஆண்டு 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தாவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தாவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி சேலத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உடலை இலகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சியில் இவர்கள் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் புத்துணர்வாக்கும் யோகாசனத்தை அனைவரும் நாள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நடப்பாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் சேலத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஒன்று திரண்டு யோகாசனங்களை செய்து அசத்தினர். உடலை லகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இயற்கை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
4: மன அழுத்தத்தை போக்க யோகா பயிற்சி பெரும் உதவிகரமாக உள்ளது என்று இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர்.
6: யோகா பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸிங் ஆசனா, ரிலாக்ஸிங் டெக்னிக், பிரணாயமா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மைண்டை காம்ஃபுல்லாக சூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யோகா பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால யோகா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்.
7: யோகாங்கிறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஆல் த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணுறது மூலயமா பாடி அண்ட் மைண்டில் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது.
4: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
8: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தமிழக பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு.
4: மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சி முகாமில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டுதல் தொடர்பான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சி தாட்கோ மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும், விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்யுமாறும் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையின்போது கணக்கில் வராத 231,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் செங்கப்பெண் அதிரடி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இடி மின்னல் தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். சென்னை ஜோத்பூர் இடையே சிறப்பு ரயில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் இறுதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியின் சுல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் சேஜல் காம்ப்ளே தங்கப்பதக்கத்தையும் ஹிமான்ஷி வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். வன்ஷிகா சௌத்ரி, நவ்யா சான்ஸ்கிரிட்டா பானா ஆகியோரை கொண்ட இந்திய அணி மகளிர் குழு பிரிவிலும் தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 50 மீட்டர் பிரிவில் பிராச்சி கெய்க்வாட் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். ஆடவர் 25 மற்றும் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி, மீனாட்சி ஹூடா மற்றும் நிக்கில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பிராச்சி சீன தைப்பேயின் ஊ ஷியை வென்றார். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹுடா கஜகஸ்தானின் ஆலுவா பால்கிகோவாவை வென்றார். ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
9: நேரம் 6:45. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
10: வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.
11: தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
12: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
11: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
13: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
14: ஒரே கிளிக்லயா அற்புதம்
15: மாட்டிக்கிட்டீங்க.
16: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
17: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
12: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
11: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
18: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
12: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
18: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
11: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
12: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹீ நஹீ ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா, விகேந்திரிகரண் கா, உஸ்கா பீ எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன், விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
11: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
10: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. பெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
15: வணக்கம் நேர்களே, பெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல், படுகு மொழி பேசும் மக்கள் தங்கள் குலதெய்வமாக எத்தையம்மனையும் ஹிரியோடையாவையும் கருதுகின்றனர். இந்த பாடலில் எத்தையம்மன் பிறப்பை பற்றியும் அவர் எப்படி மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்பதை பற்றியும் கூறியுள்ளனர். பொதுவாக படுகு மொழி பேசும் மக்கள் எத்தையம்மனை மாயத கன்னி என்று அழைப்பார்கள். கன்னி தெய்வமாகவே கருதுகின்றனர். அவர் பன்னெடுங்காலங்களுக்கு முன்பாக எருமை மாடுகளை மேய்த்து வரும் ஒரு குடும்பத்தில் பிறந்து அதையே தொழிலாக மேற்கொண்டதாக கருதுகின்றனர். அதன் காரணமாகவே அவர்களின் வழிபாடும் மிகவும் எளிமையாகவே உள்ளது. மடிமனே என்று அழைக்கப்படுவது தெய்வ முறையும் ஆலயத்திற்கு இணையானது. அந்த ஆலயத்திற்கு வழிபட செல்லும் மக்கள் வெள்ளுடைகளையே உடுத்து செல்கின்றனர். அப்படி ஒரு தருணத்தில், வெள்ளிக்கிழமை அன்று உனது ஆலயத்தில் நாங்கள் உனக்கு பிடித்த வெள்ளை உடைகளை அணிந்து உனது அருளை பெற வேண்டி காத்திருக்கிறோம். வெள்ளியை போன்று பிரகாசமான முகமுடைய நீ உன்னுடைய அருள்முகத்தை எங்களுக்கு காட்டி அருள்வாயாக, எங்களது குறைகளை எல்லாம் போக்கி அருள்வாயாக என்று எத்தையம்மனை வேண்டுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல்.

இன்றைய நிகழ்ச்சியில் வரும் நிறைவு பாடல். காதல் என்றுமே சுகமானது, காதல் மொழிகள் அதைவிட இனிமையானது. இரு மனங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்த பின் எல்லாமே இனிமையாகத்தானே இருக்கும். தன் மனதிற்கு பிடித்த ஒரு பெண்ணை பல்வேறு உவமைகளை கொண்டு வர்ணிப்பது என்பது கவிகளுக்கே உரியது, காதலுக்கே உரியது. அப்படி இந்த பாடலில் தன் மனதிற்கு பிடித்த பெண்ணை மல்லிகை தோட்டத்துடனும் நல்ல சுவை மிகுந்த கனிகளை உடைய மரத்துடனும் ஒப்பிடுகிறான் காதலன். இந்த பாடலின் முதல் சரணத்தில் காதலி கூறுகிறாள், நான் ஒரு பெண் என்ற காரணத்தினால் என் மனதில் உன்மேல் பொங்கி வழியும் காதலை என்னால் வெளிப்படுத்த இயலவில்லை, என்னை என் நாணம் தடுக்கிறது என்று. அதற்கு காதலன் கூறுகிறான், என்னிடம் கூறுவதற்கு உனக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? நான் உன் மனதை புரிந்து கொண்டவன் தானே, உன்னை மணக்கேற்பவன் தானே என்று. நாணம் என்பது இயல்பாக எல்லா பெண்களுக்குள்ளும் இருக்கும் ஒரு உணர்வு. அதை கொண்டே காதலி தன்னுடைய தன் மனதில் எழும் எண்ணங்களை தன் காதலனாக இருந்தாலும் கூட அவரிடம் கூற நாணப்படுகிறாள். அதே இரண்டாவது சரணத்தில் காதலன் கூறுகிறான், நேற்று என் கனவில் அழகான தேவதை போன்ற ஒரு பெண்ணை நான் கண்டேன் என்று. ஊடலும் சேர்ந்ததுதானே காதல். இப்பொழுது காதலி கேட்கிறாள், அந்த பெண் யார் என்று என்னிடம் விரைவாக கூறு, என் மனம் பதைப்பதைக்கிறது, அவள் யாராக இருப்பாள் என்று எண்ணி. இதனுடைய பொருள் நம் அனைவருக்கும் விளங்கும், என்னை தவிர வேறொரு பெண்ணை நீ நினைத்து கூட பார்க்க கூடாது, ஆனால் நீ கனவில் பார்த்ததாக சொல்கிறாய் அல்லவா, அது நானாக இருக்க வேண்டுமல்லவா, வேறொரு பெண்ணாக எப்படி இருக்கலாம் என்ற கேள்விதான். இப்படி காதலன் மற்றும் காதலி அவர்களுக்கு உள்ளாக பாடும் பாடலாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். இதோ உங்களுக்காக நாம் தருகிறோம்.

0: இத்துடன் இன்றைய பெட்டத கம்பளு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே போன்றொரு பெட்டத கம்பளு நிகழ்ச்சியில் சிறப்பு
1: நேயர்கள் இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: திரைகானம் கேட்கலாம் நேர்களே.

0: அணை கட்டுவதால் டெல்டா பகுதியில் உள்ள சுமார் 25 லட்சம் ஏக்கர் பாசன நிலம் பாதிப்புக்கு உள்ளாகும் எனவும், மேலும் பல மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் 32 கூட்டுக் குடிநீர் திட்டங்களுக்கும் ஆபத்து உருவாகும் என்றும் எச்சரித்தார். கூட்டணி தர்மத்தை விட தமிழகத்தின் உரிமை முக்கியம் என்று கருதி தமிழக அரசு மேகதாது பிரச்சினையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரவு தரும் என்றும் அக்கட்சியின் உறுப்பினர் திரு நித்யானந்தன் தெரிவித்தார். முதலமைச்சரின் தீர்மானத்தை வரவேற்ற மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கர்நாடக அரசு ஏற்க மறுத்திருப்பதால் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்த பிரச்சினையில் அனைத்துக் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை நடத்தி பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் ஏற்பட்டு வரும் தண்ணீர் பிரச்சினையை நிரந்தரமாக சமாளிப்பதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும் என்றும், மழைக்காலத்தில் வீணாகி கடலில் கலக்கும் மழை நீரை தடுத்து சேமிக்க நீர் மேலாண்மை திட்டம் ஒன்றை செயல்படுத்த வேண்டும் என்றும் தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். மேகதாது பகுதியில் அணை கட்டியே தீர்வோம் என்று அடம்பிடிக்கும் கர்நாடக அரசின் போக்கை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி வலியுறுத்தினார். அவரை தொடர்ந்து பேசிய மதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன், கடந்த 40 ஆண்டுகளில் தமிழக டெல்டா மாவட்டத்திற்கு போதிய காவிரி நதிநீர் கிடைக்காததால் சுமார் 16 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் தடிசாகி இருப்பதாகவும், இதே காலகட்டத்தில் கர்நாடக மாநிலத்தில் சுமார் 38 லட்சம் ஹெக்டேர் பாசன பகுதியாக மாறியிருப்பதாகவும் மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் ஆபத்தை உணர்ந்து மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி பேசுகையில், காவிரி நதிநீர் பிரச்சினையில் நமது மாநிலத்திற்கு அதிக உரிமை இருப்பதை தரவுகளுடன் சுட்டிக்காட்டினார். சுமார் 400 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய சூழலில் 177.25 TMC என்கிற குறைந்த அளவே தண்ணீர் பகிர்வு ஏற்பட்டுள்ள நிலையில், அதையும் கர்நாடக அரசு தர மறுப்பதும் மேலும் சிக்கலை உருவாக்கும் வகையில் மேகதாது அணை கட்ட முயற்சிப்பதும் ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியதுடன், அனைவரும் ஒன்றிணைந்து அந்த முயற்சியை தடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் MGR, ஜெயலலிதா ஆகியோர் காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காகவும், மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதற்காகவும் பிரதமரையும் மத்திய அமைச்சரையும் சந்தித்து பல்வேறு காலகட்டங்களில் அஇஅதிமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதையும் அவர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி, இதை தடுப்பதற்கு பேரவையில் இன்று கொண்டு வந்துள்ள முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு ஒருமனதான ஆதரவை தெரிவிப்பதாகவும் கூறினார். பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று நடைபெற்ற விவாதத்தில் தாவேக சார்பில் பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர், திமுக உறுப்பினர்கள் திரு சிவசங்கர், திரு ஆஸ்டின், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு சம்பத்குமார், திரு மோகன், காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, தாவேக உறுப்பினர்கள் திரு முஸ்தபா, திரு விஜய சரவணன் ஆகிய 9 உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களின் தொகுதி பிரச்சினைகள், கோரிக்கைகள் உட்பட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த விவாதங்களின்போது அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன், திரு வன்னியரசு ஆகியோர் அவ்வப்போது குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். அவ்வப்போது சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டபோது பேரவைத் தலைவர் திரு ஜெய சி டி பிரபாகர் குறுக்கிட்டு அவையை அமைதிப்படுத்தினர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடன் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் சுதா குமரன் அவர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் வாணியம்பாடியில் பிரதம மந்திரி சிறுபான்மையினர் மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6 தளங்களுடன் கூடிய நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. புதிதாக கட்டப்பட்டு தற்போது செயல்பட்டு வரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நோயாளர் பதிவு மையம், புறநோயாளர் பிரிவு, மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை பிரிவுகளில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் சுகாதார அடையாள அட்டை கட்டாயமாக கொண்டு வந்து அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு வருகையின் போதும் நோயாளர் பதிவுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து தலைமை மருத்துவர் அறை, பல் சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையின் தூய்மை பராமரிப்பு, குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் குறையின்றி வழங்கப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது அரசு மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் சிவகுமார், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் உடனிருந்தனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி திருப்பத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் மாவட்ட நீதிபதி தலைமையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 5 தனித்தனி குழுக்களாக செயல்பட்ட நிலையில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், வங்கி வாராக்கடன் வழக்குகள், அசல் வழக்கு, குற்றவியல் வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் மற்றும் காசோலை வழக்குகள் என மொத்தமாக 2065 வழக்குகள் கோப்பிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் 1373 வழக்குகளுக்கு சமரச முறையில் உடன்பாடு எட்டப்பட்டு வழக்காடிகளுக்கு தீர்வு தொகையாக 9,01,25,000 ரூபாய் வழங்க வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. குடும்ப நல வழக்குகளில் கருத்து வேறுபாடு காரணமாக பல வருடங்களாக பிரிந்து இருந்த தம்பதிகள் சேர்த்து வைக்கப்பட்டு 3 வழக்குகளில் சமரசம் தீர்வு எட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் சட்டவிரோதமாக கூடும் கூட்டத்தை கலைப்பதற்கான மாப் ஆபரேஷன் பாரட் ஒத்திகை பயிற்சி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே முன்னிலையில் நடைபெற்றது. இப்பயிற்சியின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு பணிகளின் போது ஏற்படும் கலவரங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் சூழ்நிலைகளில் காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும், கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், பாதுகாப்பு உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பன குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் காவல்துறையினர் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், பணியின் போது அதிக கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கட்டேரி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய உருது தொடக்கப்பள்ளியில் 15வது மத்திய நிதிக்குழு மானியம் கிராம ஊராட்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3,68,000 மதிப்பீட்டில் கழிப்பறை அமைக்கும் பணியையும், 14வது மத்திய நிதிக்குழு மானியம் சேமிப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 18,80,000 மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணியையும் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பெரிய மோட்டூர் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ரூபாய் 72,52,000 மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கட்டிடம் கட்டும் பணியையும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நடவு செய்தார். மேலும் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 37,98,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பெரிய மோட்டூர் முதல் தத்திவட்டம் வரை 850 மீட்டருக்கு சாலை அமைக்கும் பணி என ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் ரூபாய் 1,33,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது நடைபெற்று வரும் அனைத்து வளர்ச்சி திட்ட பணிகளும் தரமாகவும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில்

0: தமிழகத்தின் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சியின் நேரலையில் பங்கேற்ற மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி திரு கண்ணதாசன் இந்த திட்டத்தின் கீழ் இரண்டு விதமான ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ஸ்கீம்ல வந்து இரண்டு விதமான ஊக்கத்தொகையாக கொடுக்கறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்கறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்கறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய ஒரு மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும்.
0: இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதன் கீழ் பயனடைந்த தொண்டு நிறுவன அதிகாரி ஆன்சி கூறினார்.
2: இன்று பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் மூலமா எங்களுடைய தொண்டு நிறுவனம் அடைந்திருக்கிற சாதனையை பற்றியும் எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையாக ₹583,778 கொடுத்துருக்கு. இது எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊக்கத்தொகை மூலமாக நாங்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பயனை அடையவும் இந்த திட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசிற்கு எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நாடு முழுவதும் சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று பட்னாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பீகார் மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். பீகார் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேகாலயாவில் விளையும் இஞ்சி ரகங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் மிகப்பெரிய வாசனைப் பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை ரிபோய் மாவட்டத்தில் உள்ள பாய்வம்போங்கில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். 32 கோடி ரூபாய் செலவில் இந்த நிலையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வருடத்திற்கு 10,000 மெட்ரிக் டன் வாசனைப் பொருட்களை பதப்படுத்தும் திறன் கொண்டது இந்த நிலையம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். ஜார்க்கண்டில் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 20,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நகர்ப்புற பகுதிகளில் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வின் போது அமைச்சர் கேட்டறிந்தார். சர்வதேச யோகா தினமான நாளை மறுநாள் இந்திய விமானப்படை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லே தொடங்கி கார் நிக்கோபார் தீவுகள் வரை யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக விமானப்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த கண்காட்சியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக காவல்துறை, நீதிமன்றம் மற்றும் இதர தொடர்புடைய அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்த விளக்கமும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு விஜயுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி

0: கே சிவக்குமார் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அசோகா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஆளும் தாவேக அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்வதாகவும் திரு அசோகா குற்றம்சாட்டியுள்ளார். கேரளத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. காவல் நிலையங்கள் தோறும் கூடுதலாக பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோமதி மாவட்டத்திற்குட்பட்ட உதய்பூரில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் மாணிக் சஹா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் அமைதியை பராமரிப்பதற்காக பல்வேறு சமுதாயத்தினருடன் பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எந்தவொரு பிரச்சினைக்கும் பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். ராம்கர், பலாமு, லோஹர்தாகா, கோடா மற்றும் மேற்கு சிங்பூம் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மோசமான வானிலை ஏற்படும் நேரங்களில் பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான், கத்தார் மற்றும் பாகிஸ்தான் இந்த பேச்சுகளில் பங்கேற்க இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த பேச்சுகளை சுவிட்சர்லாந்தில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுடனான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8. விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்கலாம் நேர்களே. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13-17 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 9-13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-93% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பாரலம் 4 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் அல்லது பெசிலஸ் செப்டிலஸ் 10 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மென்கோசெப் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் அல்லது குளோரோதனோலின் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூட்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டேருக்கு 1 டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பார்ப்போர் லிசியம் லிலசினம் 5 கிராம் ஹெக்டேருக்கு என்ற அளவில் இட வேண்டும். வாழைமரம் 5 வயதுள்ள மரங்களுக்கு 5 மாதம் உள்ள மரங்களுக்கு கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி வழங்குதல் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். இடியுடன் கூடிய மிதமான மழை எதிர்பார்க்கலாம். கால்நடைகளை மரங்கள் மற்றும் மின் கம்பங்களின் அடியில் கட்ட வேண்டாம். கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடவும். நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேரம் 7:30.
1: போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
2: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அங்கக வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து நீலகிரி மாவட்ட அங்கக வேளாண்மை திட்டத்தின் துணை தோட்டக்கலை அலுவலர் என் சந்திரன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம்.
1: நீங்க நிறைய நுண்ணுயிரிகள்லாம் சொன்னீங்க சார், ஒவ்வொரு விதம், அதாவது உயிர் உரங்கள், உயிரியல் நோய் தடுப்பு காரணிகள், உயிரியல் பூச்சி தடுப்பு காரணிகள் அப்படின்லாம் நிறைய நுண்ணுயிரிகளை பத்தி சொன்னீங்க. ஆனா வந்து இந்த நுண்ணுயிரிகள் வளர்ச்சிக்கு வளர்ச்சி ஊக்கிகள் வந்து என்னென்னலாம் நம்ம பயிர்களுக்கு கொடுக்கணும் சார்?
2: இப்ப வந்து மண்ணில வந்து நம்ம என்ன பண்றோம், ஏற்கனவே இருந்த நுண்ணுயிர்கள் குறைஞ்சிருச்சு, அந்த நுண்ணுயிர்களை வந்து செயற்கையா ஆய்வகத்துல வளர்த்து அதை கொண்டு வந்து மண்ணில சேர்த்துறோம். இப்ப மண் அது அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது, இந்த நோய்களை பூச்சிகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணது. ஆனா அது வளர்றதுக்கு சாப்பாடு வேணும் இல்லைங்களா, அதே வளர்ச்சிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அது ஒரு சில முறைகள் இருக்கு. அதை வந்து பண்ணும்போது அந்த நுண்ணுயிர்கள் வந்து அது வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா வந்து பல மடங்கு பெருகி அது அதனுடைய வேலையை வந்து செஞ்சுட்டே இருக்கும். அதுக்கு வந்து அந்த நுண்ணுயிர்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கி பார்த்தோம்னா, மிக மிக ஈஸியானது வந்து ஜீவாமிரதம். ஜீவாமிரதம் வந்து வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு தோட்டத்திலையும் இருக்க வேண்டிய ஒன்று. நீங்கள் வேறு ரசாயன விவசாயம் செஞ்சாலும் சரி, இயற்கை விவசாயம் செஞ்சாலும் சரி, இந்த ஜீவாமிரதம் வந்து ஒரு 250 லிட்டர் ட்ரம்மில் ஒரு 200 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. 200 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து 10 கிலோ மாட்டு சாணம், அது கூட வந்து ஒரு 10 லிட்டர் மாட்டு கோமியம், இது கூட 2 கிலோ பயிர் மாவு. கடையில் வந்து எது கிடைச்சாலும் வந்து நீங்க கம்மி விலைக்கு என்ன பயிர் மாவு கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம், அது நல்லா இடிச்சு அதில் போடணும். இது கூட வந்து நம்ம தோட்டத்தில் எதுவுமே இந்த ரசாயனப்படாத நல்ல வளமான மண், அது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணீர்கள் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறோம். அந்த நுண்ணீர்களை வந்து நம்ம இதோட சேர்த்தும் போது அந்த நுண்ணீர்கள் தான் பல மடங்கு வந்து நம்மளுக்கு பெருகுது. அப்போ வந்து அந்த மண்ணினுடைய மண் ஒரு கைப்பிடி மண், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து காலையிலும் மாலையிலையும் நல்லா கலந்துட்டே வந்தோம்னா 3 நாள்லேருந்து அந்த நுண்ணீர்கள் வளர ஆரம்பிக்கும். 7வது நாளில் உங்களுக்கு வந்து அதிக அளவு நுண்ணீர் பெருக்கம் அதில் இருக்கும். இந்த நுண்ணீர்கள் வந்து நல்லா பெருகும்போது அது நல்லா நுரைச்சி வரும். அதனால தான் 250 லிட்டர் ட்ரம்முக்கு வைக்கிறேன். 200 லிட்டரில் வந்து ஊற்றி வச்சுட்டோம்னா அப்புறம் நுரைச்சி எல்லாம் வெளியே வந்துடும். அதனால பெரிய ட்ரம்மில் வச்சுன்னா அதை வந்து ஒரு சின்ன காட்டன் துணியில் வந்து நம்ம மூடி காற்று போகணும். ஆனால் வந்து பூச்சிகள் உள்ள அந்த மாதிரி இந்த காட்டன் துணியில் கட்டி ஒரு நிழலான இடத்துல வச்சுட்டோம்னா 1 வாரத்தில் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் பாசன தண்ணியோட வந்து நீ கலந்து விட்டீங்கன்னா இந்த நுண்ணீர்கள் வந்து அங்க போய் பல மடங்கு பெருகி ஒவ்வொரு நுண்ணீரும் ஒவ்வொரு வேலையை வந்து அதனுடைய வேலையை வந்து செய்யும். இதுல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளம் வந்து அந்த நுண்ணீர்களுக்கு வேணுங்கிற எனர்ஜியை கொடுக்கும். அதே மாதிரி வந்து நுண்ணீர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பயிர் மாவு இருக்கு இல்லையா, அந்த பயிர் மாவு வந்து அந்த நுண்ணீர்கள் பெருக்கத்துக்கு தேவையான புரதச்சத்தை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நல்ல சத்தான பொருட்களை கொடுக்கறதுனால இந்த நுண்ணீர்கள் பல மடங்கு பெருகி மண்டுக்குள்ள போய் அது பல லட்சங்களா வந்து பெருகும் போது அதாவது அதனுடைய வேலையை வந்து செய்யும். அப்போ வந்து இதை வந்து நம்ம கண்டிப்பா செய்யணும். இந்த நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு தேவையான ஜீவாமிரதத்தை நம்ம கண்டிப்பா செய்யணும்.
1: இது வந்து இந்த ரசாயன உரத்தை வந்து போடுறவங்களும் கண்டிப்பா
2: தாராளமா செய்யலாம். எல்லாருமே ரசாயன உரமே மண்ணில போட்டாலும் அந்த சத்துக்களை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த நுண்ணுயிர்கள் கண்டிப்பா தேவை. நுண்ணுயிர்கள் வந்து நீங்க இதை வந்து படிப்படியா செய்ய செய்ய உங்களுடைய ரசாயன உர தேவைகள் வந்து குறைஞ்சிட்டே வரும், கம்மியாயிட்டே வரும்.
1: குறைவா போட்டா போதும்,
2: குறைஞ்சிட்டே வரும். அது படிப்படியா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நம்ம நிறுத்துற அளவுக்கு நம்ம வந்து போய்க்கலாம். ஜீவாமிரதத்தையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரே கூட பண்ணலாம். செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணும் போது கூட செடி நல்லா வளரும். அதுல 100 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு 5 லிட்டர் இந்த ஜீவமரத்தை வந்து நம்ம கலந்து இளம் பயிருக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அதுவே செடி வந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சு, அது ஒரு 100 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 லிட்டர் வந்து நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இல்ல நல்ல வளர்ந்த செடிக்கு வந்து 20 லிட்டர், 100 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20 லிட்டர் ஜீவமரத்தை கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா செடிகளினுடைய தலைகள் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு பூ பிஞ்சு எல்லாமே வந்து வரும். இதை வந்து நம்ம 15 நாளுக்கு ஒருக்க வந்து நம்ம செடியில வந்து விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தேடு. நம்ம வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஜீவாமிரதம் பயன்படுத்தின ஃபீல்டில் உங்களுடைய மகசூலானாலும் சரி, மண்ணுடைய தன்மையானாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இது ஒரு வகையான வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம வந்து மீனமிலம்னு சொல்கிறோம். மீனமிலம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். கடையில் வந்து நம்ம மீன் கடையில் போய் எங்களுக்கு அந்த வேஸ்ட் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரம்மை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அவங்க வந்து டெய்லி மீனை வெட்டி வெட்டி மிச்சம் இருக்கிறதெல்லாம் அதில் போட்டு ஒரு வாரத்தில் ஒருக்க கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 10 கிலோ மீன் வேஸ்ட் கிடச்சிதுன்னு வைங்க, அந்த 10 கிலோ மீன் வேஸ்ட்டை அப்படியே கொண்டு வந்து அது சரிசமமாக வெள்ளம் 10 கிலோ வெள்ளத்தை வந்து நீங்கள் அதில் போட்டு அதை வந்து நல்ல மூடியில் வந்து டைட்டாக மூடி நீங்கள் ஒரு பக்கமாக வச்சுட்டிங்கன்னா 20-25 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து அது வந்து நல்ல பஞ்சாமிரதம் மாதிரி ஆயிடும். அதே வந்து நீங்க வந்து 6 மாசம் வரைக்கும் வச்சிருக்கலாம். இப்போ அதே வந்து நம்ம வந்து செடிகளுக்கு வந்து நம்ம வந்து 1 லிட்டருக்கு 10 மில்லி, 1 லிட்டருக்கு அந்த மீனமில வந்து 10 மில்லி அந்த அளவில் கலந்து நம்ம இந்த ஜீவாமிரதம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணோம்னா அடுத்த முறை வந்து மீனமிலம் இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது செடி வந்து அவ்வளோ கொழுகுழுன்னு வளருது, நம்ம வந்து நேரடியாகவே பார்க்கலாம். வந்து இந்த மீனமிலம்ங்கிறத வந்து நீங்கள் ஒரு 15 நாளுக்கு ஒருக்க வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல கொழுகுழுன்னு வளரும், பூ பிஞ்சல் அதிகமாக பிடிக்கும். இந்த பீன்ஸ் காட்டில் ரீசெண்டாக நான் ஒரு ஃபீல்டு போயிருந்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனமிலம் அடித்த ஃபீல்டில் வேறு எதுவுமே போடலை, காய் அவ்வளோ நல்லா பிடிச்சிருக்கு, அவ்வளோ ஷைனிங்காக இருக்கு. இதை வந்து இதெல்லாம் சிம்பிளான மெத்தட், இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வளர்ச்சி ஊக்கியாக வந்து நம்ம நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கியாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், இது பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சகாவியா வந்து நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு வர்றோம், அதை வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு. பஞ்சகாவியா தயார் பண்ணுறதுக்கு வந்து எங்ககிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எதுவும் சொன்னாலும் இதுவும் சிம்பிளான விதம் தான். இதே மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அதிக அளவு கிடைக்கக்கூடிய பொருள் வந்து சாணம், அது 5 கிலோ. அதை விட அடுத்தது கம்மியானது கோமியம், அது 4 லிட்டர். 5 கிலோ மாட்டு சாணம், 4 லிட்டர் கோமியம், 3 லிட்டர் பால், 2 லிட்டர் தயிர், 1 கிலோ நெய்ன்னு சொல்கிறோம். நெய் கிடைக்கலனாலும் நீங்கள் ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் மற்றது வந்து அந்த பூவும் பழம் வந்து ஒரு 12 லிட்டர் எடுத்துக்கலாம். நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு கொஞ்சம் நெய் கிடைச்சாலும் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அந்த மாட்டு சாணத்தையும் இந்த நெய்யையும் நல்லா பிசைஞ்சு ஒரு 3 நாள் வந்து ஒரு பிளாஸ்டிக் வாளியில் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து அது கூட ஒரு 3 நாள் கழித்து இந்த பால் தயிர் கோமியம் இதெல்லாம் போட்டு கலந்து அதை ஒரு 4 நாள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 20 லிட்டர் தண்ணியை வந்து அதில் ஊற்றி இதை வந்து நம்ம டெய்லி இதே மாதிரி காலையிலையும் சாயங்காலமும் வலது பக்கமும் ஒரு 50 பக்கம் இடது பக்கம் ஒரு 50 பக்கம் நான் வந்து கலக்கி இதை வச்சிருந்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு 25-30 நாளுக்குள்ள உங்களுக்கு நம்ம போடக்கூடிய பொருள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 35 லிட்டர் வந்து உங்களுக்கு பஞ்சகாவியா கிடைச்சிடும். இந்த பஞ்சகாவியை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி, இந்த மீனமிலம் சொன்னது வந்து 1 லிட்டருக்கு 10 மில்லி, இது வந்து 1 லிட்டருக்கு 30 மில்லி, இதை வந்து கலந்து நீங்க வந்து எல்லா பயிருக்கும் நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம். அதை ஸ்ப்ரே பண்ணும்போது அதனுடைய வளர்ச்சியும் வந்து நல்லா இருக்கும், நுண்ணீர் பெருக்கவும் நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம இயற்கை விவசாயத்துல கண்டிப்பா வந்து நம்ம வந்து பண்ணணும்.
1: இதுக்கு இடையில ஒரு கேள்வி வந்து கேட்கலாம் அப்படின்னு இருக்காங்க சார். நீங்க இவ்வளவு தூரம் சொன்னீங்க இல்லைங்க சார், ஜீவாமிர்தம், மீனமிலம், பஞ்சகவியா. இப்போ மீனமிலம் வந்து நம்ம விட்டாலும் கூட இந்த ஜீவாமிர்தம், பஞ்சகவியா இதுக்கெல்லாமே வந்துட்டு அந்த பசும் சாணம் வந்து தேவைப்படுது. இப்ப வந்து குறைவான அந்த பசும் சாணம் வந்து கிடைக்கிறதுனால இதை வந்து நம்ம பண்ணினாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இல்லைங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 50 கிலோக்குள்ளதான் தேவைப்படும் இல்லைங்களா?
2: ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய பேர் மாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அவங்க வந்து டன்னு கணக்கில் எடுத்து வந்து வெளியில இருந்து கொண்டு வந்து போட்டு எல்லாம் பண்றாங்க. இது எல்லாத்த வந்து இந்த மாதிரி முறையில வந்து போய் நம்ம பண்ணும்போது அதை அதனுடைய அளவெல்லாம் குறைச்சிக்கலாம். ஊட்டமேற்றி தொழில் உரம் தயார் பண்ண பின்னாடி சொல்றேன். இதெல்லாம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஒரு 10 கிலோ சாணங்கிறது நம்ம எப்படி எங்கிருந்து வேணாலும் கொண்டு வந்துடலாம், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி கோமியமும் வந்து யார் மாடு வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கோமியம் வேணும் நீங்க கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ட்ரம் கொடுத்து விட்டாங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துறாங்க. எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு சிறு முயற்சி எடுக்கணும், முயற்சி எடுத்தா வந்து இது முடியாதுன்னு சொல்லலாம். இது வேணா சொல்லலாம், எங்கிட்ட மாடு இல்லை நாங்க எங்க இயற்கை விவசாயம் செய்யறது அப்படி கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒருத்தர் வந்து ரோட்ல போறாருன்றீங்க, அந்த ரோட்ல இருந்து கூட 10 கிலோ சாணத்தை வந்து பொறுக்கிட்டு வந்துடலாம். இந்த சாணங்கிறது வாக்கிங் போகுது, காலையில வாக்கிங் போகும்போது ஒரு 10 கிலோ சாணத்தை கொண்டு வரதுங்க பெரிய விஷயம் கிடையாது. இப்போ வந்து இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அவர் வந்து பக்கத்துல என்னென்ன சோர்சஸ் இருக்கா எல்லாமே பண்ணி வந்து கண்டிப்பா வந்து நம்ம கொண்டு வந்துடலாம்.
1: சார், அடுத்ததா வந்து பசுந்தாள் உரம் வந்து எந்த அளவுக்கு இந்த அங்கக விவசாயத்துல வந்து விவசாயிகளுக்கு பயன்படுதுங்க சார்?
2: பசுந்தாள் உரம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து அங்ககச்சத்தை வந்து நம்ம சேர்க்கணும். அங்ககச்சத்தை எதுக்கு சேர்க்கணும்னா, அந்த அங்ககச்சத்து தான் அங்க இருக்கக்கூடிய நுண்ணீர்களுக்கு வந்து உணவா வந்து வரப்போகுது. இப்போ அந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து ஜாஸ்தி ஆகும்போது தான் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன் சொல்றோம், அங்கக கார்பன், அதை வந்து நம்ம வந்து அளவு வந்து ஜாஸ்தி ஆகும். அப்போ வந்து இந்த மண்ணில் ஆர்கானிக் மேட்டரை சேர்த்தணும்னா, இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் மாட்டு சாணம் கிடைக்கல, அது கிடைக்கலன்னு சொல்றோம் இல்லையா, 10 டன் கொண்டு வந்தா 30,000 ரூபா வேணும், நான் எங்க போறது, அங்கிருந்து கொண்டு வந்தா, இங்க வந்து கொண்டு வந்தா வெறும் களிமண்ணா இருக்குது, வெறும் மண்ணா இருக்கு, நல்லாவே இல்லை, இப்படி எல்லாம் நிறைய விவசாயிகள் வந்து சொல்றது கேட்டிருக்கோம். அப்போ இதுக்கு ஒரு மாற்றா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பசுந்தாள் உரங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பசுந்தாள் உரங்கள் வந்து நம்ம மாவட்டத்திலேயே நல்லா வளரக்கூடிய பசுந்தாள் உரங்கள் நிறைய இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா பக்வீட்டுன்னு சொல்றோம், பாப்பரை அது சொல்றோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூப்பின்னு சொல்றோம், அது வந்து நம்ம மாவட்டத்தில் நல்லா வருது. கூடலூர் பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சணப்பைன்னு சொல்லுவோம், கொளிஞ்சின்னு சொல்லுவோம், இதெல்லாமே வந்து நல்லா வளரக்கூடிய பசுந்தாள் உரங்கள். இதை வந்து நம்ம தோட்டத்தில் வருஷத்துக்கு ஒருக்க கம்ப்ளீட்டாக வந்து பூமிக்கு ரெஸ்ட் கொடுத்து இதை வந்து நம்ம வந்து வளர்க்கணும். வளரும்போது ஒரு 40-45 நாள் வந்து நல்லா வளர்த்துட்டோம்னா, நல்ல பூ வர சமயத்துல, நல்ல வளர்ந்து பூ வர சமயத்துல, அதுல உங்களுக்கு வந்து அப்படியே மடக்கி உழுது, நம்ம வந்து தோட்டத்துல வந்து உழுது போட்டோம்னா, அந்த மண்ணில வந்து கிட்டத்தட்ட 10-20 டன் அங்கக பொருட்கள் வந்து மண்ணில சேர்ந்துடும். இந்த தொழுவுரம் போட்டா என்ன வேலை செய்யுதோ அது வந்து அங்க இந்த பசுந்தாள் உரத்தை போட்டு மடக்கி உழுவும் போது ஒரு 10-20 டன் தொழுவுரம் போட்ட அளவுக்கு வந்து சத்து வந்து மண்ணில சேர்ந்துடும். நீங்க அடுத்த வெள்ளம் செய்யும் போது வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கும். அதனால இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டாருன்னா, வருஷத்துக்கு ஒருக்க பசுந்தாள் உரத்தை வந்து கண்டிப்பா போடணும். பசுந்தாள் உரம், நவதானிய விதைப்பு, இதெல்லாம் அதுதான். நவதானிய விதைப்புங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் இருக்கு, தானிய வகைகள் இருக்கு, இதெல்லாமே என்னென்ன விதைகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கோ எல்லாத்தையும் கலந்து வந்து விதைச்சி விட்டுற வேண்டியது. கடுகு இதெல்லாத்தையும் விதைச்சி விட்டோன்னா ஒரு நல்ல பூ வர சமயத்தில் வந்து நம்ம மடக்கி உழுதோம் வைங்க, உழுதும் போது உங்களுக்கு வந்து மண்ணில் அந்த அங்ககச்சத்துக்கள் வந்து ரொம்ப சேரும். இதில் வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே இருக்கு. அதனால வந்து வருஷத்துக்கு ஒருக்க இதை பண்ணி பார்த்தோன்னா உரத்தேவை வந்து இதில் ஒரு பாதி கம்மி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த நுண்ணீர் உரங்கள் எல்லாம் போடும்போது 20% குறைச்சிக்கலாம், இதை போடும்போது இன்னொரு ஒரு 50% குறைச்சிக்கலாம், 70% ஆயிடுச்சு. மிச்சத்தை வந்து இந்த ஜீவாமிரதம், பஞ்சகாவியம் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய உர தேவைகள் முழுக்க வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிடலாம்.
1: ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, அது வந்து விவசாயிகள் வந்து தயாரிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும்.
2: நான் திரும்பவும் வந்து நம்ம வந்து மாட்டுச்சாணத்துக்கு தான் வர வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு மாட்டுச்சாணம் வந்து நீங்க ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 10 டன் போடுங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஊட்டமேற்றிய தொழு வாங்கி இதோட நம்ம வந்து கலந்துட்டோம்னா, இது வந்து ஒரு 10-15 நாள் அது கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு ஒரு 10-15 நாள் வச்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த பாஸ்பரஸ் சத்தை வந்து இந்த ராக் பாஸ்பேட் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த பாஸ்பேட்டியை நல்லா செதைச்சிரும். நல்லா செதைச்சி பயிர்கள் வந்து உடனடியாக எடுத்துக்கக்கூடிய அளவில் ஆயிரும். அப்போ வந்து இந்த தொழுவுரத்தை வந்து நம்ம வந்து சாலில் வந்து நம்ம போடுறோம் வைங்க, போடும்போது உங்களுக்கு அந்த 10 டன் நீங்கள் தொழுவுரம் போடும்போது என்ன எஃபெக்ட் இருந்ததோ அந்த எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும். இந்த 500 கிலோ ஊட்டமேற்றி தொழுவுரத்தில் வந்து கிடைக்கும். இது வந்து இது ஒரு சின்ன டெக்னிக். இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது உர தேவைகள் வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வந்து குறையும். இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக் தான், ஆனால் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம வந்து செய்யணும்.
1: நீங்க இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கீங்க இல்லைங்க சார், ஜீவாமிர்தம், மீன் அமிலம், பஞ்சகாவியா, பசுந்தாள் உரம் தயாரிப்பு, அப்புறமா சொன்னீங்க ஊட்டமேற்றிய தொழுவுரம், இதுக்கான முயற்சிகள்லாம் வந்து விவசாயிகள் வந்து எடுக்கிறாங்களா, அதுக்கான பயிற்சிகள்லாம் நீங்க கொடுக்குறீங்க?
2: பயிற்சிகள் கொடுக்குறோம் நாங்க ஒவ்வொரு மீட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம். இப்போ ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்துல வந்து நாங்க ஊட்டமேற்றிய தொழுவுரம் தயார் பண்ணோம், இல்ல வந்து மீன் அமிலம் தயார் பண்ணோம், ஜீவாமிர்தம் எப்படி தயார் பண்ணோம் எங்களுக்கு சொன்னோம், அவங்க தோட்டத்துக்கே போய் சொல்றது கூட நாங்க தயாரா இருக்கோம். அதனால வந்து நீங்க இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வந்து வந்துருச்சுனாலே போதும். அதுக்குண்டான தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் இங்கே எல்லாம் இருக்குது, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக தோட்டக்கலை துறையில் வந்து நாங்கள் எல்லா மீட்டிங்லேயும் நாங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வந்து முன்னெடுத்துன்னு வந்து நாங்கள் சொல்லிட்டுருக்கோம்.
1: அடுத்ததாக வந்து கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம அங்கக வேளாண்மையில் பார்க்குறோம் இல்லைங்க சார், அதை தயாரிக்கிற முறையை பற்றி
2: கண்டிப்பாக. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய தோட்டத்தில் பயிர் வளர்கிறதுன்னு வைங்க, பயிர் வளரும் போது உங்களுக்கு ஒரு செடி வளருது, செடி வளர்ந்து பூ பிஞ்சு விட்டு காயா வருதுன்னா மொத்த சத்துல நம்ம வந்து அறுவடை பண்ற சத்து வந்து 40% தான். இப்ப வந்து பீன்ஸ் போடுறோம், பீன்ஸ் பறிக்கிறோம், அந்த பீன்ஸ் வந்து அந்த செடியில் இருக்கக்கூடிய பீன்ஸ் பறிச்சு எடுத்தோம்னா அந்த செடியில இருந்து அந்த 40% சத்தை தான் நம்ம வந்து வெளியே எடுத்துட்டு போறோம்னு அர்த்தம். மிச்சம் 60% சத்து வந்து அந்த செடியிலேயே இருக்கு. எதுல இருக்குன்னா அந்த செடியினுடைய இலை, அந்த செடியினுடைய தண்டு, அந்த செடியினுடைய வேர், இதுலதான் வந்து மிச்சம் 60% வந்து சத்துகள் இருக்கு. நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா நமக்கு கூடிய

0: இந்த தாவர கழிவுகள் இருக்கு இல்லையா,
1: ஆமாங்க,
0: அதையே வந்து திரும்ப வந்து மக்க வச்சு உரமா பண்ணி மண்ணில வந்து நீங்க போடுங்க. இப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து வெளியிலிருந்து உரமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு டன் தாவர கழிவு வந்து நம்ம வந்து கிடைக்குதுன்னு வீங்க, தரம் கிடைக்கும். இப்போ ஒரு ஏக்கர்ல வந்து நீங்க ஒரு பீன்ஸ் போட்டீங்கன்னா அதனுடைய கழிவுகள் வந்து ஒரு டன்.
1: கேரட் பிளான்ட்
0: இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இலைகள் இருக்கு இல்லையா. இதுல வந்து ஒரு சின்ன டெக்னிக் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த நுண்ணீர் பெருக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்றோம், கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ, அதை மெயின்டைன் பண்ணும். அப்படி மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம எந்த மாதிரி வந்து போடணும்னா, பச்சை இலைகள் ரெண்டு பங்கு போட்டோம் வைங்க, ஒரு பங்கு வந்து காய்ந்த இலை போடணும். அந்த காய்ந்த இலையில வந்து கார்பன் வந்து ஜாஸ்தியா இருக்கு, இந்த பச்சை இலையில வந்து நைட்ரஜன் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ வந்து அந்த ரேஷியோ கரெக்டா மெயின்டைன் ஆகணும்னா ரெண்டு பங்கு பச்சை இலை கூட ஒரு பங்கு வந்து காஞ்சேலையும் வேணும். இதை எடுத்துக்கிட்டு அது கூட வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 150 லிட்டர் தண்ணியில ஒரு 10 கிலோ சாணம், பச்சை சாணத்தை வந்து கலக்கி வச்சுக்கிறோம். அது கூட வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் அது நுண்ணீர்கள், பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பியர்லாம் பண்ணணும், இதெல்லாத்தையும் வந்து அதுல வந்து நம்ம வந்து கலந்து வச்சுக்கணும், ஒரு ட்ரம்ல தனியா கலந்து வச்சுக்கணும். இப்ப வந்து நமக்கு இருக்கக்கூடிய தாவர கழிவுகளை கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா நறுக்கி நம்ம வந்து ஒரு 6 அடிக்கு ஒரு 15 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு லேயர் மாதிரி போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் இந்த நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சாணம் இதெல்லாத்தையும் அது கூட வந்து நீங்க ஒரு 1 கிலோ 2 கிலோ வெள்ளத்தை செஞ்சுட்டாலும் இன்னும் வந்து அந்த நுண்ணீர்கள் வந்து நல்லா ஜாஸ்தி வளரும். அதை எடுத்து வந்து மேலால ஒரு லேசை ஊத்துறோம். திரும்ப வந்து நம்ம ஏற்கனவே துண்டு துண்டா வச்சிருக்கக்கூடிய அந்த காய்ந்த பச்சை இலைகள் கலந்த அந்த இதை வந்து ஒரு லேயர் போடுறோம். இப்படியா படிப்படியா படிப்படியா வந்து ஒரு லேயர் வந்து போடுறோம், அதுக்கு மேல இந்த தண்ணியை கொஞ்சம் ஊத்துறோம், அதுக்கு மேல இன்னொரு லேயர் போடுறோம், அதுக்கு மேல வந்து தண்ணி ஊத்துறோம். இதே இதே பண்ணி ஒரு 3-4 அடிக்கு வந்து நல்லா பண்ணி நல்லா காத்தோட்டம் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து அதை லேச கிளறி விடணும். ஏன்னா வந்து காத்தோட்டத்தை ஏற்படுத்தணும், காத்து வந்து அதுல உள்ள போற மாதிரி பண்ணி வந்து பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து 2 மாசத்துல வந்து அருமையான கம்போஸ்ட் கிடைச்சிடும், 1 டன் கம்போஸ்ட் கிடைச்சிடும். இந்த 1 டன் உரம் வாங்கணும்னா இன்னைக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும், அதை வந்து சிம்பிளான மேரிய மெத்தட்ல இந்த கம்போஸ்ட் பண்றதுங்கிறத நாங்க வந்து சொல்லிட்டு வர்றோம்.
1: விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, எப்படி வந்து ஈஸியா நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் வந்து அந்த உரம், ஒரு மூட்டை எருவோட விலை வந்து இவ்வளவு ஆயிடுச்சு, 1000 ரூபாய்க்கு மேல தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே சொல்றாங்க. தவிர அதுக்கான மாற்று வழி என்ன அப்படின்றது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்காங்க சார். இன்னும்
0: ஆமா, அது வந்து இன்னும் சொல்றேன், இந்த அவேர்னஸ் வந்து நிறைய போய் சேரணும். வட்டி தொட்டி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை, ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சாலும் அதை வந்து நடைமுறைப்படுத்துறது இல்ல. இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்முடைய கடைசியிலுக்கு அதுதான் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் சொல்றோம். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் என்னன்னா, ஒத்த பைசா செலவு இல்லாம வெளியிலிருந்து எந்த இன்புட்ஸும் நம்ம வாங்காம.
1: சரி, இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா, ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இந்த கம்போஸ்ட் தயாரிப்பு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே, அது வந்து சக்சஸ் ஆயிருமே சார். அவங்க கிட்ட இருக்க கழிவுகள் தானே அது
0: எல்லாமே. நீங்க வந்து இப்போ ஒரு உரம் வாங்குறீங்க, தொழு உரம் வாங்குறீங்க, ரோட்ல இருந்து இது வரைக்கும் ஃபீல்டு வரைக்கும் கடத்தணும் சரிங்களா, கடத்துறதுக்கே
1: நிறைய விவசாயிகள் இந்த தவற வந்து திரும்ப செய்யாம இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: எல்லாமே இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது, அதுக்காக ஒரு ஆள் கூட போட்டா கூட தப்பு இல்ல.
1: ஆமா சார், நிறைய பேரை நம்ம ஃபீல்டுக்குள்ள இறக்கி கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, இது ஒரு 1000 ரூபாய் கூலின்றாங்க, அதை வந்து கடத்துறதுக்கு அவ்வளவு கொடுத்து இது பண்றதுக்கு தோட்டத்திலேயே நம்ம தயார் பண்ணிட்டோம்னா எடுத்து எடுத்து அப்படி இப்படி போட
1: வேண்டியது. உர தேவைகள் வந்து எல்லாத்துக்குமே குறையும் இல்லைங்களா, செலவு குறையும்.
0: இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியமான இது என்னன்னா, செலவுகள் குறையும், மண் வளம் பாதுகாக்கப்படும், சுற்றுப்புற சூழல் வந்து பாதுகாக்கப்படும், நம்ம உற்பத்தி பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். எப்படி விலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இயற்கை முறையில் தயார் பண்ணக்கூடிய காய்கறிகளாலும் சரி பழங்கள் எதுவானாலும் சரி சீக்கிரம் கெட்டு போகாது, இன்னொன்னு வந்து நல்ல ருசியா இருக்கும். இதுக்குன்னு தனி மார்க்கெட் இருக்கு. நம்ம அங்கே வந்து விற்றுக்கலாம். அதை வந்து அளவளவாக போடணும். நம்ம என்ன வந்து ஒரே அடியாக நான் 10 ஏக்கரா கேரட் போட்டேன்னா அதை யார் இப்போ வாங்குவாங்க? அப்போ வந்து நீங்கள் ஒரு ஏக்கர் பயிர் செஞ்சீங்கன்னா அதில் வந்து ஒரு பல வகையான பயிர்களை வந்து போட்டு டெய்லி ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா
1: சரிங்க சார்,
0: லாஸுங்கிற பிரச்சனைக்கே உங்களுக்கு இதில். அதுவும் இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணால் வந்து ஈல்டு வராது.
1: இது வந்து நிறைய பேத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பொய்யான ஒரு தகவல் சார்.
0: இப்பவும் நான் காட்ட கூட்டிட்டு போய் காட்ட தயாரா இருக்கேன். கேரட் வந்து ஒண்ணுமே போடாத காடு, வெறும் இந்த ஜீவாமிரதமும் மீனமிலும் தெளிச்ச காட்டுல கேரட் வந்து அவ்வளவு சைஸ் அவ்வளவு நல்லா இருக்கு.
1: இன்னும் கலரும்
0: நல்லா இருக்கு, 8 மாசம் வரைக்கும் இன்னும் நல்லா இருக்கு. நீங்க எந்த ஊர்ல வந்து நீங்க உரம் ரசாயன உரம் போட்ட காட்டுல 8 மாசம் வச்சிட முடியுமா?
1: முடியாதுங்க சார். ஏன்னா அது வந்து வெள்ளையா ஒரு மாதிரி
0: அழுகல் வரும். இதை வந்து இப்போ நம்ம எப்பப்போ தேவைப்படாலும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அதில் வந்து அந்த நுண்ணுயிர்கள் வந்து இருக்கிறதுனால வந்து வேற நோய்களை வந்து உள்ளே கொண்டு வராது, எல்லாத்தையும் அழிச்சிரும். அப்போ வந்து நம்மளுடைய பொருள் தரமாக இருக்கும், செலவுகள் கம்மியாகும். இதை வந்து நம்ம அந்த சிஸ்டத்துக்குள்ளே வர்றதுக்கு தான் ரொம்ப வந்து அதாவது விழிப்புணர்வு இல்லை, அவேர்னஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப.
1: சில படித்த இளைஞர்களே வந்து இந்த ஆர்கானிக் வந்து பண்ணணும் அப்படின்னும் போது அது வந்து சரியான தெளிவு இல்லாமல் தவறான நோக்கத்தை வந்து விவசாயிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கே வந்து நீங்கள் சில முயற்சிகள் மூலமாக இந்த ஃபீல்டு ஒர்க்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு போய் சேரும் அப்படின்ற மாதிரி.
0: தயவு செஞ்சு நீங்கள் இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ தயவு செஞ்சு தோட்டக்கலைத்துறைக்கு வாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு அடிப்படையிலிருந்து எப்படி இப்படி எல்லாம் செய்யணும், நான் இப்போ ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன். அந்த மண்ணை பிஹெச் சரி பண்ணுறதுலேருந்து மண்ணை டெஸ்ட் பண்ணி பிஹெச் சரி பண்ணி நுண்ணுயிர்கள் போடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழுவுரத்தோட வந்து ஊட்டமெற்றிய தொழுவரம் போடணும், நோய் காரணிகளை போடணும், பூச்சி காரணிகளை வந்து போடணும், ஜீவாமிருந்தை பண்ணணும், பஞ்சகவியத்தை ஏற்படணும், அப்புறம் வந்து மீனவிழுது இதெல்லாத்த வந்து மெதுவாக ஒவ்வொரு இதாக வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம செஞ்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து அதை தெரியாதனமா என்ன பண்றாங்கன்னா நான் இயற்கை விவசாயம் செய்யறேன்னு சொல்லி ஏதோ ஒரு கம்பெனி பொருளை வந்து வாங்கி
1: போட்டுட்டு
0: அது அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு. நம்ம வந்து இந்த வாங்க வேண்டியது அந்த நுண்ணுயிர்கள் மட்டும் நம்ம கிட்ட நம்மளால இல்லை. அதை வந்து தோட்டக்கலைத்துறையிலும் சரி தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலும் குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது. அதை மட்டும் மொத்தமே ஒரு ஏக்கராவுக்கு அதனுடைய செலவு ஒரு 1000 ரூபாய் இருந்தால் போதும், எல்லா பாக்கெட்டும் வாங்கிக்கலாம். அதை வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த முறையெல்லாம் பயன்படுத்தி நம்ம செஞ்சுட்டோம்னா இதை அவசரப்பட்டு ஏதோ ஒன்று செஞ்சிடுறாங்க, அப்புறம் வந்து இது லாஸ்ன்றாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சாணத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நுண்ணுயிர்கள் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி ஆன்லைனில் வந்து அமேசான் அங்கே இங்கெல்லாம் விற்கிறாங்க. அது ஒரு டப்பானுடைய விலையை 20 ரூபா தான். அந்த ஒரு முறை ஒரு அந்த டப்பா வாங்கி அதை நான் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். இப்படி பயன்படுத்திட்டோம்னா உங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து 6 மாதத்துலேயே உங்களுக்கு மண் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். அது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு இது. இது எப்படி பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த 20 ரூபா கொடுக்கிற டப்பாவை வாங்கி ஒரு 200 லிட்டர் தண்ணியில் அந்த வந்து அந்த ஸ்ட்ரெயினை வந்து நம்ம கலந்துட்டு அது கூட 2 கிலோ வெல்லம் மட்டும் உள்ளே போட்டு ஒரு வாரம் நீங்கள் வந்து கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேஸ்டிங் கம்பஸ் நல்லா நுரைச்சி மேலே வரும், நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 200 லிட்டரையும் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. என்ன பண்ணோம், ஒரு 180 லிட்டர் பண்ணிட்டு ஒரு 20 லிட்டர் நம்ம வந்து திரும்ப அங்கேயே வச்சுக்கலாம். திரும்ப அதுக்கு ஒரு 180 லிட்டர் தண்ணியை ஊற்றி ஒரு 2 கிலோ வெள்ளத்தை மட்டும் போட்டாலே அடுத்த 200 லிட்டர் ரெடி ஆகிடும். அதே மாதிரி ஒரு முறை அந்த டப்பா வாங்கினா நீங்கள் வந்து உங்களுக்கு காலம் முழுக்க வந்து நீங்கள் அந்த வேஸ்டி கம்போர் வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதை வந்து நீங்கள் பாசன நீரோட கலந்து நீங்கள் விட்டீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணீர்கள் வந்து பல மடங்கு பெருகி உங்களுக்கு வந்து மண் வளம் நல்லாகும்.
1: இதுவரைக்கும் இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் நவீன முறையில் அங்கக வேளாண்மை குறித்து நிறைய விஷயங்களை எங்களோட நிலையத்திற்காக எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க சார். அதுக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க சார்.
0: நன்றி.
2: இதுவரை அங்கக வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து நீலகிரி மாவட்ட அங்கக வேளாண்மை திட்டத்தின் துணை தோட்டக்கலை அலுவலர் என் சந்திரன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஏ. புவனேஸ்வரி.
3: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள்.
1: நம் மாநிலத்தில் தொன்று தொட்டு பல பாரம்பரிய இயற்கை வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பங்கள் வழக்கத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய தொழில்நுட்பங்களை அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சியின் மூலம் மேம்படுத்தி விவசாயிகளுக்கு வழங்கும் போது பயிர் விளைச்சல் கூட பெற்று அவர்களின் வாழ்வாதாரம் உயரப்பெறும். தமிழகத்தில் உள்ள மண் பல ஆண்டுகளாக ரசாயன உரங்களையே இடுவதால் அங்கக கரிமச்சத்து குறைபாட்டுடன் இருக்கின்றது. தற்போதைய அங்கக கரிமத்தின் அளவு 1.2% இருந்து 0.68% குறைந்துள்ளது. மேலும் 50% சாகுபடி நிலப்பரப்பு மானாவாரி நிலங்களாகவே உள்ளது. இத்தகைய மானாவாரி நிலங்களை அங்கக வேளாண்மை தொழில்நுட்பங்கள் மூலம் வளமான நிலங்களாக மாற்றி அதிக விளைச்சல் பெறவல்லதாக எளிதில் செயல்படுத்த வாய்ப்புள்ளது. இதற்கு 2-3 ஆண்டுகளே போதுமானது. தமிழகத்தில் 14% இடம் தரிசு நிலங்களாக உள்ளது. இந்நிலங்களை அங்கக வேளாண்மை சாகுபடி நிலங்களாக மாற்ற இயலும். அங்கக வேளாண்மையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு சந்தையில் சிறப்பு கூடுதல் விலை கிடைக்க பெறுகிறது. இதனால் அங்கக வேளாண்மை விவசாயிகள் அதிக வருமானம் பெறுவர். நம் மாநிலத்தில் அங்கக வேளாண் பொருட்களுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் நல்ல ஆரோக்கியமான ஊட்டச்சத்துள்ள உணவு பற்றி மக்களிடம் ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வே ஆகும். ஆகையால் தமிழகத்தில் நிலவும் இன்றைய சூழலில் அங்கக வேளாண்மையை மேலும் மேம்படுத்த பல சிறந்த திட்டங்களை வகுத்து செயல்படுத்த இதுவே சரியான தருணமாகும். இன்றைய வேளாண் சூழலில் சுற்றுச்சூழல் சார் வேளாண் உற்பத்தி தொழில்நுட்பங்களின் தேவை மிகவும் அவசியமாகிறது.
2: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. 34 நாடுகளைச் சேர்ந்த 400-க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் பவானி தேவி தலைமையிலான 24 பேர் கொண்ட இந்திய அணி இப்போட்டியில் பங்கேற்றுள்ளது. ஜெர்மனியின் சூலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
0: நேரம் 8:05.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன்.
6: இன்னைக்கு இந்த எபிசோட ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிப்போமா? நீங்க கடைசியா உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தை செலவழிச்சது எப்போ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அலாம் அடிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோங்க. ஒரு பக்கம் வீடு, ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் டார்கெட்ஸ், டெட்லைன்ஸ் அப்படின்னு அத்தனை பொறுப்புகள், இது எல்லாமே தேடி தேடி ஓடிட்டு இருக்கோம். அதில் நமக்கு நம்ம உடம்பு நம்ம மனசு அப்படின்றதுக்கு நம்ம டைம் ஒதுக்குறோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு விடையாக தான் இன்னைக்கு எபிசோட் அமையும்னு நான் நம்புறேன். நான் உங்க ஸ்ரீவித்யா மாரியப்பன். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம கூட 2 முக்கியமான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் தாங்க, அதாவது ஒரு முக்கியமான ஒரு சைக்காட்ரி டாக்டர், இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட். அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு சர்டிஃபைட் 6 ஃபேஸ் மெடிடேஷன் இன்ஸ்ட்ரக்டர், டாக்டர் அஜய் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ.
7: வணக்கம்.

0: ஸோ அடுத்ததா இன்னொரு முக்கியமான கெஸ்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, மேனிபுலேட்டிவ் தெரப்பி மூலிமா பலரோட லைஃப்ல உடம்பும் முக்கியம் மனசும் முக்கியம், இது ரெண்டுத்துக்குமான அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அவங்களோட பயணத்துல ப்ரூவ் பண்ணிருக்கிற டாக்டர். சென்னை அரும்பாக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட மேனிபுலேட்டிவ் தெரப்பி டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி அண்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் தீபா அவர்கள், வெல்கம் டு தி ஷோ மேம். டாக்டர், இன்னைக்கு எதுக்காக இந்த ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்ல எல்லாருமே ஓடுறோம் ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே போயிருக்கோம். ஸோ அது வந்து கேரியரா இருக்கலாம், இல்ல வந்து நம்ம பர்சனல் க்ரோத், இல்ல பசங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிற இடத்துல நமக்கு நாம அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்தே போயிடுறோம். ஸோ இப்ப நிறைய பேருக்கு வந்து என்ன பண்றீங்க, உங்களோட ஹெல்த் கன்சர்ன் என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியவே கிடையாது. நம்ம ஒரு 10 பேரை பார்த்தோம்னா 10 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மன அழுத்தம், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு, இல்ல ஒரு ஃபியர் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு மனசோர்வு இருக்கு, இல்ல அப்படின்னா ஒரு கவலையோட தான் இருக்காங்க. இது இல்லாம கிடையவே கிடையாது. அண்ட் ரீசன்ட் ரிசர்ச் வந்து அதை விட முக்கியமான விஷயம் வந்து பிசிக்கல் ஹெல்த்தும் வந்து பெருசா இருக்கு. இப்போ 100 to 99 பேர் கேட்டானா, ஒன்று எனக்கு தலைவலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, இல்லை முதுகு வலி இருக்கு. ரிசர்ச் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடல் சோர்வு எஸ்பெஷலி வந்து இந்த பேக் பெயின், இந்த மசில் டென்ஷன், இது எல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல் இஷ்யூஸ். ஸோ மன பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் இருந்தாலுமே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு ரிசர்ச்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் லைக் ஃபர்ஸ்ட், நீங்க இப்போ வந்து தெரப்பி மூலமா எவ்வளவோ பேஷண்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. மனசோட பிரச்சனையை சரி பண்ணும் போது உடலோட பிரச்சனையும், உடலோட பிரச்சனையை சரி பண்ணும் போது மனசோட பிரச்சனையும் சரியாகுதா? அது எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது?
1: ஓகே, யோகத்தில் உடலும் மனதும் நேர்கோணலானால் வாழ்க்கையின் வளைவு சுழிவுகளும் வசந்தமாகும். ஸோ யோகா அப்படின்றது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே வந்து டு யுனைட், அதாவது நம்மளுடைய மைண்ட் பாடி சோல் இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான் யோகா. வெறும் ஒரு நோயாளிய பிசிக்கல் சிம்டமா பார்க்காம அவங்கள ஒரு ஹோலிஸ்டிக்கா அப்ரோச் பண்றது தான் யோகா இயற்கை மருத்துவம். இப்போ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்மள பல பேருக்கு சோர்வு ஜாஸ்தியா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் தான், பிரெயின் ஃபாக் அதிகமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே இருக்காங்க, அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கு, ரொம்ப சீக்கிரத்துல டிப்ரெஷனுக்கு போறாங்க, நிறைய க்ரானிக் கண்டிஷன்ஸ். இது அப்படியே கண்டினியூ ஆகும் போது அது க்ரானிக் கண்டிஷன் டயபெட்டிஸ் ஆவோ, ஹைப்பர் டென்சிவ் ஆவோ, இல்ல ஹார்ட் டிசீஸ் ஆவோ, எந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இதுல இருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட காலையில எழுந்த உடனே சும்மா ஒரு நிமிஷம் என்ன டைம் அப்படின்னு பாக்குறோம், என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்றதுக்காக நம்ம போன் எடுக்கும் போது வி ஸ்டார்டட் ஸ்க்ரோலிங். அது அப்படியே நம்ம பண்ணிட்டே இருக்கும் போது நம்மள மறந்து நம்ம ஒரு விஷயத்துல அப்படியே ஈடுபட்டுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பிசிக்கலா மென்டலா நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது, இது எல்லாமே டிசீஸ் அப்படின்றது கிடையாது, இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அந்த காலத்துல இருந்ததுக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இது எப்படி நமக்கு மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு சின்ன விஷயம். நம்ம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வி கோ இன் சன்லைட், ஸோ எந்த நேரமும் நம்ம வெயில்ல இருப்போம், வெயில்ல விளையாடுவோம், ஒரு பிடி பீரியடா இருக்கட்டும் இல்ல ஸ்கூல் டேஸ், என்ன இருந்தாலும் நம்ம வெயில் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா, நம்ம க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்ல ஏசி இதுலதான் நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம். ஈவன் கிட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் விளையாடுறதே கிடையாது, அதிகமா அவங்க வந்து மொபைல் அண்ட் கேட்ஜெட்ஸோட தான் இருக்காங்க. ஒன்னு டிவி பாக்குறாங்க, இல்ல வெப்சீரிஸ் பாக்குறாங்க, இல்ல கேம்ஸ் இது பண்றாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி ஸ்கிரீன் டைம்ல ஸ்பெண்ட் பண்றதும், ஆர்டிபிஷியல் ஃபுட், ஆர்டிபிஷியல் கலர்டு ஃபுட், கலப்படம் இருக்கக்கூடிய உணவுகள், துரித உணவுகள் எல்லாம் நிறைய எடுக்கிறது மூலயமா அவங்க ரொம்ப சீக்கிரத்துல இந்த மாதிரி மென்டல்லா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, கம்ஃபர்ட் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா ஒரு கம்ஃபர்ட். யாருமே அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை விரும்புறது இல்லை, அவாய்ட் பண்றோம். அதே மாதிரி எஃபர்ட்ஸை யாருமே விரும்புறதே கிடையாது, எதுக்குமே எஃபர்ட் போடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் வரும். நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அது எவ்வளவு ஈஸியா நான் இங்க இருந்தே எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பக்கத்து தெருவில் தான் நமக்கு ஒரு கிராசரி ஷாப்ஸ் இருக்கும் நமக்கு, பட் அங்க போய் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஆப் மூலயமா நம்ம அதை வீட்டுக்கே வர வைக்கிற மாதிரி நமக்கு இப்போ ஃபெசிலிட்டி வரும்போது ஒரு சின்ன வாக் கூட இல்லை. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு வாக் லாட், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 to 15,000 ஸ்டெப்ஸ் அவங்க வாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஹோல் ஹார்ட்டடா கையை நெஞ்சில வச்சு சொல்லி பாருங்க, எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு நடந்திருப்போம் இல்ல குதிச்சிருப்போம், பிசிக்கலா நம்ம வந்து குனிஞ்சு நிமிந்து நம்ம எந்த ஒர்க்கை நம்ம பண்ணிருப்போம். ஸோ கம்ஃபர்ட் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த கம்ஃபர்டோடைய விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் பீயிங் அப்படின்னாலே வி ஷுட் மூவ், வி ஷுட் ஸ்ட்ரெச், ஒரு மூமெண்ட்லயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மூமெண்ட் குறையுது அப்படின்னா ஸோ அங்க நமக்கு சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். அதனால கண்டிப்பா நம்மளுடைய அலைன்மெண்ட் மாறப்படும். அதனால நமக்கு பல நோய்கள் வரத்துக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இயற்கை முறையான வழிகளை நம்ம மேற்கொள்ளணும். காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் வெயில்ல நிக்கிறது, ஒரு 1 hour நமக்காகவே நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிய லைக் ஒரு சிம்பிள் வாக்கிங் போறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து இது பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ பிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட். ஒன்ஸ் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிசிக்கலாகவும் நமக்கு சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோர் தென் 72-73% நம்மளுடைய தமிழ்நாடு பாப்புலேஷன் நம்ம வந்து அதிகமாக கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கிட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது 5 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க 70% இந்த மாதிரி மொபைல் அண்ட் ஸ்கிரீன் டைம்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய இம்பாக்ட் வந்து இன்னும் அதிகமாகவே நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு. ஸோ பிசிக்கல் ஹெல்த் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம மென்டல் ஹெல்த்தாகவும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் நம்ம இதில் வந்து நிறைய தெரப்பீஸ், யோகா இயற்கை மருத்துவம் அப்படின்றது மருந்து இல்லா மருத்துவம் இது. ஸோ இது நம்ம வாழ்வியல் மாற்றங்கள் கொண்டு வர்றது மூலயமா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காலையில் எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற லைஃப் ஸ்டைலை சொல்லி கொடுக்குறோம். நேச்சுரல் டயட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத சொல்கிறோம். நம்மளுடைய அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரியில் 100 படுக்கை உள்ள ஹாஸ்பிட்டல் இது. இங்கே உணவே பார்த்தீங்கன்னா இயற்கை உணவு தான் தருவோம், சமைச்ச உணவே தரமாட்டோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்சஸ் பேஸ் பண்ணி தான். தண்ணியை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், நீர் சிகிச்சை. மண்ணை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், மண் சிகிச்சை, காந்தக சிகிச்சை, நிற சிகிச்சை. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர், ரேக்கி, பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். டயட் தெரப்பி, யோகா தெரப்பி அப்படின்னு வி ஹாவ் மோர் தேன் 40 தெரப்பீஸ். ஸோ இந்த தெரப்பீஸ் அந்தந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கும் போது ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் தெம் பேக் ஃப்ரம் த டிசீஸ்டு கண்டிஷன்.
0: ரொம்ப தெளிவான விளக்கம். உண்மையிலே நம்ம மனசுல இருக்கிற நிறைய விஷயம் உடம்புல பிரதிபலிக்கும். சரி, இப்ப இதே விஷயத்த நம்ம கொஞ்சம் சயின்டிபிக்கா பார்க்கும் போது WHO ஒரு ரீசெண்டான ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர் இல்ல குரானிக் ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு இருக்கும் போது அது மனநல பிரச்சனையா வெளியில தெரியறதுக்கு முன்னாடி பிசிக்கலா கண்டினியூஸ் டயர்னஸ் இல்ல பிசிக்கல் பெயினா இல்ல ஒரு பாடி பெயினா இல்ல கம்ப்ளீட்டா ஏதோ லைக் தே டோன்ட் ஹாவ் அ பிசிக்கல் ப்ராப்ளம் பட் தே வில் feel it அப்படின்ற ஒரு விஷயம் இதனால ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட இத்தனை வருஷ அனுபவத்தில் எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் மூலிமா இந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, அதாவது எனக்கு எந்த பிரச்சனைன்னு தெரியல ஆனால் என்ன எப்பவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் இல்லை எனக்கு எப்பயுமே பாடி பெயின் இருக்குது அப்படின்ற பேஷண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? அப்போ இருந்து நீங்கள் ஆரம்பித்ததுக்கும் இப்போக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, இது எப்படி மாறி இருக்கு?
2: கண்டிப்பாக சொல்லணும், நம்ம எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஆக்சுவலாக தப்பாக புரிஞ்சிருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஒரு இயற்கையான ஒரு சர்வைவல் மெக்கானிசம். இது வந்து நம்ம பழங்காலத்தில் இந்த கல்காலம்னு சொல்லுவோம்ல அந்த டைம்லேருந்தே இருக்குது நமக்கு. ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தனால தான் நம்ம இவ்வளோ வருஷம் வந்து உயிரோடு இருந்திருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு இடத்துல ஒரு புலி வருது அப்படின்னா அந்த புலிகிட்டேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம ஓடணும் வேகமாக, அந்த சத்தத்தெல்லாம் ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும் எங்கே வருது என்ன வருதுன்ட்டு. அப்போது நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் முக்கியமான இடத்துக்கு போகணும், மசில்ஸுக்கு போகணும், மசில்ஸ் இறுக்கமாகணும், ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக பம்ப் பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான ஒரு மெக்கானிசம் தான் ஸ்ட்ரெஸ்ஸு பண்ணுது. ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ஆன உடனே நம்ம உடம்புல வந்து ரியாக்ட் பண்ணுறோம், ஒரு சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, அந்த ஹார்மோன்ஸ் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த காலத்தில் புலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, பட் இந்த காலத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ, எக்ஸாம்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் வர ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்க ஸ்க்ரீன் டைம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காலத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடி ப்ரொடெக்ட் தான் பண்ணுது. அதோடைய வேலை என்ன பண்ணுதுன்னா வந்து ஹார்மோனை சுரக்குது. ஹார்மோன் சுரந்தனே நம்ம பாடியில் ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது, உடம்புல இருக்க தசைகள்லாம் இறுக்கமாகுது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது. இது வந்து நார்மல் மெக்கானிசம் தான் இது. பட் அதுவே கன்சிஸ்டண்டாக நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குமே, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம உடம்புல இமீடியட்டாக தேவைப்படுற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தாண்டி கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கா

0: இந்த மாதிரியான பல வகையான மாற்றங்கள் ஏற்படுது. அது கன்சிஸ்டண்டாக இருக்குமேது நம்மளுடைய மூளையிலையும் சில மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இதனால நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது, நம்ம ஒர்க் பிளேஸில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், தூக்கம் இல்லாமல் இன்னும் அதிகமாகுது, அதனால இன்னும் பதட்டம் அதிகமாகுது, பதட்டம் அதிகமாகுது, மன அழுத்தம் இன்னும் அதிகமாகுது. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக போகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு ஒரு பதட்டமாக இருக்கிற ஒரு விஷயம், நார்மலான ஒரு எமோஷன், அது நோயாக மாறுது. இப்போ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒன்லி வந்து நம்ம பதட்டம்னா மனசு மட்டும்தான் இல்லை, அது உடலில் ஏற்படுற மாற்றங்களும் சேர்ந்து தான் ஒரு நோயாக வெளிப்படுது.
1: ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகுன்றது வந்து எப்பயுமே நமக்கு இருக்கிறது தான், இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடு, அந்த மோடில் இருக்கிற விஷயம் தான் நம்மளோட டெவலப்மெண்ட். ஸ்ட்ரெஸ்ஸுன்னொன்னே நம்ம யாருமே இப்படியே பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரெண்டு விதம் இருக்கு, யூஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். குட் ஸ்ட்ரெஸ் பேட் ஸ்ட்ரெஸ் தான் அப்படி சொல்றது. குட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்மள அடுத்தடுத்து மோட்டிவேட் பண்ணி நம்மள ஒரு ப்ரோக்ரஸ்க்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் குட் ஸ்ட்ரெஸ். ஆனா இதே பேட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து நமக்கு லாங் ரன்ல அது இருந்துகிட்டே இருக்கும் போது, சார் சொன்ன மாதிரி கார்டிசால் லெவல் ஜாஸ்தி ஆகும் போது அது அவங்களுக்கு டிசீஸா அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் பண்றது.
0: இன்ஃபேக்ட் ஒரு ரீசெண்டான ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குற விதம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான குரூப்பாக பிரிச்சிடுறாங்க. ஒரு குரூப்புக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனா ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க அதே ஸ்ட்ரெஸ்ஸை. இன்னொரு குரூப் கிட்ட ஸ்ட்ரெஸ் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்லி புரிய வச்சு அதையே ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் அவுட்கம் பார்க்கும்போது யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு கெடுதல் நினச்சாங்களோ அவங்களுக்கு உடல் நலம் கேடுதல் ஏற்படுது, கவனம் சிதறது ஏற்படுது, தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, ஈவன் இம்யூனிட்டி கூட குறையுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்ட்ரெஸ்ஸு நல்லதுன்னு சொன்னவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய அவுட்கம் க்ரோத் எல்லாமே நல்லா இருக்கு, இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஸ்ட்ரெஸ் நம்ம பாக்குற விதமும் அதோட அவுட்கம் வந்து மாத்தும்.
1: நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க, கார்டிசால் அந்த தூக்கமின்மை. இப்போ நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி வரும், என்ன அப்படின்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்ப எல்லாரும் தூங்கின பிறகுதான் நமக்கு நம்ம ஒரு டைம் எடுக்கிறோம்னு சொல்றோம். அந்த டைமை நம்மளதுல மோஸ்ட்லி பல பேர் என்ன பண்றோம்னா ஃபோன்ல தான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒன்று ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்லயோ ரீல்ஸ் பாக்குறோம். ஸோ அந்த ஃபோன்லயே தான் முன்னாடி டிவி பார்த்துட்டு இப்ப கம்ப்ளீட்டா ஃபோனுக்கு வந்துடுச்சு. இப்போ ஃபோன் பார்த்துட்டே இருந்து இதுதான் எனக்கான ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு நம்மளே அதை நம்புறோம். பட் வேற இப்போ ரீசெண்டான ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அந்த ஃபோன் ஸ்க்ரோலிங், எஸ்பெஷலி இந்த டூம் ஸ்க்ரோலிங் வந்து அந்த 5 நிமிஷம்னு ஆரம்பிக்கிறது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிடுது. ஸோ அப்படி போகிறதுனாலையும் அந்த ப்ளூ லைட்ஸ்னாலையும் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து உருவாக்குது. அண்ட் அகெய்ன் இது வந்து நம்மளோட கார்டிசால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம், நம்ம பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு செய்கிற விஷயமே அப்பப்போ பிரச்சனையை உருவாக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஃபோன் இல்லாமல் எனக்கான டைம் நைட்டு அந்த தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் டாக்டர்?
0: நம்ம எல்லாருமே வந்து ஃபோன் பார்க்குறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ரைட்டில் நம்ம நைட்டில் படுத்தவனே யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு வந்து ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். சிம்பிளாக சொல்லப்போனால் ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. இதை ஓவர் திங்க் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம மனசு பயம் வந்துடும், ஐயோ ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்குமே, ஏதோ டேஞ்சரோ அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபோன் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஃபோன் எடுத்தவொடனே நீங்கள் சொன்னது தான் இருக்கும், 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். பட் அகைன் இட் இஸ் எண்ட் அப் இன் 3 ஹவர்ஸோ இல்லை 2 ஹவர்ஸ்லேயோ முடிஞ்சிருது. ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ், தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் என்னோடய கிளையன்ஸ்க்கெலாம் நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு ஃபோன் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் லைட் போடுங்க, லைட் போட்டு உட்காந்து பாருங்கள். படுத்துக்கிட்டே லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஃபோன் பார்க்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அந்த ப்ளூ லைட்டோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாகிடும். ரெண்டாவது, படுத்துக்கிட்டே ஃபோன் பார்க்குறது இன்னும் ஒரு டேஞ்சரஸான விஷயம், ஏன்னா நம்ம படுக்க போகிறோம், லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரெயினுக்கு நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் தூங்க போகிறோம். ஆனால் தூங்க போகிற நேரத்தில் நம்ம லைட்டு போட்டு பார்க்கும்போது அது பிரெயினுக்கு ஒரு கன்ஃப்ளிக்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம தூங்க போல ஃபோன் பார்க்க போகிறோம் தான் அதுக்கு தோணும். இப்போ நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் அவசியமான ஒரு நேரத்தில் நீங்கள் படுத்துட்டு ஃபோனை எடுத்து பார்க்கணும்னு தான் தோணுமே தவிர உங்கள் பிரெயினுக்கு வந்து தூக்கம் உடனே வரவே வராது. ஸோ நம்மளே நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்மளே அதை தப்பு சொல்லக்கூடாது, ஏன் இன்னைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு அதை குறையவும் சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும்.
2: ஆக்சுவலாக நம்ம தூங்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லீப் சைக்கிள் இருக்குது. பகலில் நமக்கு வந்து செரோட்டோனின்ற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும், நைட்டு நமக்கு தூக்கத்துக்கு தேவையான மெலட்டோனின்ற ஹார்மோன் தான் நமக்கு தூக்கத்துக்கு முக்கியமான ஹார்மோன். இது எப்போ வரும் அப்படின்னாக்கா லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த டார்க்னஸ்ல நமக்கு அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த

மொபைல நம்ம பார்க்கும் போது, இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி லைட் போட்டுட்டு பாக்குறதும் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ரேடியேஷன் நமக்கு மெலட்டோனின் செக்ரேஷன் ஆஃப் பண்ணிடும். சோ அப்ப என்ன ஆகுது, ஸ்லீப் சைக்கிள் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்ப அதே மாதிரிதான் கார்டிசால் பத்தி சொல்லிருந்தாங்க. இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் வந்து நமக்கு டேல, ஏன்னா வி நீட் ஸ்ட்ரெஸ், காலையில இருந்து நான் ஆக்டிவா இருந்தாதான் நைட்டுக்கு தேவையான ரெஸ்ட் எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவ் அண்ட் ரெஸ்ட் ரெண்டும் இருந்தாதான் பாடி ஹெல்தியாவே இருக்கும். ஸோ இப்போ இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் காலையில இருந்து ஆக்டிவா இருக்கு, நைட்ல அதோடைய லெவல் கம்மி ஆகணும். பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம இன்ட்ரெஸ்டா நம்ம மொபைல் பாக்குறது, இல்லை அதை கேம் விளையாடுறது, இல்லை வெப்சீரிஸ் அந்த மாதிரி பாக்குறது, இப்படி எல்லாம் பார்க்கும் போது அந்த ஹார்மோன் இன்னும் ஆக்டிவாவே இருக்கும், நமக்கு அப்போ மெலட்டோனின் செக்ரேஷன் இருக்காது. ஸோ அந்த ஹார்மோன் நைட்டெல்லாம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும் போது அகெயின் டே டைமில் இட் ட்ரெயின்ஸ் அவுட். ஸோ அப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரௌசினஸ், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது சொன்னீங்க காலையில் எழுந்ததுலேருந்து டயர்டாக இருக்கு, என்னோட ஒர்க்கை என்னால் எஃபெக்டிவாக பண்ண முடியல, ஐ ஃபீல் ட்ரெயின்ட் அவுட், என்னால் முன்னாடி மாதிரி திங்க் பண்ண முடியல, என்னோட திங்கிங் கெப்பாசிட்டி கம்மி ஆகிடுச்சு. ஸோ அந்த எஃபிஷியன்சி குறையுது, பிரெயின் ஃபாக் டெவலப் ஆகுது, ஃபெட்டிக்னஸ் வருது, இது எல்லாமே வரது காரணம் லேக் ஆஃப் கார்டிசால் லெவல். ஸோ நமக்கு ஆக்டிவ்னஸ்க்கு தேவையான கார்டிசால் எப்போ குறையுதோ அது வந்து நமக்கு இந்த மாதிரி டயர்ட்னஸை கொடுக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ இந்த ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் கிரெடிட் மாதிரி நம்ம பிரெயினுக்கு. நம்ம அந்த மாதிரி மொபைல் பார்க்கும் போது சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், இல்லை ஒரு காமெடி பார்க்குறோம், இல்லை சில கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்ம அதை இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும் அப்படின்ற அந்த ட்ரிகர் வரதுக்கு காரணம் நம்ம பிரெயினில் டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இது என்னன்னா, இட்ஸ் அ கிரெடிட் ரிவார்ட் ஹார்மோன் சொல்லலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் வாங்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைக்குமோ, அந்த மாதிரி சில கண்டென்ட்ஸை நம்ம பார்க்கும் போது வி ஆர் ஃபீலிங் ஸோ ஹாப்பி, வி ஆர் எலைட்டட், ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீல் நமக்கு கிடைக்கிறது காரணம் பிகாஸ் ஆஃப் டோபமைன். ஸோ இது என்ன ஆகுது, நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கக்கூடிய விஷயத்த ஈஸியாக நம்ம பிரெயினுக்கு அந்த வீடியோஸ் மூலயமா, அந்த மூவிஸ் மூலயமா, இல்லை கேமில் கிடைக்கக்கூடிய விக்டரி மூலயமா நமக்கு அந்த டோபமைன் கிரெடிட் கிடைக்குது. ஸோ அதை நம்ம பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, அதை திருப்பி திருப்பி அதுக்கு அடிக்ட் ஆகி இட் எண்டப்ஸ் வித் டோபமைன் அடிக்ஷன். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, வி யூஸ் டு கிவ் அவேர்னஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ஸ், அதை லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா, தே ஃபால் சிக், அவங்களுடைய நார்மல் மெமரி பவர் லாஸ் ஆகுது, ஃபோக்கஸ் இல்லாமல் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் அவங்களுடைய மார்க்ஸ் அந்த ஸ்கோர்ஸ் கம்மி ஆகுது, ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட கான்வர்சேஷன் ரொம்ப கம்மியாயிடுது, தே ஃபீல் ஸோ ஐசோலேட்டட். ஸோ அதுலேயும் இல்லாமல் தே ஃபால் சிக் ஆல்சோ, ப்ரோங்கே லாஸ்துமான்ற கண்டிஷனில் வராங்க. எப்பவுமே ஒரு டிசீஸை நாங்கள் ஃபிசிக்கலாக மட்டும் பார்க்க மாட்டோம், மென்டலாகவும் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா 100% அவங்க மென்டல் அஃபெக்ட் ஆயிருக்கும் போதுதான் அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ரூல் அவுட் பண்ணும் போதுதான் இந்த டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க ரூல் அவுட் பண்ணிருந்தோம். ஸோ இந்த அடிக்ஷனை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் ரெடியூஸ் த ஸ்கிரீன் டைம். ஸோ அந்த அடிக்ஷன் அதோட நிக்கல, அது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் அஃபெக்ட் அதர் ஹார்மோன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அட்ரினல் ஃபெட்டிக் அப்படின்றது டெவலப் ஆகும், பிகாஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதே அட்ரினல் கார்டெக்ஸ். ஸோ அந்த ஹார்மோன் செக்ரேஷன் உங்களுக்கு ஃபெட்டிக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இட் வில் ஸ்டார்ட் ஸ்டீலிங் த அதர் ஹார்மோன்ஸ், காம்பன்சேட்டிங் த ஸ்ட்ரெஸ். அப்போ என்ன பண்ணும், ரெகுலராக நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸை ஸ்டீல் பண்ணும், இன்சுலினை ஸ்டீல் பண்ணும், தைராய்டை ஸ்டீல் பண்ணும். ஸோ ரொம்ப சீக்கிரத்தில் ஹைப்போதைராய்டிசம் டெவலப் ஆகுது, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் டெவலப் ஆகுது, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் டெவலப் ஆகுது, ஈவன் டயபிட்டிஸ். இட் இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ். அதாவது இதுதான் காரணம்னு சொல்லலை, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இப்போ காணப்படுது. அதுலேயும் யங்ஸ்டர்ஸுக்கு அதிகமாக வர்றது நம்ம இந்த மாதிரி டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும் அப்படின்னா, டாக்டர் சொன்ன மாதிரி பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி வி ஷுட் கீப் மொபைல் அவுட், எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் பார்க்கக்கூடாது, இந்த டைமுக்கு மேலே ஃபோனை நம்ம தொடக்கூடாது அப்படின்ற அந்த செல்ஃப் டிசிப்ளின் நம்ம டெவலப் பண்ணுவோம். இட்ஸ் லைக் தபஸ், நம்ம யோகாவில் வந்து ஒரு ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் சொல்கிறது தான் மெடிடேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வி ஷுட் எங்கேஜ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாகணும். அண்ட் வி ஹாவ் டு காம்பன்சேட், சி கம்ஃபர்ட்டோ எஃபோர்ட்டோ நமக்கு வேணும் தான், அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லலை, அதுக்கு பதிலாக ஒரு காம்பன்சேஷன் ஏதாவது புக் ரீடிங் நிறைய கொண்டு வரணும். ஏன்னா கோவிட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மொபைலில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடிங்கே பண்ணுறாங்க, அதை பிடிஎஃபாக கொடுத்துருங்க மேம், நாங்கள் ரொம்ப ஈஸியாக படிப்போம், லேப்டாப்பில் படிப்போம். ஸோ அவங்களுடைய
ஃபுல்

0: ரீடிங் சிஸ்டமே வந்து லேப்ல தான் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபோனில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் லேர்னிங் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெறும் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, ஈவன் த ஐஸ் ஆர் ஸ்ட்ரெயினிங் லாட். ஸோ மயோப்பியா டெவலப் ஆகுது, அவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் நிறைய டெவலப் ஆகுது. ஸோ சைக்காலஜிக்கலாக அவங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன அச்சீவ் பண்ணணுன்றாங்களோ அந்த கோலே அச்சீவ் பண்ண முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டோபமைன் அடிக்ஷன் தான். ஸோ அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக அவங்கள விட்ரா பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ டைவர்ஷன்,
1: இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக, அதாவது நைட்டில் இந்த மொபைல் ஃபோன்ஸ் கன்ஃபார்மாக இருக்கக்கூடாது. இப்போ ஸ்லீப் உடம்போட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. பட் இது சொன்னோம்னா அடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் வர கேள்வி, அதெல்லாம் ஓகே எனக்கும் தூக்கம் முக்கியம், ஆனால் எனக்கு தூக்கம் வரலை அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து வீட்டுல வந்து சொல்லுவாங்க, பா அவன் வந்து புண்ணியமானவன்டா, படுத்த 5 நிமிஷம் தூங்கிடுவான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு படுத்த 5 நிமிஷம் யாரடா தூங்குறான்னு பார்த்தா ஆட்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்களை இது பண்ணும். ஸோ இப்போ ஸ்க்ரீன் வேண்டாம், ஏன்னா நம்ம நான் அதை பர்சனலா பாக்குறத ஒரு எஸ்கேப் மெக்கானிசமா தான் நம்ம எல்லாமே வந்து அந்த மொபைல் போன்ஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு தூக்கம் வரல, அந்த டைமை நான் விட்டேன்னா நான் எதையாவது தேவையில்லாம திங்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது வரைக்கும் நான் போனை பார்த்துட்டு இருந்தேன்னா தன்னால அது என்னோட டயர்டாகி நான் தூங்குற வரைக்கும் போனை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபோன் நான் எடுக்கலை ஆனால் எனக்கு தூக்கம் வரணும், ஏன் அப்படின்னா இப்போது ஸ்லீப்பிங் பில்ஸ் இந்த மெடிக்கேஷன்ஸ் ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியாக நான் வந்து ப்ராப்பராக ஸ்லீப்பிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன இது நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ்?
2: ஸோ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சுன்னு ஓடிட்டே இருக்கும். முதல்ல வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோம், நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அதோட ஒரு பார்ட் தான் நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி ஃபோனை எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம லைட்டான ரிலாக்ஸேஷனாக ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின் சொல்லணும், ஓகே முடிஞ்சிருச்சு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து லைட்டான ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் சொல்லலாம், ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 10 நிமிஷம் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம மைண்டில் அமைதியாக உட்காந்து என்னென்னலாம் தோணுதுன்றதை எழுதலாம். ஏன்னா நம்ம மைண்டை வந்து நம்ம வந்து என்ன தோணுதுன்றதை எழுதாமல் விடமே தான் நைட்டு நம்ம படுத்த உடனே உட்காந்த உடனே நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம காலையில் என்ன நடந்தது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எல்லா விஷயம் தான் நமக்கு ராத்திரி மேஜராக ஓடும். அது இல்லாமல் நம்ம லைஃப்பில் போகிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் பர்டனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டில் சண்டையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஓடும். இப்போ ப்ராப்பராக தூங்குறதுக்கு முன்னாடியே அது ஒரு 15 மினிட்ஸ்க்கு டைம் ஒதுக்கி என்னென்னலாம் திங்கிங் வருதுன்றத இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் முடிச்ச உடனே உட்காந்து ஜர்னலிங் சொல்லுவாங்க, அதை உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறோம். இதோட இன்னொரு ஒரு பெட்டர் எக்ஸசைஸ் இருக்கு, கிரேட்ஃபுல்னஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்னைக்கு லைஃப்ல நடந்த விஷயங்கள் என்னென்ன, நம்ம ஒர்க் பிளேஸ்ல நடந்த விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள், நம்ம நமக்காக பண்ண விஷயங்கள் என்னென்ன, நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்குமோ, அதுல நமக்கோ இல்லை யாருக்கோ ஒரு நல்லது நடந்திருக்குன்னா அதை யோசிச்சு அதை டாக்குமெண்ட் பண்ணி அதுக்காக நம்மளே நம்மளை அப்ரிஷியேட் பண்றது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சோதான் குட் திங்ஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணமேது தான் இட் வில் அப்ரிஷியேட், அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணமேதே நம்ம பிரெயின் வந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக காம் டவுன் ஆகும், அதுக்கப்புறம் வி வில் கோ டு ஸ்லீப். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரே ஃபிக்ஸட் டைமாக வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். இதெல்லாம் ஸ்லோவாக பில்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். நம்ம ஒரு 4 நாள் பண்ணலாம், 1 வாரம் பண்ணலாம், அதுக்கப்புறம் இட் வில் அகைன் கோ பேக் டு த சேம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பழகிட்டோம் முன்னாடி. ஸோ எடுத்தோடனே நான் நிறைய நேரம் பண்ணலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் டு ஸ்லீப் இன் அ பெட்டர் வே. அதையும் தாண்டி ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுது, இதனால எனக்கு மார்னிங் டயர்டாக இருக்குது, என்னால் என்னுடைய ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் வந்து ப்ராப்பராக செயல்பட முடியல, இதனால எனக்குடைய ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாயிட்டே வருதுன்னா கண்டிப்பாக மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் மெடிக்கேஷன்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாது என்றைக்குமே. ஒருத்தருக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னா நம்ம மாவுக்கட்டு போடுறோம், பட் மாவுக்கட்டு வந்துட்டு சொல்யூஷன் கிடையாது, அது வந்து ஒரு டூல், அது மூலமாக உள்ளுக்குள்ள அந்த எலும்புகள் தானாக கூடுறதுக்கான ஒரு டைமை தரும். அந்த மாதிரி மெடிசன்ஸை நம்ம ஒரு இமீடியட் மெஷராக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம என்ன விஷயம்லாம் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமோ அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும் நம்ம பிரெயினுக்கு, அதுதான் அல்டிமேட் சொல்யூஷன் ஆக்சுவலாக.
3: தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நமக்கு தூக்கம் வரணும், இந்த ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப லெகுவாக ஆகும், நம்மளால் நல்லபடியாக தூங்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சரி, இப்போ யோகாவில் இதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம ஈஸியாக தூங்க முடியும் அப்படின்றத இப்போ டாக்டர் தீபா சொல்லுவாங்க. பட் அது நாளைக்கு இந்த நிகழ்ச்சியோட 2nd பகுதியில் கேட்போம். நன்றி, வணக்கம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி நேரம் 8:32:30. திரைகானம் கேட்போம். முதல் பாடல் அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நினைத்தாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சி, நினைத்தாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சி நேர்களான உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு 9 மணி வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான 80s மற்றும் 70s வெளியான சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டஞ்சா பண்ணலாம். அதுக்காக நீங்கள் கால் பண்ணுடைய நம்பர் 9344-101-8, 8300-0019-1-1-8, 0423 இணைப்பெண்ணோட 2966-7-81 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நீங்கள் வந்து கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300-0019-1-1-8 அப்படி நம்பருக்கு உங்களுக்கு என்ன பாடல் வேணும், என்ன திரைப்படத்திலிருந்து நீங்கள் இங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்லாம் டைப் பண்ணி அமைச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த பாடலை ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டஞ்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். மூட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேத்தாலே இனிக்கும். அந்த வரிசையில நிகழ்ச்சியில் இணைய போற நேயர், ஹலோ வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்ங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: மரத்துக்குள வட்டம் தாசர்வேல இருந்து பாலசுவரணி பேசுறேங்க.
0: என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: பெரிய தம்பி படத்திலிருந்து தாஜ்மஹாலே அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதோ

திருப்பூர்ல இருந்து மெசேஜ் பண்ண புவனேஸ்வரிக்காக அந்த பாடலை கேட்டோம். ஊடிஎஃப்எம் 101.7 நேர்கள் கிட்ட பண்ணிட்டு இருக்கிறது நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல். எந்த நேயரோட விருப்பமான பாடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஊட்டியில இருந்து பிரியா மெசேஜ் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதுவும்

0: Pakistan calls itself a victim of terrorism. Indeed, a paradox which only Pakistan could sustain. It is a living example of a Frankenstein state which is shocked when its own monster bites back.
1: Mr. Singh said India categorically rejects the baseless and malicious allegations made by Pakistan. She said Jammu and Kashmir was, is and will always remain integral and inalienable part of India. External Affairs Minister Dr. S. Jaishankar has said that passport delivery has now become completely democratized as it is swift, secured and decentralized. Addressing the annual Regional Passport Officers Conference in New Delhi, Dr. Jaishankar said that the passport service is accessible to remotest corner of the nation. He said Indian passport is treated with respect and with confidence internationally.
2: As our foreign policy establishes India as a Vishwa Bandhu, the Indian passport is treated with respect and with confidence internationally. Our responsibility is to ensure that the process of obtaining this document remains a matter of right, not as a struggle.
1: Peace talks between the US and Iran were called off today after intense fighting between Israel and Hezbollah in southern Lebanon, killing 21 people. Iranian officials did not travel as planned to Switzerland, insisting that the fighting in Lebanon must stop before the talks can take place. U.S. Vice President J.D. Vance also postponed his trip. Israel and Hezbollah later agreed to a ceasefire. A senior U.S. official said negotiators for the U.S. and Qatar worked out the deal with the help from Iran. A report from our correspondent.
3: The ceasefire is being seen as an important step towards easing tensions across West Asia. The truce was secured after urgent efforts by United States, Qatar and Iran, following a sharp rise in fighting between Israel and Hezbollah that raised fear of a wider conflict. The ceasefire also supports ongoing diplomatic efforts between Washington and Iran aimed at reducing regional tensions and ensuring smooth flow of trade through shipping routes. However, major challenges remain. Israeli forces continue to hold position in parts of southern Lebanon, while Hezbollah has insisted that Israel must fully withdraw. More talks are expected to be in the coming days if the ceasefire holds. But the situation remains fragile and any fresh confrontation could quickly undermine the latest peace efforts. This is Vinod Kumar for Akashvani News from Dubai.
1: Back home, India has undergone a remarkable transformation driven by the principles of Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas and Sabka Prayas under the visionary leadership of Prime Minister Modi in the last 12 years. Akashvani News brings you a special feature, 12 Saal. Vishwas ke, Vikas ke, Jan Kalyan ke. Today, we focus on the steps taken by the government to transform the Northeast. A report.
4: When it comes to nation building, leaving the Northeast neglected is impossible in New India. This region was once identified only by violence, blockades and neglect. But Prime Minister Narendra Modi's government changed this. Over the past 12 years, the Prime Minister himself has visited the Northeast more than 83 times. Connectivity of remote and hilly regions with the national mainstream has increased in this period. This has resulted in increased tourism and created greater local income opportunities. Over 47,270 crore rupees have been spent under the Pradhan Mantri Gram Sadak Yojana, and more than 46,290 kilometers of rural roads have been constructed. 8 new greenfield airports have been developed over the past 12 years. There were 9 such airports in 2014 and the number has now increased to 17. Under the Uran scheme, 90 routes and 12 airports and heliports have been operationalized. Over 4,170 kilometers of railway lines were electrified in the Northeastern region. 100% railway electrification has been achieved in Arunachal Pradesh, Meghalaya, Nagaland, Tripura and Mizoram. For the first time since independence, the first freight train reached Manipur in 2022 and the first freight train reached Meghalaya in 2023. The first train reached Mizoram in 2025. Talking to Akashvani News, Principal of Itanagar's Dera Natung Government College, Dr. M.Q. Khan said that air connectivity has improved in Arunachal Pradesh.
5: 2014 के पहले एयर कनेक्टिविटी नहीं थी.
6: Before 2014, there was no air connectivity. But now, air connectivity has been established and people are able to reach Delhi from Itanagar in 2.5 to 3 hours. Road connectivity, which was previously inadequate or limited to single lane roads, has now been upgraded to 4-lane highways.
5: अभी 4 लेनिंग हो गई है.
4: Meanwhile, a total of 6,600 crore rupees has been allocated under PM Divine scheme, accelerating the development of the Northeast. Talking to Akashwani News, a Guwahati local said that road and air connectivity have improved in the region.
7: The 10 years of Modi government have passed very well and the condition of roads has improved significantly. Now we can travel long distances much more quickly and connectivity to villages has also improved. Therefore, we are very happy.
4: Today, under Prime Minister Narendra Modi's leadership, Ashtalakshmi, the 8 states of the Northeast, are writing a new story of development. Suparna Saikya, Akashwani News, Delhi.
1: The National Testing Agency, NTA, today said that it is fully prepared for the smooth, fair and transparent conduct of the National Eligibility Cum Entrance Test, NEET UG 2026 re-examination, which is scheduled for the upcoming Sunday. In a statement, the NTA said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. On to sports. In badminton, India's Ashmita Chaliha stormed into the women's singles semi-finals in the Macau Open in China today. Ashmita secured her place in the last four with a straight game victory over South Korea's Kim Min-sun, 21-16, 21-18 in the quarterfinals. She will next face South Korea's Park Hae-yeon in the semi-finals tomorrow. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi disburses incentives worth 2,400 crore rupees under Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana, says Indian youth will be at forefront of driving global growth, innovation and entrepreneurship in years to come. Country's first commercial plant to manufacture ammonium nitrate from coal to be set up in Jharsuguda district of Odisha with an outlay of 25,000 crore rupees. Supreme Court rules right to walk on demarcated footpath is a fundamental right, calls for setting up a regulatory body to execute it. India slams Pakistan at United Nations, accusing Islamabad of hosting, training and deploying terrorists. A new round of direct peace talks between United States and Iran postponed amid killing of 21 people in Israeli strike on Lebanon. Israel and Hezbollah later agreed to ceasefire. And in sports, Ashmita Chaliha to face Park Hae-yeon in women's singles semi-finals of Macau Open Badminton in China tomorrow. That is all in the news at 9. Good night.
8: Neram 9 mani 15 nimidam. Akashwani.
9: Manila Seidhi Pirivu Vazhangum Seidhi Chudar.
10: வணக்கம் நேயர்களே, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து நம்முடன் பேசுவதற்காக சின்மயா அமைப்பை சேர்ந்த மூத்த யோகா ஆசிரியர் பிரம்மச்சாரிணி சரண்யா சைதன்யா நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம்.
11: வணக்கம்.
10: முதல்ல யோகானா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
11: ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா நம்ம யோகானா ஏதோ ஒரு மனசுல நிறைய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆசனம் பண்றது யோகா, மூச்சு பிடிக்கிறது யோகா, தியானம் பண்ணுறது யோகான்னு. யோகானா அதோட அர்த்தமே ரொம்ப அழகான, இங்கிலீஷில் வந்து யோக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஒய் ஓகேஇ. சம்ஸ்கிருதத்தில் வந்து ரூட் வேர்டு வந்து தாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ரூட் வந்து யுஜ், யுஜ்னா டு ஜாயின். இப்போது நம்மக்கிட்ட நம்மளோட சரீரத்தை எடுத்தாக்க நிறைய பகுதிகள் இருக்குது, அங்கங்கள் இருக்குது. அந்த அங்கங்கள்லாம் ஒரு சீராக வேலை செய்யணும். 5 புலன்கள், பார்க்கும் கேட்கும் புலன்கள், அதுக்கப்புறம் 5 கரணங், 5 சரீரத்தால் வேலை செய்யும் கரணங்கள், கை கால் வாய் பெருவாய் சிறுவாய், இது 5. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் புத்தின்னு ஒன்று இருக்குது. புத்தின்னா நான் இதை டிசைட் பண்ணுறேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும் இங்கே போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன்னா அது புத்தி. அதுக்கப்புறம் ஒரு நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் ஹவுஸ், மெமரி ஸ்டோர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி உள்ள ஒன்று சித்தம்னு ஒன்று இருக்குது. சித்தம்லலாம் நம்ம நிறைய நிறைய மெமரிஸ் எல்லாம் பார்க்குறோம், எல்லாத்தையும் சேகரிக்கிறோம், ஒரு லைப்ரரி மாதிரி அது உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறோம் பாருங்கள், நான் வரேன், நான் போகிறேன், நான் தான் பெரிய ஆள், அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அகங்காரம். ஸோ இந்த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், சரீரம், அதுக்கப்புறம் நம்ம சுவாசம் எடுக்கிறோம், பிராணசக்தின்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம என்ஜின், உள்ளேருந்து நம்மளுக்கு சக்தி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது நிறைய, இதெல்லாம் ஒருங்கிணைந்து, அதை ஒருங்கிணைந்து தான் செய்யறது. பட் இருந்தாலும் அது எப்படி வேலை செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அது சரியாக பண்ணுறதுக்கு தெரியலன்னா நம்ம வந்து மிஷினை ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு கார் வந்து எப்படி இயங்குறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து எப்படி இயக்கிறதுன்னு தெரியாமல்

0: மீன்ஸ் டு ஜாயின். அண்ட் ஜாயின்னு நிறைய விஷயம் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்குது. மெயினாக மைண்டு, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய பிராணன், இன்ஹலேஷன் பண்ணுறோம், எக்ஸலேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரம், இது மூணுமே வந்து ஒரு சீராக இயங்கி செய்யக்கூடியது பேர் யோகம்னு சொல்லுவாங்க.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க யோகாக்கான அர்த்தத்தை. அடுத்த கேள்வி என்னன்னா, முறையான உடற்பயிற்சி ஆசனங்கள் மூலமாக குழந்தைங்களோட வளர்ற எலும்புகளையும் தசைநார்களையும் எப்படி ஃப்ளெக்சிபிளாக மாற்றலாம், இது அவங்களோட முதுகு தண்டு வலுப்பெறுவதற்கு யோகா எந்த அளவுக்கு உதவுது?
0: இது வந்து யோகா தினமா இருந்தும் பெரியவர்களுக்காக இருக்கக்கூடிய தினமா இருந்தாலும் அந்த பெரியவர்கள் குழந்தைகள்ல இருந்தா வராங்க. அப்போ அது மாதிரி இப்ப குழந்தைகள்லாம் ஃபியூச்சர்ல பெரியவங்களை ஆக போறாங்க. சோ அதனால அவங்களுக்கு ஒரு சிந்தனை கொடுக்கற மாதிரி இந்த கேள்வி இருக்கு. யோகம் என்பது நம்ம ஆசனம்னா புரிஞ்சுக்கிறோம், யோக ஆசனம், இந்த சிரசாசனம் பண்றது, தனுராசனம் பண்றது, இதுதான் யோகம் சொல்றோம். ஆனா பதஞ்சலி மகரிஷி தான் அந்த யோக சூத்திரத்தை எழுதியிருக்காரு. 196 சூத்திரங்கள் யோகத்தை பத்தி எழுதியிருக்காரு. அதுல வந்து ஆசனம் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம். ஆசனம்னா என்னது, பாடியை வந்து ஸ்டெடியா வச்சுக்கிறது, கம்ஃபர்டபுளா வச்சிருக்கிறது. ஸ்டெடியா இருக்கிறதுனால ஸ்டிஃபா இல்லாம ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா இருக்கிறது. ஆசனம் உடைய கோல் வந்து நம்ம சரீரத்தை, பாடியை ஸ்டெடியா வச்சுக்கணும், சுகமா இருக்கணும். சோ இந்த கோல் ரீச் பண்றதுக்கு நிறைய ஆசனங்கள் இருக்கு யோகாசனத்துல. வந்து முதல்ல சூரிய நமஸ்காரம்னு இருக்கு. சூரிய நமஸ்காரம்னா சுறுசுறுப்பா ஆகும் உள்ள அந்த பிளட் ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம் சொல்றேன், சூரியன்னா வெளியில இருக்காரு, நம்மளுக்கு உள்ள வந்து சோலார் பிளெக்சஸ்ன்னு சொல்றாங்க. சூரியன் இருக்கக்கூடிய இடம் வந்து சோலார் பிளெக்சஸ், அதுக்குதான் அந்த பேரே அப்படி இருக்கு. ஸோ அந்த சோலார் பிளெக்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னு ரெண்டுன்னு நம்ம கைய நகர்த்தி மேலையும் கீழையும் குனியும் பொழுது, வேகமா பண்ணும்பொழுது சரீரத்துல வந்து ஒரு சீரா டைஜஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அவங்களுடைய நடை, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் நஞ்சாத நெறிகளும்னு பாரதியார் சொல்லியிருக்காரு இல்லையா, அவங்களோட நடை உடை பாவனையெல்லாம் மாறிடும். இந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு ட்ரெமெண்டஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் அந்த யோகா பிராக்டிஸ் பண்றதுனாலையும். இந்த சூரிய நமஸ்கார், இப்போ குருதேவ் சுவாமி சின்மயானந்தர் இருக்கார், அவர் வந்து நிறைய பாலவிகார் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாலவிகார் கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, 20 சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு அறிவுறுத்திருக்காரு. நம்ம எந்த ஆசனம் பண்றோமோ இல்லையோ, இந்த சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதாவது 6 ஸ்டெப்பு ஆன்வர்ட் ஜேர்னி, அதே 6 ஸ்டெப்பு ரிட்டர்ன் ஜேர்னி, இவ்வளவுதான். ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இந்த யோகா இன்டர்நேஷனல் யோகா டேக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் 108 சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸில் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ சூரிய நமஸ்காரம் வந்து அது ஆசனம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கிரியா. கிரியா மீன்ஸ் மூவ்மெண்ட். ஆசனம் வேற, கிரியா வேற. ஆசனம்னா ஆரம்பிக்கிற பொசிஷன் இருக்கு, நிற்கிற பொசிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுற பொசிஷன் இருக்கு. கிரியான்றது மூவ்மெண்ட், ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு கிரியாவில் வரும். இந்த சூரிய நமஸ்காரம் மட்டுமே ரெகுலராக பண்ணாக்க அவங்க டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். சூரியன் எப்படி ஒளி கொடுக்குறாரு, இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்குறாருல, அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் வரும். கண்ணை திறந்தாக்க ஒரு பிரைட்னஸ் தெரியும் அவங்களுக்கு. அவங்கள கண்ணாடியில் பார்த்தா அவங்களுக்கே ஆஹா நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமான்னு தோணும். அதுதானே அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே உலகத்தில் எவ்வளோ சாதிக்கலாம்ல. ஸோ இதுதான் வந்து இந்த சூரிய நமஸ்காரோடைய பலன். அதுக்கப்புறம் ஆசனங்கள்லாம் பண்ணுறதுனால ஜென்ரலாகவே எல்லாமே அந்த போன்ஸ் சப்பிளாக இருக்கும், அந்த போன்ஸோடைய வளர்ச்சி. மெயினாக வந்து நம்மளுடைய முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகு தண்டுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பேர்னா மேரு தண்டம் சொல்லுவாங்க. அந்த முதுகு தண்டு நம்ம சயின்ஸ், இந்த காலத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் கூட, நியூரோலஜிஸ்ட், நியூரோ சயின்ஸ், பிரெயின் சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூரானல் கனெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின் த்ரூ த ஸ்பைனல் கார்டு, இந்த பேஸ் ஆஃப் த ஸ்பைன்லேருந்து அப்படிதான் இன்ஃபர்மேஷன் போகுது. வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி இந்த நியூரானல் கனெக்ஷன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னாக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ரீச் ஆகும். இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பிரெயினுக்கு ரீச் ஆச்சுன்னா டிசிஷன் வந்து எடுக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த சூரிய நமஸ்கார், இந்த யோகாசனங்கள்லாம் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுடைய லிம்ஃபாட்டிக் எண்டோக்ரைன் சிஸ்டம், அந்த நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அதோட வேலையை நல்லா செய்யும். அப்போது இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது மொபைல் ஃபோன் வேணும், கேம்ஸ் வேணும், ஆப்ஸ் வேணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், இல்லைன்னா ஏதாவது மூவி போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த யோகா பண்ணுறதுனால என்ன ஆகும்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஜேர்னலிஸ்டாக வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து வை டோன்ட் யூ என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னாங்க. ஆஃபீஸில் தான் விவரம் போர் அடிக்கிறது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் வந்து நான் விருட்சம்

0: விருக்காசனத்துல நின்ன, கால ஒரு கால மடக்கி ஒத்த மரம் மாதிரி நிக்கிறது விருக்ஷாசனம். விருக்ஷாசனத்துல நின்ன அவ சொன்ன என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு விருக்ஷாசனம் பண்றே அப்படின்னு. அதுக்கப்புறம் கலகல கலகலன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோகா பத்தி பேசினாங்க, மரத்தை பத்தி பேசினாங்க. அந்த அட்மாஸ்பியரே மாறி போச்சு. யோகாக்கும் வந்து அந்த சக்தி இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு வந்து மெயினா பிசிக்கல் ஹெல்த் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்கு சூரிய நமஸ்கார் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஜென்டில் பிரீதிங் எக்ஸசைசஸ். ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம், குழந்தைங்கன்றதுனால யோக பயிற்சி எடுத்து அந்த யோக பயிற்சியில யார் நல்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அதை மாதிரி ஒரு முறையா ஒரு ஆசிரியர் கிட்ட போய் தான் கத்துக்கணும். இது வந்து ஒரு காஷன் மாதிரியே போடும். இதுல வந்து டேமேஜ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். எந்த விதத்துல போய் எப்படி எல்லாம் முடியணும், ஏன்னா யாருக்குமே அதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்றதுன்னு தெரியாம இருக்கு. நிறைய விஷயம் எல்லாம் இருக்கு யோகத்துல. அதனால நல்லா பயிற்சி உடைய ஆசிரியர் கிட்ட இருந்து கத்துக்கணும்.
1: எந்த வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு வந்து யோகா கலை கத்து கொடுக்கலாம் மேம்?
0: வெரி குட், நல்ல கேள்வி. யோகா கலைக்கு வந்து வயசே கிடையாது. ஏன்னா குழந்தைங்க வந்து பிறக்கும் பொழுதே அவங்க யோக நிலையிலதான் இருக்காங்க. நம்மளுக்கு தான் வந்து யோகம் கத்துக்கணும். அவங்க வந்து யோக நிலையிலேயே தான் இருக்காங்க குழந்தையா இருக்கும். நம்ம வந்து குழந்தை பண்றதுலாம் நம்ம பண்ண முடியாது. அந்த அத்துருண்டு குழந்தை, ஒரு 5 மாசம் 6 மாசம் குழந்தை, நீங்க கைய காலைய வீசி வீசி ஆடுறதை பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க அதை மாதிரி பண்ண டயர்ட் ஆயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கு, அது எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னா அது யோக நிலையில அது இருக்கு. அந்த இன்டிகிரேட்டட் கண்டிஷன்ல அந்த குழந்தை இருக்கிறதுனால யோகம். ஆசனங்கள்லாம் ஒரு 5 வயசுக்கு மேலதான். அதுக்கு முன்னால பயிற்சி பெற்ற ஆசிரியர்களோட குழந்தைங்களா இருந்தாங்க, பயிற்சி பெற்றவங்களா இருக்காங்கன்னா அந்த கால கையெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி விடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப. அப்ப யோகாச்சாரியா படிக்கும்போது, அந்த கோர்ஸ் படிக்கும்போது நிறைய பிறந்த குழந்தைங்களெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்துருவார் அந்த டீச்சர். ஒரு டீச்சர் இருக்க நிறைய பசங்களை ட்ரெயின் பண்றாரு, ஒரு 100 கணக்கான பசங்களை. டெலிவரி ஆன உடனே ஆன கையோட குழந்தைங்களெல்லாம் வந்து யோகா கிளாஸ்ல சேர்த்து விட்டுட்டு அவர் வந்து அந்த எக்ஸசைஸ் பிறக்கும் போது பிறந்து 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த பாடியோட பிளெக்சிபிலிட்டி ரொம்ப, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ், அதை நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். ஜென்ரலா ஒரு விதமான அனுபவமும் இல்லை என் குழந்தை வந்து படிக்கணும் அப்படின்னா யோகா கிளாஸஸ் ஒரு 5 வயசுலேருந்து பண்ணலாம். ஆசனங்கள், சிரசாசனம் மட்டும் கொஞ்சம் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து 12 வயசு மேலதான் பண்ணணும்னு ரூல் எல்லாம் இருக்கு. சிரசாசனமா தலைகீழா நிக்கிறது, அதுல மற்ற போர்சஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சாக்க ஃபிளெக்சிபிலிட்டி பிரமாதமா இருக்கும். அவங்கள வந்து பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி முயற்சியால June 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த தினத்தை 12வது வருஷமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதனால யோகா பத்தி மக்களிடம் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு போயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
0: சந்தேகமே இல்ல, பிரமாதமான ஒரு விழிப்புணர்வு, பாக்குறதுக்கே பெருமையா இருக்கு. இப்ப பாரத தேசத்துல இருந்து யோகா வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சம்மர் சால்ஸ்டிஸ், June 21 சம்மர் சால்ஸ்டிஸ், அதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த தினத்தை வந்து எல்லாம் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ளிக் பிளேசஸ்ல வந்து நியூயார்க் மத்த இடத்துல எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனா பிரதமருடைய இந்த அறிவுறுத்தல்னால இந்த இன்டர்நேஷனல் யோகா டே வந்ததுக்கு அப்புறம் சர்வதேச லெவல்ல வந்து யோகாவுடைய பிராபல்யம், அதுவும் நம்ம பாரத தேசத்தோடைய கனெக்ஷனோட இருக்கிற பிராபல்யம் வந்து ரொம்ப வந்து பிரமாதமா உலகம் முழுக்க தெரிஞ்சு யோகாவுடைய யோகம், இந்த யோக கலையுடைய ஒரு அறிவு, ஒரு பற்றுக்கோடா இருக்கு உலகத்துல எல்லா நாடுகள்லயும். நம்ம பாரத தேசத்திலயுமே நம்மளுக்கு வந்து இவ்வளவு இருந்தா கூட, இந்த கலை நமக்கிட்டே இருந்தா கூட, அது சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே வந்து நிறைய பேருக்கு நம்ம நாட்டிலேயே ரொம்ப பாக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு மார்ச் பாஸ்ட் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஒரு மாஸ் ட்ரில் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அத மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க, பாரத தேசத்துல காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நாளில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் யோகத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கூட போயிடும். இவ்வளோதான் இந்த யோகத்தோடைய மகிமை வந்து, இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அதோட மகிமை வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு, பிரபலமாயிருக்கு நல்லா, அதில் வந்து சந்தேகமே கிடையாது.
1: சர்வதேச யோகா தினம் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த வருஷத்தோட யோகா டே தீம் யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். எல்லா வயதினருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா எப்படி உதவுது மேம்?
0: எல்லா வயதினர், குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து வயதானகள் முதியோர்கள் வரைக்கும், சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் யோகா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் டெஃபினட்டாக பெனிஃபிட் தரும், அதில் சந்தேகமே இல்லை. எப்படின்னா நான் மூச்சு இழுக்கிறது எந்த வயசில் பெனிஃபிட்டாக, அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா நான் வந்து சுவாசம் வந்து எந்த வயசு வரைக்கும் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னா அதுக்கு கிடையவே கிடையாது, அது கேள்வியே கிடையாது. ஏன்னா சுவாசம் வந்து நம்ம பிறக்கும் போதுலேருந்து கடைசி சுவாசம் வெளியில் போகிற வரைக்கும் நம்ம சுவாசம் நம்ம கூட இருக்குது. அந்த சுவாசத்தோடு இணைந்து நான் வந்து சிந்திக்கிறது, நான் செயல்படுறது, நான் மூச்சை உள்ள இழுத்து தியானத்தோட, தியானம்னா அட்டென்ஷன், அட்டென்ஷனோட மூச்சு, அதாவது மூச்சை இழுக்கிறோம் வெளியில் விடுறோம், அட்டென்ஷனோட ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தினம் பண்ணி பார்த்தாக்க அதோடைய மகிமை நமக்கே தெரியும். அதனால இந்த முதியவர்கள் 50 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ்லேருந்து என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு யோகம் பண்ணலாம், அதாவது ஆசனம் பண்ணலாம், இல்லை சேரில் உட்காண்டே வந்து சில ஆசனங்கள்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரிலாக்ஸிங் எல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா எந்த ஆசனமும் பண்ண முடியல, நான் யாருக்கிட்டையும் போய் கற்றுக்க முடியலன்னா நம்ம நடக்கிறோம், வாக்கிங் போகிறோம், அந்த வாக்கிங்கையும் வந்து ரெகுலேட்டட் ப்ரீதிங்கோட வாக்கிங் அண்ட் அட்டென்ஷன் இது மூணு கொண்டு வந்து யோகம் நம்மளுடைய டெய்லி பெருக்கிறோம், தொடைக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை பண்ணுறோம், எந்த வேலையிலுமே கவனத்தை மூச்சோடு கொண்டு வந்துட்டால் ஒரு யோக பயிற்சியாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சுவாசம் உள்ளே எப்படி போகுது எப்படி வெளியில் வருது இதை கவனிச்சாலே இது ஒரு பெரிய யோக கலை. புத்திசமில் சொல்லுவாங்க ஆனபான சத்தி யோகான்னு சொல்லுவாங்க. ரமண மகரிஷி என்ன சொல்ல வீக்ஷண பிராணாயாமம் சொல்லுவார். வீக்ஷண பிராணாயாமம்னா இந்த பிராணசக்தி உள்ளே போகுது வெளியில் வருது. இதை வந்து நான் கவனிக்கிறது அமைதியாக ஒன்றுமே பண்ணாமல் எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பண்ணாமல் உள்ளே போகிற பிராணனும் வெளியில் வர எங்கேருந்து மூக்குலேருந்து எங்கே உள்ளே போகுது எங்கேருந்து திருப்பி வெளியில் வருது இதை கவனிச்சுட்டே ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே இது ஒரு பெரிய யோக கலை தான். எந்த வயதினராலும் பண்ணால் இதை பண்ணி முடித்த உடனே மனசு அமைதியாகும், நம்மளுடைய மூச்சு சுவாசம் சீராக இருக்கும், மனசில் லேசாக இருக்கும், கஷ்டங்கள்லாம் மறைஞ்சிரும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
1: ஓகே மேம், யோகானா என்ன, அதை எப்படியெல்லாம் பண்ணலாம், அது உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றதை பற்றி ரொம்ப தெளிவாகவும் சுலபமாகவும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சரநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி யான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். தொடக்கமாக நின்னே கோரி என தொடங்கும் வர்ணம், மாலவி ராகம், ஆதி தாளம், கொல்கத்தா கிருஷ்ணமூர்த்தி இயற்றியது.

இன்றைய அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பி யான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். அரங்கிசையில் தொடர்ந்து பரதேவதா, தன்யாசி ராகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

நிறைவாக குலமை தனியும் திருநங்கை ஆழ்வார் பாசுரம், தொடர்ந்து பஜமாதவம், காப்பிராகம், ஆதிதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை.

இதுவரை அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி யான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: ஒலிக்க வரும் பாடல் கண்ணுபட போகுது ஐயா திரைப்படத்திலிருந்து. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பிஜு, மனோ, சுஜாதா பாடியது. சூழ்ந்த சோகங்கள் இனி இல்லை, எப்போதும் ஆழ்ந்த ஆனந்தம்தான். ஏன் நீ வந்ததால்?